வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு AI கருவிகளை தொழில்துறையினர் மலிவு விலையில் பெறுவதற்கான நடவடிக்கைகளை 2027 வரவு செலவு திட்டம் உள்ளடக்கியிருக்கும் என்று இலக்கவியல் அமைச்சு எதிர்பார்க்கிறது. வணிகங்கள் AI தொழில்நுட்பத்தை எளிதாக அணுகுவதற்கு தகுந்த நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அத்தொழில்நுட்பத்திற்கான பரந்த அணுகலை சாத்தியமாக்குவதில் அரசாங்கம் பங்காற்ற முடியும் என்று அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். மலேசியா ரஷ்யாவின் ஊரால் வட்டாரத்தில் தனது சுற்றுலாத்துறையின் இருப்பை வலுப்படுத்த முயன்று வருவதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் கிங் சிங் கூறியுள்ளார். அத்துடன் அப்பகுதி அதிக வருமானம் ஈட்டும் பெருமளவிலான மக்கள் தொகையை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஊழல் வழக்குகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தாமத போக்கை கடைபிடிக்கவில்லை. மாறாக பெறப்படும் ஒவ்வொரு புகாரும் முன்வைக்கப்பட்டுள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரிக்கப்படுவதாக SPRM துணைத் தலைவர் டாக்டர் அஸ்மி கமருசாமான் கூறியுள்ளார். முறையான அடிப்படையை கொண்ட ஒவ்வொரு புகாரும் விசாரணை நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு முன்னதாக ஆய்வு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஓர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான தெஹரானின் திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்ததை தொடர்ந்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி நியூயார்க்கில் கத்தாரின் இடைத்தரகர்களை சந்திக்க திட்டமிட்டிருந்ததாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மேற்காசியாவில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஈரான் மீதான தடைகளை தளர்த்துவதாகவும் முடக்கப்பட்ட நிதியை விடுவிப்பதாகவும் தான் முன்மொழிந்ததாக எக்ஸிஎஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மறுத்தார். த்ரூ சோசியல் தளத்தில் அவர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். விளையாட்டு 2026 ஃபிஃபா ஆசியான் கிண்ண முதல் டிவிஷன் கார்பந்து கலோரா பொங்கார்னோ அரங்கில் நடைபெற்ற ஏகுழு நிலை ஆட்டத்தில் மலேசியாவும் இந்தோனேசியாவும் கோல் புகுத்தவில்லை. 37th நிமிடத்தில் கருடா அணி 10 ஆட்டக்காரர்களுடன் விளையாடிய போதும் அரிமா மலாயாவால் அந்த நல்வாய்ப்பை பயன்படுத்த முடியாமல் போனது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: வெற்றி கதைகள்லாம் மலேசியாவுடைய அழகி, இவங்க வந்து உலக அளவில் மூன்றாவது நிலையை எட்டி பிடிச்சு எல்லாருடைய மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்களதான் நம்ம வந்து இன்றைக்கு அறிவிப்பு அறையில கூட்டிட்டு வந்திருக்கிறோம்.
1: சற்று முன்பு டாக்டர் சித்யாஸ்மா பத்தி பேசியிருந்தோம், பகிர்ந்து கொண்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் அழைச்சிட்டு இருக்கீங்க,
0: எப்போதும் நம்ம சொல்லுவாங்களே வாழ்ந்தவங்களை, சமுதாயத்துக்காக வாழ்ந்தவங்களை எப்போதும் கொண்டாடணும் அப்படின்னு துன் டாக்டர் ஹஸ்மா அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் மலேசியர்கள். அதே நேரத்தில் உலக தலைவர்கள் எத்தனையோ பேர் வந்து அவங்களை பத்தி நினைவுகளை பகிர்ந்து கொண்டுட்டு இருக்காங்க.
1: அவங்களை உங்களுக்கு பிடிக்குமா, ஏன் பிடிக்கும் அப்படின்றத நம்ம மின்னல் எஃப்எம் உடைய இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, அங்க போயிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.
0: சரிங்க, அடுத்தது கார்த்திக் சித்ரா சிவராமன் குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உலக அழகி போட்டியில மூன்றாம் நிலை வெற்றியாளரான மலேசியர் தனுஷா அவங்க கிட்ட நம்ம பேச போறோம். அது சம்பந்தமான சந்திப்பு நீங்க கேட்கணும், கண்டிப்பா காத்துருங்க.
1: இது வணக்கம் மின்னல்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: மடானி உங்களுக்காக.
3: உயர்கல்வி மாணவருக்கான சிஸ்வா சிறப்பு நிதியுதவி. இந்த சிறப்பு நிதியுதவிக்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. 40 குடும்பங்களைச் சேர்ந்த தகுதியான இந்திய மாணவருக்கு கல்வி செலவை சமாளிக்க ஒரு முறை நிதியுதவியாக 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. டிப்ளமா இளங்கலை பட்டப்படிப்பு மாணவரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்துக்கான இறுதி நாள் அக்டோபர் 31. மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
4: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
5: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்வளவு நாள் ஆச்சு.
4: மெதுவா சுத்தி, இவ்வளவு பேர் இருக்காங்க.
5: மேதா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ சொல்லடி.
4: திருத்த முடியாது.
5: இப்படி ஆச்சு.
4: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
5: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
4: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
5: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
4: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
5: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
4: இப்படிக்கு
5: மின்னல் எஃப்எம்
2: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.

0: சின்ன வயசுல ரொம்ப அழகான பெண் யாரு அப்படின்னு கேட்டா அம்மாவை சொல்லுவோம், ஆசிரியர் சொல்லுவோம், அடுத்தபடியா சிண்ட்ரெல்லா அப்படின்ற இந்த கதாபாத்திரத்தை எல்லாருமே சொல்லுவோம். அவங்கள நம்ம பார்த்தது இல்ல, புத்தக வடிவில இல்ல கதையா கேட்டிருப்போம், பள்ளிக்கூடத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த பாடலோடு இன்னைக்கு நம்முடைய பிரமுகரை வரவேற்கிறதுல வணக்கம் இன்னலும் இன்னலும் ரொம்ப பெருமை கொள்கின்றது.
1: ஆமா, தனுசியா உலக அழகி போட்டியில இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிச்சிட்டு இன்றைக்கு வந்து நம்ம அவ்வளவு அழகா அறிவிப்பறையில உட்காந்துருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு இன்றைக்கு அறிவிப்பறை.
0: அதுல என்னன்னா எல்லாரும் வந்து உரிமை கொண்டாடியதுதான் ரொம்ப பிடித்திருந்தது. எப்போதும் மலேசியாவுடைய தனி அழகு என்னன்னா ஒரு ஒரு போட்டியா இருக்கட்டும் இல்ல ஒரு உலக மேடைக்கு போகும்போது அவங்கள வந்து கொண்டாடுறதா இருக்கட்டும், அதுல வந்து நம்மள அடிச்சுக்க யாருமே முடியாது.
1: ஆனாலும் தனுசியா வரும்போது வர சொல்லிட்டு வல்ல சொல்லிட்டு அறிவிப்பாருக்கு நம்மளுக்கு பெருமையான ஒரு விஷயம். ஆனா தனுசியா தமிழ் பேசுவாங்க, நம்ம நேயர்களுக்கு என்ன பதில சொல்ல போறோம் அப்படிலாம் ஒரு பயம் இருந்துச்சு.
0: சரி, அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தான் இன்னைக்கு தனுஷா வந்திருக்காங்க. வணக்கம் தனுஷா.
2: வணக்கம், காலை வணக்கம்.
1: வா, காலை வணக்கமே பயங்கரமா அதிரடியா இருக்கு.
0: நல்லா இருக்கு. எல்லாருடைய கேள்வியோ, தனுஷா இந்த பொண்ணு தமிழ் பேசுவாங்களா? அவங்களால பேச முடியுமா? ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் அந்த மேடையில பேசினாங்க, அந்த ஆடியோ தான் கேட்டிருந்தாங்க. சொல்லுங்க, தமிழ் பேசுவீங்களா தனுஷா?
2: நான் நல்லா பேசுவேன். ஏன்னா என்னன்னா சின்ன வயசுலயே சீன ஸ்கூல் எங்க பேரண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் மேல என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு 5 minutes தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல
0: உலகம்
2: மாறணும்னு காத்திருக்காதீங்க, நீங்களாவே மாறுங்கன்னு சொல்ல வேண்டியது. ஆனா அந்த டைம்ல வந்து டைம் ரஷ் ஆயிடுச்சு, சொல்ல வேண்டிய வார்த்தை வந்து சொல்லாம போயிருச்சு.
0: உலகம் மாறணும்னு காத்திருக்காதீங்க, நீங்களா மாறுங்க. நீங்க எதுக்கு சொல்லுவீங்க தனுஷா, உங்களை எதுக்கு நீங்க மாத்திக்கிறீங்க?
2: ஏன்னா சின்ன வயசுல வந்து ஒரு 22 years old வந்து சொந்தமா என்னோட அட்வொகேசி நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டைம்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல புது அக்கௌண்டா கிரியேட் பண்ணி மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் எஜுகேஷனல் சப்ளைஸ் வந்து சில்ட்ரனுக்கு வந்து நான் அட்வொகேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டைம்ல வந்து புதுசா நான் வந்து டிகிரி அப்பதான் நான் பர்சியூ பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்லோ பை ஸ்லோ, இயர்ஸ் பை இயர்ஸ் அது வந்து டாக்குமெண்டேஷனா ஆக்கி அந்த மாதிரி ஒரு லைக் பியூட்டி வித் பர்பஸ் என்னன்னா மிஸ் வேர்ல்ட் மலேசியா மினிக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் என்னோட அட்வொகேசி. ஸோ அதே மூலியமா எல்லாமே கம்பைன் பண்ணி நான் பிரசன்ட் பண்ணி, ஸோ அதனால ஒரு பியூட்டி வித் பர்பஸ் அவார்ட் எனக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஐம் சோ ஹாப்பி. ஏன்னா அது வந்து இன்னும் ஈஸியான விஷயங்கள், நிறைய பேரு வந்து ஒரு ஒன் மெயின் பிக் ப்ராஜெக்ட்ஸ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக் வந்து ஹியூஜா இருக்கும். ஆனா என்னோட வந்து இட்ஸ் நாட் ஒன் ப்ராஜெக்ட், ஆனா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். லைக் சின்ன சின்னதா ஸ்மால் பை ஸ்மால் ஒர்க் ஷாப்ஸ் போய் லைக் இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன், ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன், ஒரங்காஸ்லியோட சில்ட்ரன் வந்து கம்பைன் பண்ணி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன். ஐ ஃபீல் லைக் ஓகே, இதுதான் நம்மளுக்கு சான்ஸ். நான் அந்த பியூட்டி வித் பர்பஸ் டைட்டில் வின் பண்றதுக்கு அது அட்வான்ஸ் பண்ணி டாப் 6 போற வரைக்கும் லைக் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இஃப் யூ கேன் சீ லைக் அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த மூமெண்ட் இதை அனௌன்ஸ் பண்ணும்போது என்னோட கண்ணீர் வந்து வந்துருச்சு. ஆனா என்ன பண்றது, மேக்கப் வேற போட்டு பயமா இருந்துச்சு.
1: வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க ரொம்ப அழகா தமிழ் பேச

0: கிங் மூமெண்ட். ஏன்னா மை பேரண்ட்ஸ், மை ஃபாதர் வந்து சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சுருப்பாரு. ஸோ அது எப்படி லைக் ஹீ வாண்ட் டு க்ரோ அப்னு அந்த டைமில் வந்து ரொம்ப ஸ்டக்காக இருந்தோம். வெரி வெரி வெரி லைக் சேட் மூமெண்ட். ஸோ நான் வந்து ஒரு மாசமா ஸ்கூலுக்கு போகாமல் என்னோட தம்பி வந்து டேக் கேர் பண்ணணும், வீட்டில் சமைக்கணும், அந்த மாதிரி எல்லா வீட்டுங்கள் விஷயம் லைக் அவங்களும் ஒரு சிங்கிள் மதர். இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் பிறகு அவங்க ஃபேஸ்புக்ல இருந்து பார்த்து விசிட் பண்ணாங்க வீட்டு. ஆனா ஷீஸ் ஃப்ரம் பினாங். ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை. ஸோ சிங்கிள் மதர் வித் டூ சன். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் வந்து பின்னிங்லேருந்து வந்து எனக்கு வந்து சாப்பாடு எல்லாம் குக் பண்ணுவோம் வீட்டில். ஸோ க்ரோசரி ஷாப்பிங் ஒன்னா போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஐ டுக் இட் ஃப்ரம் ஹர். அந்த லைக் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் நாங்கள் இந்த ஒரு வார்த்தை சொன்னோம், ஏன் எவ்ரி வீக்கெண்ட் வந்து டிராவல் பண்ணணும் பின்னிங்லேருந்து, லைக் பெட்டர் டு சேஞ்ச் யோர் சன்னோட இது படிப்புலாம் என் தம்பி ஸ்கூல்ல மாத்திரீங்க. ஸோ இட்ஸ் வெரி கோஇன்சிடென்ட். என் தம்பி பேரு தனேஷ், ஆனா என்னோட ஸ்டெப் பிரதரும் பேரும் தனேஷ். ஸோ இட்ஸ் லைக் கோஇன்சிடென்ட்ஸ் அந்த மூமெண்ட். ஸோ அந்த வந்து லைக் ரொம்ப கஷ்டப்படுற மூமெண்ட்ஸ் வந்து யாருமே அந்த டைம்ல இல்லை. ஆனா ஷீஸ் ஜஸ்ட் an angel for me. She came all the way. Now nariya vande miss world pathi share panirpen because I love Aishwarya Rai. Aishwarya Rai vande she's like my favorite miss boy in up to date இன்ன வரைக்கும்.
1: கண்டிப்பா,
0: யா கண்டிப்பா. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த டைம்ல சின்ன வயசுல வந்து மாம் வந்து சொல்லி வைப்பாங்க, ஐஸ்வர்யா வந்து அவங்களோட அட்வொகசி என்னன்னா லைக் ஷி டிட் அ லாட் ஆஃப் சேரிட்டி. இந்த மாதிரி அழகான விஷயங்கள் வந்து ஷி வில் டூ ஜஸ்ட் ஃபார் த சில்ட்ரன் ஈவன் தூ இட்ஸ் அ லாட் ஆஃப் தட். தென் ஐ டுக் த இன்ஸ்பிரேஷன், நானும் இந்த மாதிரி மேடையில வந்து போகணும். பட் என்ன பண்றது, 14 இயர்ஸ் ஐ லாஸ்ட் அதே ட்ரீம்ஸ் வந்து என்னோட ஸ்டெப் மாம் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆஃப்டர் 10 இயர்ஸ் 2024 வந்து மிஸ் வேர்ல்ட் மலேசியாவை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அந்த க்ரௌனிங் மூமெண்ட். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. அதே நாள் வந்து பி த சேஞ்ச், அந்த பேர் பி த சேஞ்ச்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் தட் என்னோட ஸ்டெப்மாம் வந்து எனக்கு
2: ஏற்படுத்த.
0: ஸோ அதனால ஜஸ்ட் எவ்ரி திங் வந்து ரிலேட்டபிளாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டோரி வந்து நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மூலியமாக நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டஸ்டன் வீடியோ. ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா இது வந்து ரியாலிட்டி. நிறைய பேர் வந்து ஸ்டெப்மானா அந்த ஒரு சிண்டரேலா அழகி போட்டி மெச்சூர் அது வந்து அழகு வந்து ஃபேடட் ஆயிரும். பட் ஹவ் பீப்பிள் வாண்ட் டு ரிமெம்பர் யூ, அதே மாதிரி ஹி ஆல்வேஸ் டெல் மீ அந்த ஒரு 4 விஷயங்கள் இருக்கு லைக் சின்ன வயசுலேயே, மாதா பிதா குரு தெய்வம்னு அந்த ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயம் எவ்ரி டைம் எவ்ரி இயர் ஹி வில் டெல் மீ. ஸோ ஐ டேக் தட் அட்வைஸ். அந்த ஒரு அட்வைஸ் வந்து ஐ ஆல்வேஸ் கீப். அண்ட் தென் க்ரோவிங் அப் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டா லைக் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது ஒரு ஹேபிட் லைக் சின்ன வயசுலயே. லைக் ஒரு சோறு கூட அங்க லெஃப்ட் கொட்டக்கூடாது. ஹி செட் லைக் நிறைய பேர் வந்து இந்த டிஃபரன்ஸ் இருக்கு, வாட் யூ நீட் அண்ட் வாட் யூ வாண்ட் இன் லைஃப். வாட் யூ நீட் இன் லைஃப் வந்து அஃப்கோர்ஸ் ஃபுட். Then you say what you want on the iPhone and my gadgets and my your wish your everything you can. ஆனா நிறைய பேர் வந்து what you need in life அந்த ஒரு விஷயங்கள் வந்து they don't have that access. So I took a lot of that advice from my father and then also my stepmother. Everyone combined, you know, the siblings. So இப்ப மிந்தி வந்து ரெண்டு அண்ணையும் தம்பி இருப்பாங்க. So now I have four brothers together and I'm the only daughter. So it's just like a small family. And we have a lot of issues, a lot of stories to share. And adu vandu relatable to many people. And everyone vandu and oru loss nala vandu munneru vandu they cannot do it, you know, like a lot of wishing vandu they cannot achieve. But me also, I'm just like them. Now vandu not just every moment, it's not just sweet. There's also moments of difficulty. So on the kashtamana vishayangal munner vande everything is because of my family.
1: இந்த வெற்றிக்கு பின்னாடி பல சவால்கள் நீங்க கடந்து தான் வந்திருக்கீங்க.
2: பாடல் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் தனுஷா கேளுங்க.

0: இந்த குடும்பம் ஒரு கோவில், அதில் நீதானே சாமி. உலக அழகி போட்டியில் மூன்றாவது நிலை வெற்றியாளர் மலேசியரான தனுஷா கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த பாடல் வந்தோடனே அவங்க சொன்னாங்க, என் வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லுங்க தனுஷா, அது பாடல் பற்றி.
1: சோ எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாடுங்க வந்து, ஏன்னா அது ஒரு வெரி சென்டிமெண்டல் சாங். சோ இட் மீன்ஸ் அ லாட். அந்த லிரிக்ஸ் பார்த்தா லைக் இட்ஸ் வெரி டச்சிங் டு ஃபேமிலி. சோ எவ்ரி டைம் and this every day, almost every day YouTube la rendu moonu vaatti adhe repeat pannikitte ringtone varaikum pechirupaanga indha paattu, but it's just a nostalgic moment.
2: Seri Tanushya, ipo neenga vandu ulaga alagi potti ku poninga, ellarum alagindrathu dhaan solranga, ana adukku pinnaaniyila நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா?
0: பெரிய சுமை உங்க மேல இருந்துச்சு, என்னெல்லாம் நீங்க எடுத்துட்டு நின்னுட்டு இருந்தீங்க அந்த மேடையில,
2: என்ன விஷயத்தெல்லாம் உங்களை கவனிப்பாங்க.
1: அழகி போட்டினா அழகு மட்டும் தான் பாப்பாங்கன்னு லைக் நினைச்சிருப்பாங்க. அதான் ஆனா பிஹைண்ட் த சீன் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டலி ஸ்ட்ராங், யூ ஹாவ் டு பி மென்டலி ஸ்ட்ராங், மென்டலி ரெடி, அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஈவன் அந்த வியட்நாம்ல இருக்கும் போது நிறைய பேர் வந்து, ஏன் இன்னைக்கு முடி வந்து இப்படி ஸ்ட்ரேட்டா இருக்கு, ஏன் பன் போடல, ஏன் கேர்ள் பண்ணல, சோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. சோ ஆஃப்கோர்ஸ் அங்க ஒரு ஒரு நாலு வாரமா இருப்பேன், எவ்ரிடே அதே லுக் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா லைக் பீப்புள் வோன்ட் பி சாட்டிஸ்ஃபைட். சோ வி ஹேவ் டு லைக் யூனோ people like have to satisfy
0: வேற வேற மாதிரி உங்களை நீங்க காட்டணும்
1: காட்டணும். Then every day வந்து ஒரு 4-5 hour தான் தூங்குவேன், ஏன்னா காலையில எழுந்து இந்த மாதிரி மேக்கப் செஞ்சு கீழே போயிடணும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. ஸோ யாரு கீழே வந்து ஏர்லியா வருவாங்கன்னு பார்ப்பாங்க, அந்த செப்ரான்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பீங்க, யோர் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி ஒன், ஈவன் த பீப்புள் தட் இந்த ஹோட்டலில் வேலை செய்யறங்கள. ஸோ அந்த மாதிரி எப்படி யூ ட்ரீட், அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்ரேஷன் மூமெண்ட்ஸ் வரும்போது தேவசி அப்பனா அப்பதான் அவங்க உண்மையான த்ரூ கலர் வந்துடும்ல. ஸோ தேவசி ஆல் தட் அந்த ஒரு குவாரண்டைன் டைம்ல, அதனால ஒரு பேஜன் ஃபெஸ்டிவல் பேஜன் வீக்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல. சோ தே வுட் டெஸ்ட் உண்மையான இது ரியல் அட்டிடியூடா இல்ல உண்மையான கலர் வந்துருமா லைக் பர்சனாலிட்டி வந்துருமா
2: டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களை
1: டெஸ்ட் பண்ணுவாங்க,
0: நீங்க இறங்குனதுல இருந்து உங்களை வந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க, மதிப்பீடு பண்ணிட்டே இருப்பாங்க.
1: ஆஃப் கோர்ஸ்.
0: அடுத்து வேற என்னெல்லாம் கவனிப்பாங்க? நீங்க ரொம்ப சமூக வலைத்தளம் த்ரெட்ஸ்ல எல்லாம் வந்து உடனடியா ரிப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, போட்டியில இருந்தீங்க, எப்படி தனுஷா? அது
1: மிஸ்ஃபுல்ல நிறைய ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கும், அது வந்து மார்க்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ட்ராக் வந்து டேலண்ட் ரவுண்ட், அதுக்கப்புறம் ஹிட் டு ஹிட் சேலஞ்ச். ஹிட் டு ஹிட் சேலஞ்ச் வந்து அந்த 5 minutes எவ்ரி கேண்டிடேட்க்கு இருக்கும், லைக் என்ன ஷேர் பண்ண போறீங்க, ஹவ் யூ வாண்ட் இம்ப்ரெஸ் த ஜட்ஜஸ். ஸோ அது முடிஞ்சு மல்டிமீடியா சேலஞ்ச்னு இருக்கும், அதனால ஐ ஹாவ் டு பி என்கேஜ் ஆன் த த்ரெட்ஸ். அவங்க பார்ப்பாங்க எப்படி ஃபேன்ஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க, கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்றீங்களா இல்லையான்னு. And then even we have to do content. Or a content first multimedia challenge vandu breast cancer awareness ku vandu oru video seiyanum. So devasi ummile neengalave seiringla illa pinnadi illa yaracha team irukka nu paapanga andha oru challenge. So they want to see someone that is a leader. Yena mindi vandu indha mai social medias la illa. So ipo vandu irukku. So how you utilize on the platform, how you utilize eppadi oru message spread pannuvinga nu solittu they did a run. Nammala oru sports challenge vera irundhuchu. So and the sports challenge mudinji we had this pink tober run and the pink run, it's for breast cancer awareness patient galukku and support pannadhu. So we had to create our own content based on that. Imagine nammalku indha vaai theriyala na oru content illame eppadi seiyiradhu, because they want to see how vera candidates kuda vera countries kuda eppadi engage pandringa, how you communicate with them, because at the end of the day miss will desa ellathukkume vande you have to communicate and keep in touch. So and oru குவாலிட்டி வந்து பாக்குறாங்க, நாட் ஒன்லி பியூட்டி
2: நிறைய. இப்போ நீங்க மலேசியன், ஒரு தமிழ் பெண், அங்க பல உலகத்திலேயே நிறைய பெண்கள் வந்திருப்பாங்க, எப்படி மலேசியன் அப்படின்ற ஒருத்தவங்களை பாக்குறாங்க அங்க?
1: சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய கேள்விங்க வந்து, யூ ஆர் மலேசியன், அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கேன் ஃபார் மீ, பிகாஸ் தே சே ஓ யூ டோன்ட் லுக் லைக் மலேசியன், யூ ஹவ் ஆர் யூ இந்தியன், ஒரு இந்தியனா இருந்து ஹவ் யூ ஸ்பீக் மண்டரி, ஹவ் யூ ஸ்பீக் பஹாச. ஏன்னா மிஸ் வேர்ல்ட் சைனா கூட வந்து நான் சின்னத்துல பேசுவேன், translator and the app number is like, oh don't worry, I can speak in Mandarin. So and the matter you like we got along very fast. So bahasa Melayu la vandu pesna, it's like for me to share my Malaysian culture. So adu oru thing I throw to the judges and the time la I know how to speak the 4 main languages in Malaysia, so they took note of it. Yena yaarukku enna theriyum, like idukapram beauty with the பர்பஸ் அந்த டைட்டில் வின் பண்ணிட்டோன்னே இட்ஸ் ஜஸ்ட் நாட் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஐ ஸ்டில் ஹாவ் டு ட்ராவல், ஒரு வருஷமா ட்ராவல் பண்ணணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். ஸோ மேபி அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் எனக்கு வந்து மற்றவங்க வேற பிள்ளைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் கூட ஐ கேன் யா ஸோ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் ஐ கேன் யூனோ கனெக்ட்.
0: அந்த மேடையில நின்னீங்க உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப போட்டி, ரொம்ப என்ன சொல்லுவாங்க ரொம்ப போட்டியா இருந்தது அப்படின்னா எதை சொல்லுவீங்க தனுஷா?
1: ஐ திங்க் மென்டல் ஸ்ட்ரென்த். ஏன்னா அந்த ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ஸ் நிறையா ஃபாஸ்ட் ட்ராக்ஸ் வரும்போது எவ்ரி வீக் வரும் லைக் அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபாஸ்ட் ட்ராக்ஸ். ஸோ மலேசியா வந்து அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண போது எனக்கு உண்மையிலேயே மனது வலிச்சிச்சு. பிகாஸ் ஐ வாஸ் லைக் என்னோட நேஷனல் டைரக்டர், என்னோட டீம், நான் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிருப்பேன் நான் உண்மையிலேயே ஒரு ரைட்டான ட்ராக் போகிறேன்னா இல்லையான்னு. பிகாஸ் ஐ நோ ஹவ் மிஸ்வல் ஒர்க்ஸ் அண்ட் தே சே ஓ டோன்ட் வெரி யூ ஸ்டில் ஹாவ் ஒன் மோர் ஃபாஸ்ட் ட்ராக்னு என்னோட டீம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபைனல் ஃபாஸ்ட் ட்ராக் வந்து பியூட்டி வித் பர்பஸ். அந்த ஃபாஸ்ட் வந்து தே வோன்ட் அனௌன்ஸ் பிஃபோர் ஃபைனல் நைட் மட்டும் தான் தெரியும் லைக் தே அனௌன்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் ஸ்பெஷல் ஏன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ அட்வான்ஸ் டு த டாப் டாப் 12, த டாப் 10 அண்ட் டாப் 6. ஸோ இட்ஸ் அ ஸ்பெஷல் மூமெண்ட். ஸோ மை மாம் சேட் யாருக்கு என்ன தெரியும் மேபி அந்த அந்த ஃபாஸ்ட் ட்ராக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு. ஸோ ஐ தாட் ஓகே லெட்ஸ் கோ ஆன் அந்த மாதிரி. பிகாஸ் ஐ நோ இட்ஸ் நாட் ஈஸி. அதுவும் எல்லாமே எல்லா மார்க்ஸ் வந்து பை கான்டினென்ட்ஸ் டிடெக்ட் த மார்க். ஸோ ஏஷியா மூலியமா ஐ ஹாவ் டு பி த ஸ்ட்ராங்கஸ்ட் அமாங் ஏஷியா ஃபர்ஸ்ட்.
0: அதனால தான் அதுல வந்து ஏஷியா அப்படினு.
1: யா அதனால ஸ்ட்ராங் அமாங் ஏஷியன் போட்டுருக்கு லைக். ஸோ யூ ஆர் ரெப்ரசன்டிங் த பெஸ்ட் கேண்டிடேட் ஃபார் ஏஷியா.
0: ஒரு பெரிய கண்டத்தையே நீங்க வந்து பிரதிநிதிக்கிறீங்க
2: அப்படிங்கிறது.
1: There's also different continents like Africa, Europe, Caribbean அந்த மாதிரி கான்டினென்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் ஏஷியா மூலியமா இட்ஸ் like Malaysia got it, so I'm so happy.
2: ஏன்னா இப்போ அழகுன்றது வந்து நம்ம பாக்குற புற அழகுதான், பின்னாடி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த உலக அழகி போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி அழகு அப்படின்றதுல நீங்க எப்படி இந்த அழக பாக்குறீங்க?
1: I think சின்ன வயசுல வந்து ரொம்ப பார்பி டால்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பேன் எவ்ரி இயர்.
2: அப்படிதான் இருக்கீங்க.
1: எவ்ரி இயர் எனக்கு பர்த்டே கிஃப்ட் மூலியமா நிறைய டால்ஸ் கிடைக்கும். ஸோ ஐ லவ் பார்பி டால்ஸ். ஸோ ஐ நோ லைக் பார்பி டால்ஸ் சொன்னாலே பீப்புள் திங்க் ஓ யூ ஹாவ் டு பி பெர்ஃபெக்ட். ஆனால் ஃபார் மீ நான் வந்து இன்பெர்ஃபெக்ட். ஐ பென் த்ரூ அ லாட். நிறைய வாட்டி அழுந்திருப்பேன், யாருக்குமே என்ன எதுவுமே தெரியாது. பட் ஐ ஜஸ்ட் ஹாவ் டு வேக் அப் அண்ட் ஸ்மைல் புட் மை மேக்கப் ஆன். அதே மாதிரி தான் பார்பி, ஒரு பார்பி இட்ஸ் லைக் தட். The Barbie doesn't have feeling. So adala I took Barbie doll as an inspiration. Adu illame like Barbie you can be anything you want to be adu slogan irukku. So Barbie mulima it has a profession of a teacher, doctor, astronaut, everything. So I was like, oh, I also want to be a teacher one day. And the way solirpa I was very very delusional nu solluvanu
0: appo vera maathiri oru paaru innikku inda pattam vendrukinga ipo ulaga alagi potiyila neenga moonravathu nilai vetriyalar aasiyavi
1: ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். பிகாஸ் எங்களோட ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ட்ராவல் பண்ணும்போது வி வில் கோ டு தென்சேனியா, ஆப்பிரிக்கா கண்ட்ரி. ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு யூட்டிலைஸ் அந்த மல்டி லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி ஐ வாண்ட் டு ஷோ கேஸ். பிகாஸ் யூ நெவர் நோ யாருக்கு என்ன தெரியும் தென்சேனியாவில் ஒரு மலேசியன்னா இருந்தாங்கன்னா. ஸோ பிகாஸ் ஐ திங்க் அதுதான் நம்மளோட கல்ச்சரோட யூனிக்னஸ். வென் தோ வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கல்ச்சர் ஆனால் வேற லாங்குவேஜ்கில் வந்து நம்ம லேர்ன் பண்ணி வி கேன் யூனைட் வித் ஒன். அதே மாதிரி தான் நம்மளோட கண்ட்ரியோட ஒரு ஹம்பிளான பர்சன் ஐ வாஸ் ரிமைண்டட். பட் நம்ம மலேசியன் பீப்புள் ஆர் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல், வெரி லவ்விங். ஸோ அந்த குவாலிட்டிஸ் வந்து ஐ வாண்ட் டு கேரி ஒரு வருஷமா. ஸோ மிஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் கூட வேலை செஞ்சு.
0: சரி, அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்க போறோம். இது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல். என்ன பாட்டு உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் சொல்லுங்க.
1: நிறைய பாடல்கள் இருக்கு ஆனால் ஸ்கூல் டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிங் கான்டெஸ்ட் இருந்துச்சு. ஸோ உனக்குன்னு நான் வந்து ஒரு நாலு லாங்குவேஜ்ல பாடி இருப்பேன், மிக்ஸ் லாங்குவேஜ் பண்ணி. ஸோ அந்த சாங் வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த லிரிக்ஸ் ஆர் எனி திங், பட் ஐ லவ் அது இங்கிலீஷ்ல இருக்கும் அன்ஃபேத்ஃபுல்னு. ஸோ அன்ஃபேத்ஃபுல்லா உனக்குன்னு நான் வந்து அதே ஒரு சேம் சாங், ஸோ ஐ லவ் இட் சோ மச்.
0: எப்படி பாடுவீங்கன்னு சொன்னீங்க, என்ன ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் எங்களுக்காக
2: பாடுங்க.
0: வரலாற்றில் முதல் முறையாக உலக அழகி
2: போட்டியில
0: வாங்க தனுஷா, உங்களுக்கான நேரம் இப்ப ஆரம்பம்.
1: இப்பயே பாடணுமா?
0: இப்பயே பாடணும். நீங்க
2: புள்ளிகள்

0: sing. That's all.
1: முதல் முறையாக மனுஷன் பாடி அசத்தி இருக்காங்க. உனக்கு என்ன
0: அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் ஆன லிரிக்ஸ் பண்ணி ஸ்கூல்ல பாடி இருப்பேன். நான் ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு, ஒரு பத்து வருஷம் காலுவா ஆயிடுச்சு.
1: 10 வருஷம் கழிச்சு மின்னல் கேட்கலாம், இப்ப அந்த பாட்டு நம்ம கேட்கலாம்.

0: எல்லாத்துக்கும் ஒரு வகையான அடி ஷாக்கக்குறைடுவாங்களே அந்த மாதிரி பாட தெரியாது வரிகள் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை மொழிகள்ல பாடுறீங்க.
1: ஆனா எப்படின்னா நேயர்கள் கேட்டவங்க எப்படி அத இவங்க பாடினதை கேட்டு ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இங்க டிக்டாக்ல இன்னங்க அப்படி கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டைலிஷ் வாய்ஸ் என்னங்க அழகி அழகின்னு சொன்னவங்க சிங்கர் சிங்கர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
0: சரி, நீங்க வந்து ஆசிரியரா பணியாற்றிருந்தீங்க, பயிற்சி ட்ரைனிங் எல்லாம் இருந்தீங்க இல்லையா? கோவம் வருமா தனுஷாக்கு?
2: நிறைய சப்ஜெக்ட்ஸ் நிறைய பேருங்கள் வரை ஒரே நாளில் வந்து டீல் பண்ணோம். ஸோ பட் ஐ வாண்ட் டு பி அன் இன்ஸ்பிரேஷன் எவ்ரி ஒன். ஸோ பி த சேஞ்ச் மூலியமா ஒரு வாலண்டியர் டீச்சர் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அந்த டீச்சர் ப்ரொஃபஷன் வந்து ஐ வாஸ் ஸ்டில் கண்டினியூ
0: பண்ணுவீங்க. சரி, இன்னைக்கு நம்ம காலையில நேயர்கள் கிட்ட பேசியிருந்தோம், ஒரு மலேசியாவே எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறதுனா துன் டாக்டர் ஹஸ்மா அவங்களுடைய மறைவு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமா நீங்க வந்த இந்த பாதையில ஏதாவது ஒரு இடத்துல அவங்க இருந்திருப்பாங்க இல்லையா? சொல்லுங்க அவங்கள பற்றி தனுஷா.
1: உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்க கிட்ட?
2: மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்மா செஞ்சிருக்காங்க. ஸோ ஐ எம் சோ சோ ஹாப்பி டு லைக் சீ ஹர் க்ரோத் அண்ட் ஹவு மச் ஷீ ஹேவ் டன் ஃபார் த கண்ட்ரி. அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் ஒரு லைக் குட் partner to Tun Mahathir. I've seen that the quality when I saw it with my parents as well, and I think nariya perungal vandu like they were inspiration a eduthirupanga. So I'm sending my deepest heartfelt condolences, and I just hope people will still take her as an inspiration or icon for Malaysia.
0: எப்போதும் சொல்லுவாங்க எவ்வளவு தூரம் உயரத்துக்கு போனாலும் நம்ம வந்து நம்ம எந்த இடத்துல இருந்தோன்றத மறக்க கூடாது. அதுக்கு அவங்க ஒரு நல்ல உதாரணம். தனுஷா பேசும்போது அது எங்ககிட்ட பார்க்க முடிஞ்சிச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பம் நம்முடைய அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்றது. அந்த வகையில நீங்களுமே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் முன் உதாரணம்.
1: சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. முத மின்னல் எஃப்எம்ல நீங்க ஒரு நல்ல பாடகின்றத நாங்க வந்து கொடுத்துருக்கோம். இது நேயர்கள் சொன்னது நல்ல பாடுறீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப கடைசி இதுதான் ஒரு மேடை, இது மின்னலோட மேடைன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு அழகு அழகி பற்றி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. மூன்று சூழ்நிலை கொடுக்கறோம், நீங்க சரியா யோசிச்சு ஒரு பதில் சொல்லணும். மூன்று தனுசியா இருக்காங்க இப்போ, யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயது தனுசியா அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. இரண்டாவது மிஸ் வேர்ல்ட் மேடைக்கு செல்லும் கனவோடு இருந்த தனுசியா. மூன்றாவது இன்று மலேசியாவுக்காக ஒரு வரலாற்று சாதனை படைத்த தனுசியா. இந்த மூன்று தனுசியால நீங்க யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க?
2: அஃப்கோர்ஸ் சின்ன வயசுல இந்த தனுஷா வந்து நன்றி சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் கஷ்டமான விஷயங்கள் வந்து கோஸ்ரூ பண்ணியிருப்பேன். ஆனால் கிவ் அப் பண்ணாம ஒரு ரெசிலியன்ஸ் வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து டிசிப்ளினா இருந்து என்னோட ட்ரீம்ஸ் வந்து நான் சேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஒரு டெஸ்டமெண்ட். ஏன்னா ஒரு நல்ல விஷயங்கள் வந்து வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்காது. சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு கோ த்ரூ த சேட் மூமெண்ட். ஆனால் எப்படி முன்னேறு பண்ணி ஹவ் யூ வாண்ட் டு இவால்வ் ஃப்ரம் யுவர் லைஃப், அது ஒரு டெஸ்டமெண்ட் ஃப்ரம் த காட். ஸோ அது மூலியமாக யூ நீட் டு மேக் ஷோர் யூ ஹாவ் த ரைட் சர்க்கிள். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி எனக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டிவான ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அங்கே மூலியமாக அந்த ரெசிலியன்ஸ் அந்த ஸ்ட்ரென்த்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மெசேஜாக ஆஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் டு ஸ்ப்ரெட் அரவுண்ட் த வேர்ல்ட். சின்ன வயசில் வந்து என்ன நடந்தாலும் நிறைய பேர் வந்து உங்களை பற்றி நிறையா கட்டானது விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் யூ நோ யுவர் செல்ஃப் பெட்டர். ஸோ ஆல்வேஸ் ஸ்டே வித் இட் டு யுவர் செல்ஃப். உங்கள் ஃபேமிலி சொன்ன வார்த்தையை வந்து போதும். மற்றவங்க என்ன சொன்னாலும் சொன்ன பேச்சு கேட்காதீங்க. இது ஒரு டீச்சர் என்னோட அட்வைஸ்.
0: நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம குடும்பம் நம்ம என்ன நினைக்கிறோன்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரொம்ப ரொம்ப வாழ்த்து பாராட்டுகள். தூரம் போனோம், நீங்க தஞ்சானியா போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்க ஒரு மலேசியர் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப பெருமை.
1: நிறைய பேர் நல்ல பதில் சொல்லிருக்கீங்கன்னு
0: சொல்லிருக்காங்க. சொல்லுங்க மின்னல் எஃப்எம் ஒரு தமிழ் வானொலி இருக்கு மலேசியா.
1: பாட்டை மறந்துடாதீங்க, நிறைய பாடணும் இந்த மாதிரி.
2: நன்றி, வாய்ப்புங்கள் இருந்துச்சா கண்டிப்பா.
0: நன்றி தனுஷா. கேட்டுட்டு இருக்கிற நேர்கள் அவங்களோட சார்பில் முதல்ல உங்களுக்கு பாராட்டுக்கள், நன்றி சொல்லிக்கிறோம். நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லணும் இந்த நேரம் மின்னல் எஃப்எம்?
2: என்னோட இதுக்கப்புறம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ மலேசியா வந்து ரிப்ரசன்ட் பண்ணி மிஸ் கூட ஒர்க் பண்ணி ஒரு வருஷமா லைக் ஆயிரும். ஸோ அந்த மூலமா கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஐ ஹோப் டு டூ மோர் ஃபார் த சில்ட்ரன். சில்ட்ரனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து பிளான் பண்ணிப்பேன், எஸ்பெஷலி தீபாவளி வர வருது. ஸோ மேபி ஒரு சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் வந்து இனிஷியேட் பண்ண போறேன், எங்க அப்பா கூட சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருப்போம். ஸோ ஐ வில் ஷேர் தட் ஆன் மை சோஷியல் மீடியா. ஸோ இஃப் யூ ஹாவ் அ லைக் மைண்டட் மைண்ட், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணணும்னு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா யூ கேன் ஆல்வேஸ் ஷேர் டிஎம் டு மீ ஆர் எனி ஒன் தட் யூ நோ.
0: நிறைவா உங்களுக்கு ஒரு பாடல உங்களுக்கு ஒளியேற்றலாம் நினைக்கிறேன். நீங்க ஐஸ்வர்யா ராயுடைய மிகப்பெரிய ஒரு ரசிகை அப்படின்றதுனால ஜீன்ஸ் படத்துல இருந்து அன்பே அன்பே கொள்ளாதே அந்த பாடல் உங்களுக்காக. மிக்க நன்றி தனுஷா,
1: மீண்டும் சந்திப்போம். இதே மாதிரி எப்போது இருங்க, சந்தோஷமா.
0: வேற ஒரு பாட்டோட வாங்க. இன்றைக்கு உலக அழகி போட்டியில் மூன்றாம் நிலை வெற்றியாளரான மலேசிய ஆசிய கண்டத்தை பிரதிநிதித்து அழகி தனுஷா நம்ம கூட பேசியிருந்தாங்க.
1: அழகு, அறிவு, மரியாதை, அழகான மொழிகள் பேசக்கூடிய இவங்க இன்னும் நிறைய நிறைய வெற்றி பெறணும். என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி,
2: ரொம்ப நன்றி.

0: ரஷ்யா ஊரால் வட்டாரத்தில் சுற்றுலா வாய்ப்புகளை ஈர்க்க மலேசியா இலக்கு. ஈராயிரத்தி 2026 தகவல் அறியும் உரிமை சட்ட வரைவு, விரிவான தகவல்களை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். வணக்கம், சலா மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஊதியத்தை ஒருங்கிணைப்பதில் தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கும் அதேவேளையில் முதலாளிகளின் செயல்பாட்டு திறனை உறுதி செய்வதற்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுருல்லா மொஹமட் நசீர் வலியுறுத்தினார். குறிப்பாக குறைந்தபட்ச ஊதிய விகிதம் உயர்த்தப்பட்டால் கூடுதல் செலவு சுமையை குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் எதிர்கொள்ள நேரிடலாம் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் என்றார் அவர். இருப்பினும் குறைந்தபட்ச ஊதியத்தை 2000 ரிங்கிட்டிற்கு உயர்த்துவதற்கான சாத்தியக்கூறு உள்ளிட்ட இவ்விவகாரம் தொடர்பான எந்தவொரு தகவலுக்கும் 2027 வரவு செலவு திட்டத்திற்காக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அறிவிப்புக்கு காத்திருக்குமாறு அக்மல் நசுருல்லா கேட்டுக்கொண்டார். 2026 தகவல் அறியும் உரிமை சட்ட வரைவு தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்பை உண்மையாகவே வழங்க வேண்டும், அத்துடன் அதில் மிகையான கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடாது என பிரதமர் துறையின் சட்ட நிறுவன உருமாற்ற விவகார அமைச்சர் டத்துஸ்ரீ அசலினா ஒஸ்மான் சைட் தெரிவித்துள்ளார். நாட்டின் மக்களாட்சி நடைமுறைகளின் ஒரு பகுதியாக ஊடகங்களின் பங்கையும் சுதந்திரத்தையும் கருத்தில் கொள்வதோடு அச்சட்டம் நோக்கங்களை அடைவதை உறுதி செய்வதற்கு முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். இவ்வேளை நாடாளுமன்ற கூட்டத்தின் போது இந்த சட்ட வரைவு நேர்மறையான கருத்துக்களை பெற்றதாகவும் டத்துஸ்ரீ அசாலினா குறிப்பிட்டார். மலேசியா ரஷ்யாவின் ஊரால் வட்டாரத்தில் தனது சுற்றுலாத்துறையின் இருப்பை வலுப்படுத்த முயன்று வருவதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ தியோங் கிங் சிங் கூறியுள்ளார். அத்துடன் அப்பகுதி அதிக வருமானம் ஈட்டும் பெருமளவிலான மக்கள் தொகையை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலா நிறுவனங்களுக்கு இடையிலான அணுக்கமான ஒத்துழைப்பு, மேம்படுத்தப்பட்ட விமான போக்குவரத்து வசதிகள் ஆகியவற்றின் மூலம் அதிக எண்ணிக்கையிலான ரஷ்ய சுற்றுப்பயணிகளை ஈர்ப்பதற்கான வாய்ப்பை ஊரால் பகுதி மலேசியாவிற்கு வழங்குகிறது என்றார் அவர். செயற்கை நுண்ணறிவு AI கருவிகளை தொழில்துறையினர் மலிவு விலையில் பெறுவதற்கான நடவடிக்கைகளை 2027 வரவு செலவு திட்டம் உள்ளடக்கி இருக்கும் என்று இலக்கவியல் அமைச்சு எதிர்பார்க்கிறது. வணிகங்கள் AI தொழில்நுட்பத்தை எளிதாக அணுகுவதற்கு தகுந்த நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அத்தொழில்நுட்பத்திற்கான பரந்த அணுகலை சாத்தியமாக்குவதில் அரசாங்கம் பங்காற்ற முடியும் என்று அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ தெரிவித்துள்ளார். குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் தங்கள் வணிகங்களை மேம்படுத்தவும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ள உதவுவதற்கான தேவை உள்ளதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் குறிப்பாக உட்புற பகுதிகளில் உள்ள சுமார் 60,000 தொலைத்தொடர்பு கோபுரங்களை இயக்குவதற்கு டீசல் மின்னாக்கிகளை சார்ந்திருக்கும் முறையை மறுபரிசீலனை செய்யுமாறு தொலைத்தொடர்பு நிறுவனங்களை அரசாங்கம் வலியுறுத்துகிறது. தொலைத்தொடர்பு கோபுரங்களை செயல்பாட்டில் வைத்திருக்கும் புதைப்படிவ எரிபொருள்களின் பெருமளவிலான பயன்பாட்டை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களுக்கு மாற்றுவதன் மூலம் கட்டங்கட்டமாக குறைக்க வேண்டும். இவ்வாறு தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபாமி ஃபாடியல் தெரிவித்தார். இது தேசிய ஆற்றல் மாற்று இலக்கு திட்டம் NETR-க்கு ஏற்ப உள்ளதாக அவர் கூறினார். ஊழல் வழக்குகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தாமத போக்கை கடைபிடிக்கவில்லை. மாறாக பெறப்படும் ஒவ்வொரு புகாரும் முன்வைக்கப்பட்டுள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரிக்கப்படுவதாக SPRM துணைத் தலைவர் டாக்டர் அஸ்மி கமருசாமான் கூறியுள்ளார். முறையான அடிப்படையை கொண்ட ஒவ்வொரு புகாரும் விசாரணை நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு முன்னதாக ஆய்வு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஊழல் தொடர்பான தகவல்களை பெற்ற பொதுமக்கள் விசாரணை நடைபெறுவதற்கு ஏதுவாக அவற்றை SPRM தெரிவிக்குமாறு அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான தெஹரானின் திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்ததை தொடர்ந்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராச்சி நியூயார்க்கில் கத்தாரின் இடைத்தரகர்களை சந்திக்க திட்டமிட்டிருந்ததாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இச்சந்திப்பு குறிப்பாக அந்த நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பாக ஈரான் விதித்துள்ள நிபந்தனைகள் குறித்து கவனம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்த ஈரானின் கருத்துகளும் நிலைப்பாடுகளும் கத்தார் மூலம் அமெரிக்க தரப்பிற்கு தெளிவாகவும் வெளிப்படையாகவும் தெரிவிக்கப்பட்டன. மேற்காசியாவில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஈரான் மீதான தடைகளை தளர்த்துவதாகவும் முடக்கப்பட்ட நிதியை விடுவிப்பதாகவும் தான் முன்மொழிந்ததாக எக்ஸியஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மறுத்தார். இத்தகவல் வெளியான சில மணி நேரங்களிலேயே த்ருட் சோசியல் தளத்தில் ட்ரம்ப் இதனை பதிவிட்டுள்ளார். ஈரானுடனான பேச்சை மீண்டும் தொடங்குவது உட்பட அணுசக்தி கட்டுப்பாடுகள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே மறைமுகமான விவாதங்கள் நடைபெற்று வருவதாக கூறப்படும் பின்னணியில் ட்ரம்ப் இந்த மறுப்பை வெளியிட்டுள்ளார். மெக்சிகோவின் பாஜா கலிபோர்னியா தீபகற்பத்தில் தீவிரமடைந்து வரும் போலோ சூறாவளி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் பல்வேறு கடலோர சிறிய கிராமப்புற பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. மூன்றாம் நிலை சூறாவளியாக போலோ வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சாலைகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அவசர மருத்துவ வசதிகளை அணுகுவதிலும் அப்பகுதி மக்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பாஜா கலிபோர்னியா சோர் மாநிலம் முழுவதும் 169 நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் 7,000 ராணுவ வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரியவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் யுக்ரைன் தலைநகர் கியேவில் பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக AFP செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து யுக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் உடனடியாக செயல்பாட்டுக்கு வந்து தாக்குதல்களை எதிர்கொண்டன. அண்மைய வாரங்களாகவே ரஷ்யா கியேவ் மீது திருகூர்திகள் ஏவுகணைகள் வாயிலாக தீவிரமான வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. நேற்று நகரின் மையப்பகுதியில் உள்ள கியேவ் அறிவியல் கழகம் மருத்துவமனை ஆகியவற்றின் மீது ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதல்களில் பெண் ஒருவர் உயிரிழந்த வேளை 60 காயமடைந்ததாக யுக்ரைன் அதிபர் ஒலடிமிர் ஜெலன்ஸ்கியின் தொடக்க அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு 2026 ஃபீஃபா ஆசியான் கிண்ண முதல் டிவிஷன் கார்பந்து கலோரா பொங்கார்னோ அரங்கில் நடைபெற்ற ஏ குழு நிலை ஆட்டத்தில் மலேசியாவும் இந்தோனேசியாவும் கோல் புகுத்தவில்லை. 37th நிமிடத்தில் கருடா அணி 10 ஆட்டக்காரர்களுடன் விளையாடிய போதும் அரிமா மலாயாவால் அந்த நல்வாய்ப்பை பயன்படுத்த முடியாமல் போனது. தற்போது மலேசியா ஏ குழு நிலையில் 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. வரும் வியாழக்கிழமை அது சிங்கப்பூரை எதிர்கொள்ளும். அதே குழுவிற்கான மற்றொரு ஆட்டத்தில் சிங்கப்பூர் 1-1 சுழியமென வங்காளதேசத்தை வென்றது. இதனிடையே அரிமாமலையா விளையாட்டாளர்கள் வெளிப்படுத்திய திறனையும் ஒழுக்கத்தையும் அதன் இடைக்கால தலைமை பயிற்றுநர் தான் செங்ஹோ பாராட்டினார். தேசிய அணியினர் 2nd பாதியில் நிதானத்துடன் சிறப்பாக விளையாடியதாக அவர் குறிப்பிட்டார். ஒரு விளையாட்டாளரை இழந்த பிறகு இந்தோனேசியா தற்காப்பு ஆட்டத்தையே தேர்ந்தெடுத்தது. வெற்றி பெறுவதற்கு மலேசியாவுக்கு பல வாய்ப்புகள் இருந்ததையும் செங்ஹோ ஒப்புக்கொண்டார். ரஷ்யா ஊரால் வட்டாரத்தில் சுற்றுலா வாய்ப்புகளை ஈர்க்க மலேசியா இலக்கு. 2026 தகவல் அறியும் உரிமை சட்ட வரைவு விரிவான தகவல்களை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டு இருக்கீங்க 9:13. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒருத்தவங்களை கொண்டாடுனது அவ்வளவு பிடிச்சிருந்து நமக்கு.
1: ஆமா, தனுசியா வந்திருந்தாங்க, நல்லா பேசியிருந்தாங்க, பாடியிருந்தாங்க. அவருடைய பாடலுடைய காணொலி இன்னும் கொஞ்ச நேரத்தை நாங்க பதிவு பண்ண போறோம்.
0: அவங்கள்ட்ட சொல்லி வர அனுப்பியிருக்கோம். இதுக்கு பிறகு நீங்க எல்லா நிகழ்ச்சிகள்லயும் வரும்போது இங்க பாடணும் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு ஒரு ஒரு இந்திய பெண் இவ்வளவு தூரம் போய் மலேசியாவை பிரதிநிதித்து, ஆசிய கண்டத்தை பிரதிநிதித்து இவ்வளவு தூரம் போயிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒன்று இல்ல.
1: கண்டிப்பா. அனு, அதுவும் இன்றைக்கு வந்து டிக்டாக் லைஃப் நம்ம போயிருந்தோம். அதிகமான ஒரு பார்வையாளர் பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மையிலுமே தனுசீவை கொண்டாடுனாங்கன்னு சொல்லலாம். நேயர்கள் நிறைய பேர் அவ்வளவு வாழ்த்துக்கள் அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இன்னும் இன்னும் நிறைய நிறைய சாதனைகள் அவங்க புரியணும்.
0: இப்ப அவங்க வந்து வந்துட்டு போனாங்க இல்லையா. இந்த ஒரு பாடல் எப்போதுமே அழகு பத்தி பேசும் போதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இந்த பாட்டு தான் நம்ம கேட்க போறோம். கார்த்திக் உடைய குரல்ல வாங்க ஹேரிஸ் ரீசில கேட்கலாம்.

0: அனன்யா சக்கரபோதி பாடிய பாடல் அது. வணக்கம், இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. மணி இப்போ 9:23. என்ன போனா ஒரு 2-3 நாள் இந்த வானிலை நல்லா இருந்துச்சு, மழை பெய்தது, வெளியில அடையே வெளிச்சமா இருந்துச்சு, வெளியெல்லாம் நடமாட்டம் அதிகமா இருந்துச்சு. காலையில எட்டி பார்த்தா திரும்பி வந்துட்டாரு நம்முடைய ஹேஸ் அண்ணே.
1: ஓ
0: வந்துட்டாரு,
1: இப்ப பாத்தீங்க
0: வந்துட்டாரு. காலையில போனா வெளியே கொஞ்ச நேரம் நல்லா காத்து இழுத்துட்டு வரலாம்னு போனா முடியல. திரும்பி அது நேற்று அந்த மழை எல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்பி வர ஆரம்பிச்சிரு
1: சூழ்நிலை பண்ண முடியல.
0: நேற்று முன்தினம் எல்லாம் வந்துட்டு சரவாக்கிலும் ஜோஹர்லயும் அதனுடைய குறியீடு வந்து மோசமாக இருந்தது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது.
1: கொஞ்ச நாள மழை வந்துச்சு, அது என்னடா மழை வருது அப்படின்னு நினைச்சு கவலையா இருந்துச்சு. அதே நேரத்துல சில இடங்களில் வெள்ளமும்
0: கவலைப்பட்டீங்களா? ஓ
1: வெள்ளம் ஏன்னா கவலை எதனால வருதுன்னா மழைனால இல்ல, மழை பெய்தா உடனே ஒரு நெரிசல் ஆரம்பிக்குது.
0: ஆமா
1: அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான்.
0: ஆனா மழை விட்ட பிறகு இருக்கிற சூழல் நல்லா இருக்கும். ஆனா கேள ஒரு துளி வந்தாலே போதும், எங்கிருந்து நெரிசல் வரும்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஆகுது. திட்டமிடுங்க, தீபாவளி வேற வருது, அது வேற கவனத்தில் எடுத்துக்கணும். தீபாவளினாலே இது தீபாவளி மழைன்னு ஒண்ணு சொல்லிடுவோம், ஆனா நம்ம எல்லா பொறுப்புகளும் அதனால வந்து பாதிக்கப்படுது. அதனால மழை கிட்ட சொல்லுங்க, தீபாவளி எதுவுமே வர வேணாம், லேசா கொட்டுனா போதும் அப்படின்னு வேண்டிக்குவோம்.
1: சொல்லி என்ன இருக்கு, உங்களாலதானே எல்லாம் மாறி போய் கிடக்குதுன்ட்டு மழை சொல்லும்.
0: இந்த எங்களோட ஏரியால தங்குற இடம் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் ஒரு பாட்டி யாராவது இருப்பாங்க சொல்றீங்க இல்ல? அது அப்படிதான், வானிலை நிலவரம் இப்படிதான் இருக்கு. ஆனா
1: இப்ப ஒரு தகவல் வந்திருக்கு, கிளைங்கல வந்து அதிகமான ஹேஸா.
0: ஓ மோசமான நிலைமை. ஆமா அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. வெளியில போகும்போது சுவாச கவசம் அணியுங்க. வயதானவர்களை வெளியில கூட்டிட்டு போறோம், சிறார்களை கூட்டிட்டு போறதை பாத்துங்க. பள்ளிக்கூடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா வெளிப்புற நடவடிக்கைகள் இல்ல, உள்புற நடவடிக்கைகள் தான் இப்போதைக்கு நடத்திட்டு இருக்காங்க, அதையும் பாத்துக்கோங்க. இன்ஃபுளுசாவுடைய தாக்கமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது.
1: மீண்டும் எந்த நேரத்துல எது வேணாலும் நம்ம சுத்தி நடக்கலாம்.
0: ஆமா
1: பாதுகாப்பாரு.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியால நடக்கிற இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

0: மோஹித் சௌஹான் ஸ்ரேயா கோஷல் இந்த பாடல பாடி இருந்தாங்க. வெளிச்சப்பூவை கேட்டுட்டு வந்தீங்க. 9:36 ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இன்றைக்கு காலையிலேயே நாங்கள் உங்க கூட பகிர்ந்துகிட்டோம். உலக தர வரிசையில நம்முடைய கடப்பிதழுக்கு உயர்ந்த இடம் என்று கிடைத்திருக்கின்றது.
1: ஆமா, இப்போ உலக தர வரிசையில வந்து முதலிடம் இரண்டாவது இடம் இருக்கு, சக்தி வாய்ந்த கடப்பிதழ்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது. இப்போ இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா நம்ம மூன்றாவது இடத்துல இருந்தோம். மலேசியா வந்தோடைய கடப்பிதழ் வந்து மூன்றாவது நிலையில இருந்தது. ஆனா இரண்டாவது நிலையில சிங்கப்பூர் இருந்தாங்க. முதல் நிலையில பாத்தீங்கன்னா மற்றொரு நாடு இருந்தது. ஆக இந்த இரண்டாவது நிலையில இப்ப மலேசியா வந்து முன்ன இடத்துக்கு வந்திருக்குது. இரண்டாவது இடத்துல நம்ம சிங்கப்பூரும் மலேசியாவும் இருக்கிறாங்க. முதல் இடத்துல ஐக்கிய அரபு இருக்கிறாங்க. இந்த ஏன் முதலிடம் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் அப்படின்றத வந்து நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 129 இடங்களுக்கு விசா நமக்கு தேவையில்லை. விசா இல்லாமலே இப்ப சிங்கப்பூர் போறோம்ல, நம்மளுக்கு விசா இல்லாம சிங்கப்பூர் போறோம்ல, அந்த மாதிரி 129 நாடுகளுக்கு நம்ம விசா இல்லாம போகலாம். 46 இடங்களில் நம்ம வந்து அரைவல் விசா இருக்கு இல்லையா, அதை பெறலாம். 23 இடங்களுக்கு முன்கூட்டி நம்ம விசா பெறணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு சலுகையை குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும் கொடுக்கறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நாடோட பொருளாதாரம் பாப்பாங்க, அந்த நாட்டுல தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கான்னு பாப்பாங்க, அந்த நாடு எந்த அளவுக்கு அமைதியா இருக்கு, இந்த நாட்டுல ஏற்கனவே பிரச்சனைகள் நடந்திருக்கா, இந்த நாட்டுல உள்ளவங்க இந்த நாட்டுக்கு போன பிறகு ஏதாவது தீவிரவாத செயல்கள் நடந்திருக்கா, இதெல்லாம் பாப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இது ஒரு அமைதியான நாடு, அங்க இருக்கிறவங்கனால பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான சலுகைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில உலக அளவில மலேசியா சிங்கப்பூர் இரண்டாவது நிலையில வந்திருக்குதுன்னா ரொம்ப பெருமையான விஷயம் இல்ல?
0: ஆமா, அதுதான் எப்போதும் நம்ம பார்ப்போம் இல்லையா, ஏன் இந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு வந்து விசா வந்து ரொம்ப குறைவு, சில நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த முறையை கையாளுறாங்க, இந்த நாட்டுக்கே இந்த பிரத்யேக சிறப்பு கழிவு மாதிரி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதுதான் நம்முடைய கடப்பிதழ் அதே நேரத்தில் நம்முடைய பாதுகாப்பின் தன்மையெல்லாம் நிலை நிறுத்தி தான் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. நிச்சயமா மலேசியாவுக்கு இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துக்கு நம்ம வந்தது அதனால எல்லா மலேசியர்களுக்குமே இது வந்து வெற்றி போய் சேரணும்ல.
1: இது மூன்றாவது இடத்துல நம்ம இருந்தோம் இல்லையா, இப்ப மூன்றாவது இடத்துக்கு ஸ்பெயின் வந்துட்டாங்க.
0: ஓ,
1: நம்ம இரண்டாவது இடத்தை நோக்கி போய்.
0: எனக்கு ரொம்ப ஆசை போனா
1: ஸ்பெயின் போக போறீங்க. விடுமுறை எல்லாம் கிடைக்காது, எங்க வாய்ப்பு இல்ல.
0: ஒருத்தரும் அதனால எல்லா மலேசியர்களுக்கும் நம்ம நன்றியை சொல்லிக்குவோம்.

0: சதீஷ் மன்மதனுடைய உள்ளூர் பாடல் ஜியா அப்படின்ற பாடலை கேட்டிருந்தோம். ஜியான்னு யாராவது பேர் இருந்து இந்த பாடலை கேட்டீங்கன்னா உங்களுக்காக தான் அந்த பாடல் வந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். 9:48 மகிழ்ச்சியான செய்தி ஒன்று நாங்கள் வந்து பார்த்தோம். மலாயா பல்கலைக்கழகத்துடைய இந்த பேராசிரியர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, இதில் வந்து வெவ்வேறு வகையில் வந்து பிரிக்கப்படுவாங்க. சில பேர் வந்து அந்த மலாயா பல்கலைக்கழக முழு நேர பேராசிரியர்களாக இருப்பாங்க, சில பேர் வந்து பகுதி நேர பேராசிரியர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போது அங்கு வந்து பகுதி நேர பேராசிரியராக டத்துஸ்ரீ டாக்டர் ஆ தெய்வீகன் அவர்கள் பணி அமர்த்தப்படுகின்றார். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அண்மையில் நடந்த நம்முடைய அந்த அன்சங் ஹீரோ நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுல விருது பெற்றவர்களில் அவரும் ஒருவர். இந்த வேளையில அவருக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டினை தெரிவித்துக் கொள்வோம்.
1: நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அவருடைய காலகட்டத்தில் அவர் வந்து காவல்துறையில்
0: படித்த மாணவர்,
1: நிறைய அனுபவங்களை சம்பாதிச்சு வச்சிருந்திருப்பாரு. அதனால கண்டிப்பாக இந்த பொறுப்பை ஏற்ற பிறகு மாணவர்களுக்கு அவருடைய அனுபவங்கள் போய் சேரும் அப்படின்னு
0: எதிர்ப்பு. அவர் வந்து மலையா பல்கலைக்கழகத்தை மறக்க மாட்டாரு. அவர் அங்கதான் படிச்சாரு இல்லையா,
1: அவங்க வேலை செய்தாங்க,
0: அங்கதான் சந்திச்சாங்க. அப்புறம் அவங்க வாழ்க்கை துணை அங்கதான் வந்து நூலக பொறுப்பாளராக இருந்தாங்க, தலைமை பொறுப்புல இருந்தாங்க. இன்றைக்கு மீண்டும் மலையா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பேராசிரியராக அவர் வந்து போறது வந்து ரொம்ப ரொம்ப நிகழ்வான ஒரு தருணம். அதே மாதிரி புந்தோங்கில் இருக்கக்கூடிய மக்களுக்குமே ரொம்ப ஒரு பெருமையான தருணம்.
1: அதனால
0: அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை சொல்லிடலாம். அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது வணக்கம் இல்லை.

0: விளையாடு விளையாடு பாடலோடு இன்றைக்கு நாங்கள் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. இன்றைக்கு வணக்கம் இன்னல் ரொம்ப குதூகலமான தருணங்களை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் ஒரு பெண்மணியை கொண்டாடி இருந்தோம். 100 ஆண்டுகள் வாழ்ந்து சகாப்தம் படைத்தவர் துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா அவர்கள்.
1: ஆமா, அவங்களுடைய நினைவலைகள் எப்பொழுதுமே நம்மோடு நிச்சயமாக இருக்கும்.
0: அதே நேரத்தில் 8 மணிக்கு பிறகு தனுஷியா வந்து எதிர்பார்க்கா வகையில் பாட்டெல்லாம் பாடி அசத்திட்டு போயிருந்தாங்க. உலக அழகி போட்டியில 3வது நிலை வெற்றியாளர், ஆசியாவுடைய பிரதிநிதியாகவும் பங்கெடுத்திருந்தாங்க.
1: கண்டிப்பாக. ஆக இன்றைக்கு வந்து நம்ம அறிவிப்பாளர் அஸ்வினி வந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அவங்களும் 100 வயது தாண்டி வாழணும்.
0: வாழ்த்துக்கள்.
2: Dan orang Islam yang membantu mereka hidup selesa, bukan saja untuk diri saja, tapi dengan suaminya dan anak-anaknya. Dan itu saya punya tugas bila saya pergi ke Al-Ustaz. Bila saya bertugas 18 tahun dekat Kedah, kan, saya bernasib baik dapat saya tukarkan orang kampung itu, mereka faham saya dan terima saya sebagai seorang yang membantu.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டில் காலை நிலவரப்படி 31 இடங்களில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளது. சரபாக் சரியான் மாவட்ட அலுவலகத்தில் 175 ஆகவும், ஜஹோர் பசிர்குடாங்கில் 170, லாகேனில் 169, மலாக்கா மாநகரில் 166, நெகிரிசம்பிலான் நீலாயில் 165, சிலாங்கூர் ஜோஹன் சத்தியாவில் 163, தலைநகர் பதுமுடாவில் 114 ஆகவும் IPU பதிவு செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு கிராமங்கள், நகரங்கள், தொழில்துறை பகுதிகள், முக்கிய இடங்களை இணைக்கும் மலேசியாவின் நவீன நெடுஞ்சாலைகளில் மில்லியன் கணக்கான வாகனங்கள் பயணிக்கின்றன. அவற்றை 28 நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்கள் நிர்வகிப்பதாக பொதுப்பணி துணை அமைச்சர் டத்தோசி டாக்டர் அகமத் மஸ்லான் தெரிவித்தார். பயண தேவைகள் அதிகரித்து வரும் சூழலில் பொருளாதாரம், பொதுமக்களின் நலனுக்கு இந்த உள்கட்டமைப்பின் முக்கியத்துவத்தை மடானி அரசாங்கம் உணர்ந்துள்ளது என்றார் அவர். சுற்றுப்பயணிகள் அடிக்கடி வருகையளிக்கும் பிரபல சுற்றுலா தலங்களான ஜார்ஜ் டவுன், புகிட் பண்டேரா ஆகியவற்றை தவிர 2026 மலேசியாவுக்கு வருகையளிக்கும் ஆண்டை முன்னிட்டு பினாங்கில் சுற்றுப்பயணிகளை கவரும் மாறுபட்ட அனுபவத்தை தரும் இதர தலங்களும் உள்ளன. அந்த வகையில் ஜார்ஜ் டவுனில் உள்ள யோ முனையம் சுற்றுப்பயணிகள் குறைவாக வருகை தரும் தலமாக உள்ளதால் அங்கு செல்ல ஊக்குவிக்கப்படுகின்றது. தாய்லாந்து பேங்காக்கில் உள்ள பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அங்குள்ள 2 முதன்மை விமான நிலையங்களும் பொது போக்குவரத்து சேவைகளும் தொடர்ந்து இயங்கி வருகின்றன. அவை சுவர்ணபூமி விமான நிலையமும் டோன் மோயிங் பன்னாட்டு விமான நிலையமும் என்று தாய்லாந்து சுற்றுலா வாரியம் தெரிவித்தது. இஸ்ரேலுடனான கட்டமைப்பு ஒப்பந்தத்தை மேலும் செயல்படுத்துமாறு லெபனான் பிரதமர் நவாப் சலாம் வாஷிங்டனில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ருபியோவை சந்தித்த போது வலியுறுத்தினார். இதனிடையே தெஹ்ரானின் ஆதரவு பெற்ற ஹெஸ்போலா தரப்பு இவ்வாண்டு மார்ச் தொடங்கி இஸ்ரேல் மீது தாக்குதல்களை தொடுத்ததன் மூலம் மேற்காசிய போருக்குள் லெபனானை ஈடுபடுத்தியதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026 ஸ்லாங்கூர் சுக்மா பாராசுக்மா போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக ஜோஹோர் அரசாங்கம் 1.76 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகைகளை வழங்கியுள்ளது. நாட்டின் தடகள வீரர் டேனிஷ் இஃப்திகார் மொமர் ருஸ்லியும் சுக்மா சதுரங்க விளையாட்டாளர் ஐனுல் மர்டியா மொமட் அஃபியும் போட்டிகளில் 3 தங்கப்பதக்கங்களை வென்ற நிலையில் முறையே 30,000 ரிங்கிட்டை பெற்றுக் கொண்டனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இன்றையா இளமை உல்லாசம் அங்கத்தில் உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மலையாள பாடல்களை தொடர்ந்து நாம கேட்க போறோம். அந்த வகையில் தொடக்கமாக ஒரு மெல்லிசையான பாடல், சித் ஸ்ரீராம் மற்றும் நீஹா கொண்டு வரும் பாடல், கேட்டு மகிழுங்கள்.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்திருந்தோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா மலையாள பாடல் தொகுப்பில் என்னென்ன செய்திகள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி நிவின் பாலி அமிதா பைஜு நடிப்பில் வெளியாகி வரவேற்பு பெற்ற பெத்லஹேம் குடும்ப யூனிட் அப்படின்ற படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படின்ற ஓடிடியில வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலையாளம் தமது சமூக வலைதள பக்கத்துல வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அனைவரும் ஆவலோடு காத்திருக்கும் இந்த திரைப்படம் ஓடிடிக்கு வர உலக அளவில் பார்த்தீங்கன்னா 300 கோடிக்கும் அதிகமான வசூல் செய்திருப்பதாக கூறப்படும் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் அதிக வசூல் செய்த இந்திய படங்களில் ஒன்றாகவோ திகழ்ந்திருக்கு அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. நிவின் பாலி அமிதா பைஜு முதன்மை கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. மலையாள திரைப்படமான இந்த பெத்லஹேம் குடும்ப யூனிட் படத்தில் சங்கீத் பிரதாப், சுரேஷ் கிருஷ்ணா இந்த மாதிரி பலரும் வந்து முன்னணி கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காங்க. அதிக வரவேற்பை பெற்ற மலையாள திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் அதிகமாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, நிகழ்ச்சியில் வாங்க அடுத்ததாக நம்ம பாடல்களை கேட்டு வரலாம்.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது, 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

மலையாள பாடல்களை தொடர்ந்து நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மழை பாடும் அப்படின்ற பாடல் அப்பர்ணா பாலமுரளி மற்றும் அரவிந்த் கொண்டு வராங்க. அந்த பாடலை கேட்ட பிறகு நிகழ்ச்சியில் நாம கொஞ்சம் தகவல்களை கேட்டு ரசிக்கலாம்.

இந்த சாலை நெரிசல் அப்படின்னு சொன்னாலே ஐயோ அப்பப்பா அப்படின்னு நாம எல்லாம் பாத்துருவோம். இப்ப அதிகபட்சமா வந்து 13 மணி நேரம் 12 மணி நேரம் எல்லாம் சாலை நெரிசல்ல சிக்கிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த விடுமுறை காலகட்டங்கள்ல. அந்த மாதிரி போக்குவரத்து நெரிசல்னால 12 நாட்கள் சாலையில் சிக்கிக் கொள்வதை கற்பனை செய்து பாருங்களேன், எப்படி இருக்கும், எவ்வளவு கொடூரமா இருக்கும். இதை பத்தி நிச்சயமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீபத்துல இது ரொம்ப பரவலாக சமூக வலைத்தளத்தில் பகிரப்பட்டது. வாகனங்களுடைய வரிசை வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் நீளத்தையும் எட்டி இருக்கு. இது எப்போ எங்க நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போக்குவரத்து நெரிசல்ல சில நேரங்கள் சிக்கிறதே நமக்கு அப்படி கோபமா வரும். ஆனா 12 நாட்கள் சிக்கி கொண்டிருந்தத ஒரு நாட்டுல நடந்திருக்கு. 2010 கொஞ்சம் பழைய செய்திதான். சீனாவில அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்குங்க. இந்த நெரிசலின் பாதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் நீளத்தையும் எட்டியிருக்கு. மேலும் சில காரணங்கள்னால ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் மட்டும்தான் நகர முடிஞ்சிருக்கு. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா பலரும் இரவும் பகலுமா அவங்க வாகனத்திலேயே வந்து தூங்க வேண்டியது இந்த மாதிரியான சூழல் அதிகமா இருந்திருக்கு. 2010 பாத்தீங்கன்னா சீன தலைநகர் பெய்ஜிங்க்கு அருகில் இருக்கிற பெய்ஜிங் திபெத் விரைவு சாலையான தேசிய நெடுஞ்சாலை அப்படின்ற 110 இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. August 14 வாக்குல தான் இந்த ஒரு நெரிசல் தொடங்கி இருக்குங்க. 100 கிலோமீட்டர் நீளத்தை எட்டியிருந்த தூரம் அப்படின்னா அத்தனை நாட்கள் அவங்க எல்லாம் அங்கேயே கழிச்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற கேள்விதான் உங்களுக்கு இருக்கும். என்னங்க 12 நாட்களுக்கு ஒரு நெரிசல் ஏற்படுமா அப்படின்னா, அந்த நெரிசலுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த நேரத்துல விரைவு சாலையில கட்டுமான பணிகள் எல்லாம் நடந்திருக்கு. அப்போ அந்த காலகட்டத்துல இந்த போக்குவரத்து அதிகமான நிலையில ஏராளமான வாகனங்கள் வந்து நகர முடியாமல் சிக்கி தவிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் குறிப்பிடத்தக்கது. இந்த நெரிசல் பார்த்தீங்கன்னா சுமார் 1 பில்லியன் யுவான் பொருளாதார இழப்பை வந்து சந்திச்சதாக சில அறிக்கைகள் கூறியிருக்கு. இருப்பினும் இழப்பு புள்ளி விவரங்கள் வந்து வெவ்வேறு அறிக்கைகள்ல வேறுபட்டு தாங்க இருக்கு. ஆனா 12 நாட்கள் கழித்து வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வேலை இருந்திருக்கும், எவ்வளவு சூழல் இருந்திருக்கும் இல்லையா. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஜயஸ்தாஸ் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எல்லா அவங்களுக்கு என்னோட முடிய ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
2: துன் டாக்டர் சித்யாஸ்மாவை நீங்க சந்திச்சீங்களா? அப்ப உங்களுக்கு எத்தனை வயசு?
1: அப்ப எனக்கு 10 வயசு.
2: இப்ப அதை பார்க்கும் போது எப்படி இருக்கு கேஷிகாக்கு?
1: ஆக்சுவலி அப்ப வந்து என் அப்பாவும் நானும் தான் போனோம். சீரியஸ்லி இன்டர்வியூ பண்ண போற அவ்வளவுதான் எனக்கு. அப்படிதான் இருந்துச்சு. ஆக்சுவலி ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் இருந்துச்சு. திருப்பி அந்த இன்டர்வியூ பார்த்து ஐம் லைக் ஓ நானா அவங்கள இன்டர்வியூ பண்ண, ஐயோ அப்ப தெரியல இப்ப தெரியுது.
0: எங்களுக்கு தூரத்திலிருந்து அவங்கள பார்த்த எங்களுக்கே அவங்களுடைய மறைவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுத்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த செய்தி?
1: எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க நான் வந்து ஒரு லக்கியான கேர்ள். அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க லைக் படிச்சுட்டே இருக்கணும், அப்பா அம்மா ரெஸ்பெக்ட் பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க.
3: I was very very grateful that I was born a girl and being a doctor, good health is something which that should have. I thought this is my time.
4: போகிறேன் நான் போகிறேன்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: மடானி உங்களுக்காக.
1: உயர்கல்வி மாணவருக்கான சிஸ்வா சிறப்பு நிதியுதவி. இந்த சிறப்பு நிதியுதவிக்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. B40 குடும்பங்களைச் சேர்ந்த தகுதியான இந்திய மாணவருக்கு கல்விச் செலவை சமாளிக்க ஒருமுறை நிதியுதவியாக 1000 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. டிப்ளமா இளங்கலை பட்டப்படிப்பு மாணவரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்துக்கான இறுதி நாள் அக்டோபர் 31. மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
0: உங்களுக்காக

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தாய்லாந்து பேங்காக்கில் உள்ள பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அங்குள்ள 2 முதன்மை விமான நிலையங்களும் பொது போக்குவரத்து சேவைகளும் தொடர்ந்து இயங்குகின்றன. அவை சுவர்ணபூமி விமான நிலையமும் டாங்மியோங் பன்னாட்டு விமான நிலையமும் என்று தாய்லாந்து சுற்றுலா வாரியம் தெரிவித்தது. அதேவேளையில் முக்கியமான சுற்றுலா தலங்களுக்கும் சுற்றுப்பயணிகள் தொடர்ந்து வருகை புரிவதாக அது கூறியது. இருப்பினும் பேங்காக் உட்பட அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சாலை பயணங்களுக்கு அதிக நேரம் எடுக்கக்கூடும் என்பதால் பயணிகள் தங்களது பயணத்தை திட்டமிட வலியுறுத்தப்படுகிறது. இஸ்ரேலுடனான கட்டமைப்பு ஒப்பந்தத்தை தொடர்ந்து செயல்படுத்துமாறு லெபனான் பிரதமர் நவாப் சலாம் வாஷிங்டனில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவை சந்தித்தபோது வலியுறுத்தினார். தெஹ்ரானின் ஆதரவு பெற்ற ஹெஸ்போலா தரப்பு இவ்வாண்டு மார்ச் தொடங்கி இஸ்ரேல் மீது தாக்குதல்களை தொடுத்ததன் மூலம் மேற்காசியா போருக்குள் லெபனானை ஈடுபடுத்தியது. இஸ்ரேலிய படைகளை கட்டங்கட்டமாக மீட்டுக் கொள்ளவும் ஹெஸ்போலாவின் ஆயுதங்களை களைவதற்கும் வகை செய்யும் கட்டமைப்பு ஒப்பந்தத்தை லெபனானும் இஸ்ரேலும் அமெரிக்காவின் ஆதரவுடன் ஜூன் மாதம் மேற்கொண்டன. ஆயினும் அதன் செயலாக்கத்தில் தடை ஏற்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவிற்கு வருகை அளிக்குமாறு தற்காப்பு அமைச்சர் காலித் பின் சல்மான் விடுத்த அழைப்பை ஐக்கிய அரபு சிற்றரசு துணை அதிபர் மன்சூர் பின் ஜஹேத் ஏற்றுக்கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஷேக் மன்சூர் இன்று சவுதிக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஏமனி விவகாரம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு நடைபெறும் முதல் நேரடி சந்திப்பாக இது அமையும் என்று அமைச்சு எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளது. கடந்த ஜூலையில் அவ்விருவரும் நட்பு ஒற்றுமை குறித்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டு நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினர். ஃபோக்லாந்து தீவுக்கு அருகே மேற்கொள்ளப்படும் எண்ணெய் திட்டம் தொடர்பில் பிரிட்டன் மீது வழக்கு தொடரவுள்ளதாக அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மில்லர் எச்சரித்தார். பியூனஸ் ஏர்ஸ் இறையாண்மை கூறும் அந்த பகுதி பிரிட்டனின் நிர்வாகத்தில் உள்ளது. தென் அட்லாண்டிக் தீவுகள் தொடர்பில் பிரிட்டனுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் 1982 10 வார கடும் போர் நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் தெற்கு பகுதியில் நிலை கொண்டுள்ள சரிகே சூறாவளி வியாழக்கிழமை டோக்கியோ உள்ளிட்ட கந்தோ பகுதிகளை நெருங்கக்கூடும் என ஜப்பானிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு வடகிழக்கு திசையில் நகரும் அச்சூறாவளியின் இலக்கு குறித்து இன்னும் அதிக நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது. எனவே மக்கள் அண்மைய வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு துறைக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பான விவாதங்களுக்கு மத்தியில் அதிபர் டொனால்டு டிரம்பும் மக்களவைத் தலைவர் மைக் ஜான்சனும் முன்னணி ஏஐ நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளை வெள்ளை மாளிகையில் சந்திக்கவுள்ளனர். மேதா தலைமை செயல் அதிகாரி மார்க் ஜகபர்க், கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை, ஓபன் ஏஐ தலைவர் கிரெக் பிராக்மேன், இலான் மாஸ்க், என்விடியா தலைமை செயல் அதிகாரி ஜென்சன் வாங் உள்ளிட்டோர் சந்திப்பில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏஐ வளர்ச்சியை சீனாவை விட வேகமாக முன்னெடுக்க வேண்டுமென டிரம்ப் வலியுறுத்தி வரும் நிலையில் இச்சந்திப்பு நடைபெறவிருக்கிறது. பர்கினா ஃபாசோ தனது முதல் தங்க சுத்திகரிப்பு ஆலையை தலைநகர் குவாங்டோஹோவில் திறக்கவுள்ளது. ஆண்டுக்கு 94 டன்னுக்கு அதிகமான தங்கத்தை உற்பத்தி செய்யும் பர்கினா ஃபாசோ சட்டவிரோத தங்கச் சுரங்கம் கடத்தலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. ரஃபின்ரோ பிஎஃப் எனப்படும் இந்த ஆலையின் ஆண்டு உற்பத்தி திறன் 164 டன் ஆகும். எதிர்காலத்தில் அது 515 டன் வரை அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் கட்டப்பட்ட இந்த ஆலை நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது. விளையாட்டு கார்பந்து. கொங்ககஃப் நாடுகள் லீக்கின் தொடக்க ஆட்டத்தில் கோஸ்டாரிக்கா மோசமாக விளையாடியதைத் தொடர்ந்து தலைமை பயிற்றுநர் பெர்னாண்டோ பஸ்திஸ்தா பணி நீக்கம் செய்யப்பட்டதாக அந்நாட்டின் கார்பந்து சம்மேளனம் தெறிவித்தது. அந்த பொறுப்பையேற்ற 6 மாதங்களில் பஸ்திஸ்தாவும் அவரது பணியாளரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோஸ்டாரிக்கா முன்னாள் விளையாட்டாளர் பிரையன் ரூயிஸ் இடைக்கால பயிற்றுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கம் உங்களுக்காகவே ஒளிபரப்பாக உள்ளது. அதனால நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க போறீங்க அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க இப்பவே நீங்க அழைக்கலாம்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: இன்றைய இளமை உல்லாச மங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா நேர்கள் பலரும் அழைத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்ததாக எந்த நேரம் அழைப்பில் இருக்காங்க அப்படின்றத நாம கேட்கலாம். பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்க போறீங்க அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3328252533 அல்லது 4768.
1: வணக்கம், கிருஷ்ணசாமி குருவாங்கலேருந்து.
0: சொல்லுங்க சார், என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: படத்துல இருந்து
0: பாடலை அடுத்ததான் நிகழ்ச்சியில் கேட்டுருவோமா?
1: கேட்கலாம். நன்றி
0: நன்றி.

0: நாதன் பேசுறேன்.
1: நாதன் சொல்லுங்க, யாருக்காக பாடல விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: எனது அன்பு மனைவி, எனது பிள்ளைகள் அஜய் பிரபு, ஆரூரா பிரபு மற்றும் சக்தி சிறிநாதன்.
1: சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
0: பாலனம் ஆயிரம் படத்துல அணு மேலே பனித்துளி என்ற பாடல்.
1: அனல் மேலே பனித்துளி, நிச்சயமா அடுத்ததான் பாடலை கேட்கலாம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியால நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஹேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

0: என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க? என்ன பாடலை கேக்க போறீங்க?
1: பூவுக்கு பிறந்த நடி.
0: சரி, நிச்சயமா
1: ரொம்ப நன்றி. கண்டிப்பா ஜோஹருக்கு உங்களை நான் மீட் பண்ணு ஆசைப்படுறேன்.
0: நிச்சயமா அந்த பக்கம் வந்தோம்னா சொல்றோம்.

0: ஹலோ வணக்கம் அஜய், பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. யார் பேசுறீங்க?
0: நான் தமிழ் செல்வி, ரமன் சரவிந்து பேசுறேன்.
1: தமிழ் செல்வி சொல்லுங்க, இன்றைக்கு யாருக்காக பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: என்னோட பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே தான். அவரு பேரு தர்ஷன் சூரிய பிரகாஷ். அப்புறம் நாளைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட், அவங்களுக்கு பர்த்டே யோகா. அவங்க புறம் பிளட்ல அந்த பாட்டு போட்டுருங்களா?
1: நிச்சயமா அவங்களுக்கு பாடல் கேட்கல. ரொம்ப நன்றி.
0: நன்றி அஸ்வினி, தேங்க்ஸ், பாய்.

0: காத இசைய மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.

0: எங்களுக்கு இந்த வயசுல கூட நிம்மதியா இருக்கிறோம்டாமா. இன்னொரு பேத்தி வந்து வாசினி, அவளுக்கு இன்னைக்கு 16 வயசு, அவ ஸ்கூலுக்கு போயிட்டா. அவதான் கடைசி பேத்தி.
1: சரி,
0: அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளு. Wish you all the best in your life, அம்மா.
1: மிக்க நன்றி. வாசினிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிருங்க.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி. ரா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு பாத்துக்கறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
2: அதேதான்.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடலை மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
5: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 2030க்குள் 60 வயதுக்குள் அடிப்படை சேமிப்பாக 390,000 ரிங்கெட்டை கொண்டிருக்கும் ஊழியர் சேமநிதி வாரியம் இபிஎஃப்இன் சந்தாதாரர்கள் எண்ணிக்கையை 10-ல் 6 உயர்த்த மலேசியா இலக்கிட்டுள்ளது. இபிஎஃப்இன் ஓய்வுக்கால வருமான போதுமைக்கான கட்டமைப்பின் கீழ் தற்போது 10-ல் 4 இந்த அடிவு நிலையை எட்டும் கட்டத்தில் உள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மறைந்த துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா மொஹமத் அலியின் குடும்பத்தினருக்கு இன்று மேலவையில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. டாக்டர் சித்தி ஹஸ்மாவின் மறைவு நாட்டிற்கு பேர் இழப்பு என மேலவைத் தலைவர் டத்தோ அவாங் பீமி அவாங் அலி பாசா கூறினார். டாக்டர் சித்தி ஹஸ்மா ஆரம்ப காலத்தில் மலாய் சமூகத்தின் முதல் பெண் மருத்துவராக விளங்கினார் என அவர் குறிப்பிட்டார். 2023 தொடங்கி கடந்த ஆண்டு வரை கடா மாவட்ட மேம்பாட்டு வாரியம் கேடா வழங்கிய 20.11 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான மானிய உதவி மூலம் கடாவைச் சேர்ந்த 1172 தொழில் முனைவோர் பயனடைந்துள்ளனர். இந்த உதவி தொழில் முனைவோர், குறிப்பாக புறநகரங்களில் வணிகம் மேற்கொள்வோரின் திறன்களை வலுப்படுத்துவதற்கான கேடா வாரியத்தின் முயற்சிகளில் ஒன்று என அதன் தலைவர் டத்தோஸ்ரீ மார்சிர் காலித் தெரிவித்தார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனான அண்மைய இருதரப்பு மாநாட்டின் போது சீனாவுக்கு அமெரிக்க ராணுவ உபகரணங்களை விற்க முன்மொழிந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மறுத்தார். வாஷிங்டன் சிறந்த தற்காப்பு உபகரணங்களை உற்பத்தி செய்வதால் அவற்றை வாங்குவதில் பெய்ஜிங் ஆர்வம் காட்டக்கூடும் என்று ட்ரம்ப் கூறினார். சுமார் 83 மில்லியன் அகதிகளும் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்த மக்களும் ஐநா அகதிகள் உயர் ஆணையம் UNHCR வழங்கும் முக்கிய உதவிகளை இழக்கும் ஆபத்தை எதிர்கொள்ள உள்ளனர். கடுமையான நிதிக்குறைப்பை தொடர்ந்து பாதுகாப்பு சேவைகள் சீர்குலைந்து வருவதாக ஐநாவின் அகதிகள் நிறுவனம் எச்சரித்தது. 2024 5.2 பில்லியன் டாலராக இருந்த தனது நிதி கையிருப்பு 2025 3.9 பில்லியன் டாலருக்கு குறைந்துவிட்டதாக அது கூறியது. விளையாட்டு. 2026 பஹ்ரீன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 சப்பாங் பன்னாட்டு பந்தய தளம் SIC வரும் அக்டோபர் 2 முதல் 4 வரை நடைபெறும் இப்போட்டியை முன்னிட்டு 100,000 நுழைவுச் சீட்டுகள் வரை விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை 95,000 டிக்கெட்டுகள் விற்பனையாகியுள்ளதாக SIC தலைமைச் செயல் அதிகாரி அசான் ஷஃப்ரிமான் ஹனீஃப் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: சரி, இன்றைக்கு இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். பத்தினோரு மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம் நாங்க சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்க. வாழ்த்து சொல்ல அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்றத இப்ப மனசார நாங்க சொல்லிக்கிறோம். இந்த வேளையில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்த பாடல்களும் வரப்போகுது. இதனைத் தொடர்ந்து பின்னணி இசையை வந்து நீங்க கணிக்க போறீங்க. அது என்ன பின்னணி இசை, எந்த திரைப்படத்துல இருந்து ஒளிபரப்பானது, இதையெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. என்னென்ன பின்னணி இசை அப்படின்றத இன்னும் சிறிது நேரத்துல உங்களுக்காக ஒளிபரப்புறோம்.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

வெண்பஞ்சு பாடலை கேட்டிருந்தோம். இன்றைக்கு பின்னணி இசை நீங்க கணிக்கணும் அப்படின்றது தாங்க அங்கமே. இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இன்றைக்கு ஒரு சின்ன திருப்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பாடலை உங்களுக்காக 5 வினாடிகள் மட்டும்தான் ஒளிபரப்ப போறோம். இந்த 5 வினாடிகள்ல நீங்க இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு தாராளமா நீங்க அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. மீண்டும் சொல்றோம் எண்களை, 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாடலை பரிசா வழங்க போறோம். என்ன பாடல் அப்படின்றத நீங்களே சொல்ல போறீங்க. அதனால இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது

0: சரி, இன்றைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக ஒரு நேர் அழைப்புல இருக்காங்க, பதில் சொல்றதுக்காக அழைச்சிருக்காங்க. என்ன பதில் அப்படின்றது கேக்கலாம். வணக்கம், அந்த பக்கம் யார் பேசுறீங்க? சரி, லோகவாணி நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்களா? பின்னணி இசை கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டுபிடிச்சிருவீங்கன்னு உறுதியா சொல்லிருக்கீங்க. சரி, பின்னணி இசை இன்னும் ஒரு முறை கேக்கலாம். இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது? பொல்லாதவனா? நீங்க சரியா கண்டுபிடிச்சிருவீங்க நான் நம்பினேனே. எப்படி பொல்லாதவன் சொல்றீங்க?
1: என்ன
0: பாடல் உங்களுக்கு பரிசா வேணும்? அப்படி போடு பாட்டு வேண்டுமா? சரி சரி, நிச்சயமா அடுத்ததா பாடல கேக்கலாம். ரொம்ப நன்றி. சரி, இது என்னங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லி தம்பி பதில் சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி நீங்களும் பதில் சொல்ல போறீங்க அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ஆவலோடு காத்திருக்கோம். உங்களுக்காக வந்து நாங்க ஒரு பின்னணி இசையை ஒளிபரப்புவோம். அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானதுன்னு சொல்றது மட்டும்தாங்க உங்க பொறுப்பு. இப்ப வாங்க பாடலை நிகழ்ச்சியில் நாம கேட்டு வரலாம்.

0: நம்மை சுற்றி
1: அன்சனி மாணிக்க வாசகம் நூற்றாண்டு விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 நாள் செந்தூள் செட்டியார்கள் மண்டபத்தில் பிற்பகல் 2 தொடங்கி நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் சிறப்புரைகளோடு ரா முத்தரசன் எழுதிய தான்ஸ்ரீ மாணிக்க வாசகம் நினைவுகள் அனுபவங்கள் சாதனைகள் என்ற நூலும் வெளியீடு காண்கிறது. இந்த நூற்றாண்டு நிகழ்ச்சி குறித்த நூல் குறித்தும் விவரிக்கிறார் அந்நூல் ஆசிரியர் ரா முத்தரசன்.
2: வணக்கம். மாணிக்காவின் 6 தேசிய தலைவராகவும் முன்னாள் அமைச்சராகவும் நீண்ட காலம் பொறுப்பு வகித்தவர் தன்ஸ்ரீ மாணிக்க வாசகம். 1926 பிறந்த அவருக்கு இந்த ஆண்டு 100 பிறந்த தினம். எனவே அவரது பிறந்த தினமான அக்டோபர் 4 அவரின் 100 குறித்த சிறப்பு நிகழ்ச்சிகள் பிற்பகல் 2 முதல் செந்தூள் செட்டியார்கள் மண்டபத்தில் நடைபெறவிருக்கிறது. அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் பிற்பகல் 2 முதல் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பல பிரமுகர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அங்கமாக தான்ஸ்ரீ மாணிக்க வாசகன் குறித்து நான் ராம் தரசன் எழுதிய நினைவுகள் அனுபவங்கள் சாதனைகள் என்ற நூல் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒரே நேரத்தில் வெளியிடப்படுகிறது. இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாணிக்க தேசிய துணைத் தலைவருமான டாக்டர் எம் சரவணன் தலைமை தாங்குகிறார். இந்த நிகழ்ச்சியில் தன்ஸ்ரீ கா குமரன், தன்ஸ்ரீ டி மாரிமுத்து, டத்தோர் நடராஜன், முன்னாள் மாணிக்க தேசிய துணைத் தலைவர் ஆதி நாகப்பன் அவர்களின் புதல்வர் ஈஸ்வர் ஆதி நாகப்பன், பெரு தமிழ்மணி மற்றும் மாணிக்க வாசகத்தின் புதல்வர் ரமணி மாணிக்க வாசகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றவிருக்கின்றனர். இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் தன்ஸ்ரீ மாணிக்க வாசகம் அவர்கள் குறித்த அவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்த 15 சிறப்பு காணொலியும், முன்னாள் நிதியமைச்சர் துங்குரசலி அம்சா மாணிக்க வாசகம் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் அடங்கிய காணொலியும் திரையிடப்படும். எனவே நண்பர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்குமாறு ஏற்பாட்டு குழுவினர் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
0: நம்மை சுற்றி
1: ஜொகூரில் உணவு தொழில் முனைவோருக்கான குறிப்பாக விதுப்பகம் பேக்கரி தொழில் முனைவோருக்காக ஜொகூர் பாரு விதுப்பக தொழில் முனைவோர் சங்கம் சவுதர்ன் பேக்கர்ஸ் எனும் விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. அக்டோபர் 3 சனிக்கிழமை நடைபெறும் இந்த நிகழ்ச்சி குறித்து விவரிக்கிறார் சுமதி சிவராமன்.
3: வணக்கம். என் பெயர் சுமதி சிவராமன். நான் பர்சத்வான் பேக்கரி ஜொகூபாரோட பங்கரோசி. இந்த பர்சத்வான் பேக்கரி ஜொகூபாரு முதல் முறையாக 30 சிறு தொழில் செய்யும் ஹோம் பேக்கர்ஸ் வீட்டிலிருந்தே வியாபாரம் செய்யும் நம் பெண்கள் முதல் முறையாக வெளியே வந்து தொழில் செய்யறாங்க. இந்த கார்னிவல்ல வந்து நிறைய விதவிதமான சாப்பாடு, கேக்ஸ், குக்கீஸ், குனாஃபா, பானிபூரி, பிரவுனிஸ், சிஸ்டர், விதவிதமான நசி லமா, நசி ஹுஜன், நசி பிரியாணி, வகை வகையான இட்லிங்க, விதவிதமான தொக்குங்க மற்றும் ட்ரிங்க்ஸ். இது நிகழ்ச்சி சவுத்தர்ன் பேக்கர்ஸ் திருவிழா வரும் 3 தேதி 10 2026 தேவான் ராயா துன்னமினால ஸ்குடை காலை 10 இருந்து ராத்திரி 10 வரை இது முழுமையாக இலவசமாக செய்யக்கூடியது.

0: நீங்கள் வந்து கலந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நம்மை சுற்றி தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:06. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:06.
3: இளமை, புதுமை, இனிமை.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, நாங்க உங்ககிட்ட சொன்னது போல முதல்ல வந்து ஒரு பின்னணி இசைய ஒளிபரப்பி இருந்தோம், அதை பார்த்தீங்கன்னா படார்னு எனக்கு தெரியும் அக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசைன்னு நீங்களும் கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது வந்து கொஞ்சம் சுலபமான பின்னணி இசை தாங்க, ரொம்ப சுலபம்னே சொல்லலாம். இந்த பின்னணி இசையை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா பரிசா உங்களுக்காக ஒரு பாடலை நாங்க வழங்குவோம். அது என்ன பின்னணி இசை அந்த பின்னணி இசை தான். இந்த பின்னணி இசை ரொம்ப சுருக்கமாக தான் உங்களுக்காக ஒளிபரப்பிருக்கோம். இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க எங்களுக்கு அழைத்து சொல்ல போறீங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: எளியற கொடையிற சரிகிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா

நாங்க நினைச்சோம் இந்த சுற்றுல பாத்தீங்கன்னா பின்னணி இசை வந்து ரொம்ப சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஆனா பின்னணி இசை சவாலா இல்ல, யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்றதுனால நாங்களே பதில சொல்ல போறோம். ஆனா அதற்கு முன்னதாக முதல்ல அந்த பின்னணி இசையை கேட்கலாம்.

0: இந்த பின்னணி இசை உங்களுக்காக கொஞ்சம் சுருக்கமா நாங்க வந்து ஒளிபரப்பி இருந்தோம், இல்லன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால சுருக்கமா உங்களுக்காக ஒளிபரப்பணும். சரியான பதில் யாருமே சொல்லலைங்க. மாநாடு திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசை தான் அந்த பின்னணி இசை. பரவாயில்ல, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மீண்டும் நீங்க நிச்சயமா முயற்சி செய்து பாருங்க.
1: கொள்ளிரால கொள்ள அழகுல ஒரு தீ

இளமை உல்லாசம் அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சுங்க. இருக்க நேரம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. அடுத்ததாக உங்களோட பேச திரைசால சாரும் ரொம்ப அவளோடு காத்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியும் கேளுங்க. இப்போ நிறைவாக ஸ்ரீனிவாஸ் சுஜாதா மற்றும் ஏஆர் ரஹ்மான் கொண்டு வரும் பாடலை தான் நாம கேட்டு ரசிக்க போறோம். இன்றைக்கு வாழ்த்து சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான விறுவிறுப்பான நாளாக இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. வேலையாருக்கு அஸ்வினி அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் நினைக்காதீங்க, உடனே பசிக்கும் போதே சாப்பிட்டுருங்க.

மலேசியர்கள் 60 வயதுக்குள் KWSP-யின் 390,000 ரிங்கேட் அடிப்படை சேமிப்பை எட்ட அரசாங்கம் இலக்கு. இலவச மருந்து விநியோகிப்புக்கான பதிவு சுகாதார அமைச்சின் மையங்களில் மட்டும் வழங்கப்படுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று புகித் துங்கு அரண்மனையில் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை சந்தித்தார். கூட்டரசு அரசாங்கத்தின் நிர்வாக மேலாண்மை உட்பட இதர அண்மைய விவகாரங்களின் நிலவரங்கள் தொடர்பில் மாமன்னருக்கு விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டதாக சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் அதிகாரப்படி ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு 1 மணி நேரத்திற்கு இடம்பெற்றது. ஈராயிரத்து 30-க்குள் ஊழியர் சேமிநிதி வாரியம் KWSP-யின் சந்தாதாரர்களுள் 16 பேரில் 60 வயதுக்குள் 390,000 ரிங்கேட் அடிப்படை சேமிப்பு நிதியை கொண்டிருப்பதை உறுதிப்படுத்த மலேசியா ஓய்வூதிய வருமான அளவு கட்டமைப்பை உயர்த்த இலக்கிட்டுள்ளது. தற்போது 10 சந்தாதாரர்களுள் 4 இந்த அளவுகோலை எட்டும் தடத்தில் உள்ளனர் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இது ஒரு மேம்பாடாக பார்க்கப்பட்டாலும் 20 முதல் 25 வரை நீடிக்கக்கூடிய ஓய்வு காலத்தில் தங்கள் சேமிப்பு தொகை தீர்ந்து போகும் அபாயத்தை எதிர்கொள்ளும் மலேசியர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக உள்ளதை நிதியமைச்சருமான அவர் சுட்டிக்காட்டினார். வரும் அக்டோபர் 1 தொடங்கி இலவச மருந்து விநியோக திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதனை முன்னிட்டு தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடில் பொதுமக்கள் குறிப்பாக முதியோருக்கு ஒரு வலியுறுத்தலை முன்வைத்துள்ளார். அஞ்சல் வாயிலான மருந்து UMP திட்டத்தில் பதிவு செய்வதாக கூறி கட்டணம் வசூலிப்பவர்களிடமும் அதிகாரப்பூர்வமற்ற வழிகளில் பதிவு செய்பவர்களிடமும் ஏமாற்றமடைய வேண்டாம் என அவர் நினைவூட்டினார். சுகாதார அமைச்சின் மையங்களில் மட்டுமே அதற்கான பதிவை மேற்கொள்ள முடியும். அத்துடன் அந்த திட்டத்தில் பதிவு செய்ய கட்டணம் கிடையாது என அரசாங்க பேச்சாளருமான அவர் தெரிவித்துள்ளார். இவ்வேளை இலவச மருந்தை பெற பதிவு செய்துள்ளவர்கள் அக்டோபர் 1 தொடங்கி அனுப்பும் சேவைக்காக கட்டணம் செலுத்த தேவையில்லை. அரசாங்கம் அந்த செலவை ஏற்றுக்கொள்வதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். தொடக்கமாக இந்த முனைப்புக்காக 5 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கீடு பரிசீலிக்கப்பட்ட நிலையில் அனைத்து மாநிலங்களின் நலனுக்காகவும் அந்த தொகை உயர்த்தப்படும் என அவர் கூறினார். நாடு முழுவதும் 87,000 பேர் UMP திட்டத்தில் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் சுகாதார அமைப்பு உருமாற்ற திட்டம் நவீன அமைப்பையும் நோயாளிகளுக்கான சேவை வழங்கலை மேம்படுத்துவதையும் உள்ளடக்கியிருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் வலியுறுத்தினார். அத்துடன் இந்த உருமாற்ற திட்டம் நாடாளுமன்றத்தின் 15 தவணையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என அவர் தமது அவாவை வெளிப்படுத்தினார். சேவை தயார்நிலை மட்டுமல்லாது சேவை வழங்கல் எப்போதும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இருப்பதை உறுதி செய்யும் மிகப்பெரும் சவாலை அமைச்சு எதிர்நோக்குகிறது. ஆகவே தற்போதுள்ள அமைப்பை சீர்படுத்துவதுடன் சேவை வழங்கலை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தப்படும் நிலையில் அமைச்சின் முனைப்புகளின் செயலாக்கத்தின் போது நோயாளிகளின் அனுபவமும் பயணமும் முக்கிய கூறுகளாக விளங்கும் என அவர் கூறினார். மறைந்த துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா மொஹமத் அலியின் குடும்பத்தினருக்கு இன்று மேலவையில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. துன் டாக்டர் சித்தி ஹஸ்மாவின் மறைவு நாட்டிற்கு பேர் இழப்பு என மேலவை தலைவர் டத்து அவாங் பீமி அவாங் அலிபாசா கூறினார். நாட்டின் சகாப்தமான துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா ஆரம்ப காலத்தில் மலாய் சமூகத்தின் முதல் பெண் மருத்துவராக விளங்கினார். பொது சுகாதாரம் சமூக நலன் துறைகளில் அன்னாரது சேவை என்றும் நினைவில் இருக்கும் என அவர் குறிப்பிட்டார். துன் டாக்டர் சித்தி ஹஸ்மாவுக்கு இறுதி மரியாதை செலுத்தும் வகையில் இன்று மேலவையில் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது.
சபாவின் உரிமைகள் உட்பட 40 விழுக்காடு சிறப்பு வருவாய் அரசியல் ஆதரவிற்கான நிபந்தனையாக ஒருபோதும் மாற்றப்படவில்லை. மாறாக அவை கூட்டரசு அரசியலமைப்பின் கீழ் நிர்ணயிக்கப்பட்டுள்ளபடியே தொடர்ந்து நீடிக்கின்றன. சபாவுக்கான இடைக்கால மானியத்தை 1.5 பில்லியன் ரிங்கிட்டுக்கு அதிகரிப்பதன் மூலம் அம்மாநிலத்தின் தேவைகளை நிறைவு செய்வதில் மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை புலப்படுத்துவதாக பிரதமர் துறையின் சபா சரவாக்கிற்கான ஊடகச் செயலாளர் அஹ்மத் ஃபாரித் சைனூரி தெரிவித்தார். இந்த அதிகரிப்பு சபா மக்களின் உரிமைகள் நலன்கள் தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதில் மாநில அரசாங்கத்துக்கும் கூட்டரசு அரசாங்கத்துக்கும் இடையே உள்ள ஒத்துழைப்புக்கு சான்று பகர்கிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

தமிழ்நாட்டில் மண்ணரிப்பால் பாதிக்கப்பட்டு வரும் கரியாச்சல்லி தீவை பாதுகாக்க பவளப்பாறைகள், கடற்பாசி, செயற்கை பாறைகளை பயன்படுத்தி சீரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 50 ஆண்டுகளில் அத்தீவின் நிலப்பரப்பு 80 விழுக்காட்டிற்கும் மேல் குறைந்துள்ளது. தற்போதைய நிலை தொடர்ந்தால் 2036 ஆண்டுக்குள் அந்த தீவு முழுமையாக காணாமல் போகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மீள கட்டமைக்கப்படும் இயற்கை வளங்கள் கடல் அலைகளின் தாக்கத்தை குறைத்து கடல்மட்ட உயர்விலிருந்து தீவையும் கரையோர பகுதிகளையும் பாதுகாக்க உதவும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சுமார் 4.79 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் இச்சீரமைப்பு திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. ஜப்பான் டோக்கியோ நகர மைய பகுதியில் தொடர்ந்து 34 நாள்களாக மழை பெய்து புதிய சாதனை பதிவாகியுள்ளது. கடந்த August 27 முதல் தொடர்ந்து மழை பதிவாகியுள்ளதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் 2019 33 நாள்கள் தொடர்ந்து மழை பெய்ததே சாதனையாக இருந்தது. கடந்த September 21 அதிகபட்சமாக 156 மில்லிமீட்டர் மழை பதிவானது. டோக்கியோ பகுதியில் வியாழக்கிழமை வரை மழை தொடரும் என கணிக்கப்பட்டுள்ளது. நஜாஃப் பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து ஈரானுக்கான நேரடி விமான சேவைகள் 24 மணி நேரத்திற்குள் மீண்டும் தொடங்கப்பட உள்ளன. தெஹ்ரானுக்கான ஈராக் தூதர் யாசர் அல் ஹஜாஜ் இதனை தெரிவித்தார். இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான விமான சேவையை நிறுத்துமாறு பாக்தாத் ஒருபோதும் உத்தரவிடவில்லை என்று அவர் கூறியதாக ஈராக்கின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் IRNA தகவல் வெளியிட்டது. பிரதமர் அலி அல் ஜாய்டி தலைமையிலான ஈராக் அரசாங்கம் இரு நாடுகளுக்கும் இடையிலான விமான போக்குவரத்தை முழுமையாக மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அல் ஹஜாஜ் கூறினார். அமெரிக்க தடைகள் தொடர்பான அழுத்தத்தின் காரணமாக ஈராக் விமான நிலையங்களில் சேவைகளை வழங்கி வந்த பல வெளிநாட்டு நிறுவனங்கள் ஈரானிய விமானங்களுக்கான சேவையை நிறுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. சேபா தாக்ரோ பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை தட்டிச் செல்லும் மலேசியாவின் கனவு ஈடேறவில்லை. இன்று நடைபெற்ற ரகு இறுதிச் சுற்றில் மலேசியா சுழியத்துக்கு 2 என நடப்பு வெற்றியாளர் தாய்லாந்திடம் தோல்வியடைந்தது. 4 நாள்களுக்கு முன் பலோமா மிசுஹோ அரங்கில் நடைபெற்ற ஆடவர் குழு ரெகு பிரிவில் தேசிய அணி தங்கம் வென்றது. இன்றைய தோல்வியால் தேசிய அணி தங்கப்பதக்க எண்ணிக்கையை அதிகரிக்க முடியாமல் போனது. நிறைவாக 2026 பஹ்ரீன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1. சப்பாங் பன்னாட்டு பந்தய தளம் SIC வரும் October 2-4 வரை நடைபெறும் இப்போட்டியை முன்னிட்டு 100,000 நுழைவுச் சீட்டுகள் வரை விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை 95,000 டிக்கெட்டுகள் விற்பனையாகியுள்ளதாக SIC தலைமைச் செயலதிகாரி அசான் ஷஃப்ரிமான் ஹனீஃப் கூறினார். 9 ஆண்டுகளுக்கு பிறகு F1 பந்தயம் மீண்டும் மலேசியாவில் இடம்பெறுவதற்கு மக்கள் வலுவான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மலேசியர்கள் 60 வயதுக்குள் KWSP 390,000 ரிங்கிட் அடிப்படை சேமிப்பை எட்ட அரசாங்கம் இலக்கு. இலவச மருந்து விநியோகிப்புக்கான பதிவு சுகாதார அமைச்சின் மையங்களில் மட்டும் வழங்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

அன்பு வணக்கம் நேயர்களே, இசையும் இசையும் நிகழ்ச்சியில் செவ்வாய்க்கிழமை நாம் இணைகின்றோம். இன்றைய பொழுது உங்க எல்லாருக்குமே இணையதொரு பொழுதாக அமைய மின்னலின் அன்பான வாழ்த்து. இன்றைய நாள், இன்றைய சோர்வு, இது எல்லாவற்றையும் ஒரு ஓரமாக தள்ளி வைத்து விட்டு உங்களுடைய மனதை உற்சாகப்படுத்த சில பாடல்கள் காதுக்கு மட்டும் கேட்கும் அளவுக்கு இருக்காதுங்க, சில பாடல்கள் நம்ம மனசுக்குள்ளேயே பேசும். அப்படிப்பட்ட பாடல்களோடு தான் இணைகின்றேன். உங்கள் நான் ட்ரேசா லசாரோ.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எல்லாம் அவங்களுக்கு என்னோட முடிய ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
2: டாக்டர் சித்யாஸ்மாவை நீங்க சந்திச்சீங்களா? அப்ப உங்களுக்கு எத்தனை வயசு?
1: அப்ப எனக்கு 10 வயசு.
2: இப்ப அதை பார்க்கும் போது எப்படி இருக்கு கேஷிகாக்கு?
1: ஆக்சுவலி அப்ப வந்து என் அப்பாவும் நானும் தான் போனோம். சீரியஸ்லி இன்டர்வியூ பண்ண போற அவ்வளவுதான் எனக்கு, அப்படிதான் இருந்துச்சு. ஆக்சுவலி ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் இருந்துச்சு. திருப்பி அந்த இன்டர்வியூ பார்த்து ஓ நானும் அவங்கள இன்டர்வியூ பண்ண, ஐயோ அப்ப தெரியல இப்ப தெரியுது.
0: எங்களுக்கு தூரத்துல இருந்து அவங்கள பார்த்த எங்களுக்கே அவங்களுடைய மறைவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுத்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த செய்தி?
1: எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க நான் வந்து ஒரு லக்கியான கேர்ள். அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க லைக் படிச்சுட்டே இருக்கணும், அப்பா அம்மா ரெஸ்பெக்ட் பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க.
3: I was very very grateful that I was born a girl and being a doctor, good health is something which that should have. I thought this is my time.
4: போகிறேன் நான் போகிறேன்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
2: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
5: மலேசியால நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்குல நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகம் இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வரதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

சைந்தவி குரலில் ஒழித்த பாடல் தான் அது. இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு நாட்டுக்கு தேர்ந்தெடுத்து நீங்கள் போகணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழலில் எந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை ஆர்வம் உங்களுக்கு இருக்கு, அழைத்து சொல்லுங்க. பிறகு என்ன கதை நாங்கள் சொல்கிறோம் சொல்லியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு.

0: மடானி உங்களுக்காக.
1: உயர்கல்வி மாணவருக்கான சிஸ்வா சிறப்பு நிதியுதவி. இந்த சிறப்பு நிதியுதவிக்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. B40 குடும்பங்களைச் சேர்ந்த தகுதியான இந்திய மாணவருக்கு கல்வி செலவை சமாளிக்க ஒருமுறை நிதியுதவியாக 1,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. டிப்ளமா இளங்கலை பட்டப்படிப்பு மாணவரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்துக்கான இறுதி நாள் அக்டோபர் 31. மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
0: உங்களுக்காக

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட எந்த நாடுக்கு செல்லணும் அப்படின்ற ஆசை இருக்குன்னு கேட்டிருந்தாலையா, அந்த கேள்விக்கு பின்னால் இதுதாங்க. தி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் குளோபல் ரேங்கிங் 2026 வெளியிட்ட தரவுகளின்படி கடந்த ஆண்டு 3வது இடத்தில் இருந்த மலேசிய கடப்பிதழ் தற்போது உலகத்தின் 2வது சக்தி வாய்ந்த கடப்பிதழாக உயர்ந்திருக்கின்றது. அதுக்கு மலேசியர்களான நமக்கு அது பெருமையான ஒரு செய்தி தான். இந்த சாதனையை அனைத்துலக அளவில் மலேசிய கடப்பிதழின் வலிமையையும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதையும் பிரதிபலிக்கிறது. மலேசிய குடியுறவுத்துறை GIM பதிவில் அறிவித்திருக்கின்றது. இந்த தரவரிசையின் அடிப்படையில் மலேசிய கடப்பிதழ் வைத்திருப்பவர்கள் நம்ம எல்லாருமே 175 இடங்களுக்கு செல்ல முடியும். இதில் 129 இடங்கள் விசா இல்லாமலும், 46 இடங்கள் வந்தவுடன் விசா பெறும் வகையிலும், 23 இடங்கள் விசா தேவைப்படும் வகையிலும் உள்ளன என்று அந்த பதிவில் கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் நம்ம வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றோம் என்றால் நிச்சயமாக அங்கிருக்கிற தூதரகங்களில், மலேசிய தூதரகங்களில் நம்முடைய தகவல்கள் முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனவா அப்படின்றதையும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இன்னொன்று, இந்த உலக நாடுகளுக்கு நாம் பயணம் செய்யும் போது அங்கிருக்கின்ற அந்த பருவநிலை மாற்றம், வானிலை எப்படி இருக்கின்றது, பாதுகாப்பாக இருக்கின்றதா, அங்குள்ள நாணய மதிப்பு என்ன, இவை எல்லாத்தையும் நம்ம தெரிந்து வைத்து கொன்று திட்டமிட்டு மேற்கொள்வது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே எந்த நாடுகளுக்கு நீங்கள் பயணம் மேற்கொண்டாலும் சரிங்க, முதல்ல அங்கு இருக்கிற நிலவரங்களை கொஞ்சம் சரிபார்த்து திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த 1 நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
3: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

இசையமிசை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சிறிய புகை மூட்டம் காலகட்டம் நமக்கு தெரியும் அல்லவா. வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்த்து விடணும். அதிகமான தண்ணீர் அருந்ததையும் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் சரிபார்த்து மேற்கொள்ளலாம். மற்றபடி உடல் சுகமில்லை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை போய் பாருங்க. அவங்க கொடுக்குற ஆலோசனைகள் அல்லது அதற்கான மருந்து மாத்திரைகள் சிகிச்சைகள் இதை முறையாக பின்பற்றி உங்களுக்கு சுகமில்லை அப்படின்னா உங்களுடைய முகக்கவரி அணிய மறந்துடாதீங்க. ஒரு அன்பான நினைவூட்டம்.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும் நினைத்தாலே இனிக்கும்.
3: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
4: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
3: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் நீ.
4: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
2: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
5: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
4: கேளுங்க, ரசிங்க,
2: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இவ்வாண்டு 333 உறைவிட பள்ளிகளில் கல்வி அமைச்சு மறைக்காணிகளை பொருத்தும் பணியை விரிவுபடுத்தியது. பகடி வதையை கையாளும் முயற்சியாக மாணவர்களின் பாதுகாப்புக்காகவும் கண்காணிப்புக்காகவும் கூடுதலாக 5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் அது மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபட்லினா சிதேக் தெரிவித்தார். கப்பல் எரிபொருள் விநியோக உரிமத்துக்கும் அது தொடர்பான பிற உரிமங்களுக்கும் ஒப்புதல் வழங்கும் ஒரே நிறுவனமாக போக்குவரத்து அமைச்சு செயல்படும். இது அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் ஆந்தனி லோக்சியோஃபு கூறினார். மற்றொரு நிலவரத்தில், போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் நேற்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் தமது பதவி விலகல் கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் தற்போதைக்கு போக்குவரத்து அமைச்சராக தனது கடமைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டதாக அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிபுன் ரசாக் வீட்டு காவலை மேற்கொள்ள சிறையிலிருந்து வெளியேறிய பின் தமது பதவி விலகல் நடைமுறைக்கு வரும் என அவர் குறிப்பிட்டார். ஜப்பான் சிரியா மீதான தடைகளை மேலும் குறைக்க அதன் 16 நிறுவனங்கள் மீதான தடையை மீட்டுக் கொண்டுள்ளது. 2024 அதன் முன்னாள் அதிபர் பஷர் அல் அசாட்டின் ஆட்சி கவிழ்ப்புக்கு பின் மீண்டும் சிரியாவை கட்டியமைக்க ஆதரவு வழங்கும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தலைமை அமைச்சரவை செயலாளர் மினோரு கினாரா கூறினார். இவ்வேளை டமாஸ்கஸின் 59 நபர்கள், 15 அமைப்புகள் மீதான டோக்கியோவின் தடை இன்னமும் செயல்பாட்டில் உள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றம் கல்லூரி விளையாட்டுத்துறையை சீராக்கம் செய்யும் வகையில் புதிய சட்ட வரைவிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த கல்லூரி விளையாட்டு பாதுகாப்பு சட்டம் 72-22 என்ற வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் கல்லூரி விளையாட்டு வீரர்களுக்கான ஊதியம், இடமாற்றம், சட்ட பாதுகாப்பு தொடர்பில் தேசிய அளவிலான விதிமுறைகள் உருவாக்கப்பட உள்ளன. விளையாட்டு இஸ்போர்ட்ஸ் மின் விளையாட்டு தற்போது நடைபெறும் ஐசி நகோயா ஆசிய போட்டிக்கு பின் ஆசிய போட்டிகளிலிருந்து நீக்கப்படும் என பரவும் ஊகங்களை ஆசிய ஒலிம்பிக் மன்றம் OCA மறுத்துள்ளது. ஆசிய போட்டிகளில் இஸ்போர்ட்ஸ் தொடரப்படும் நிலையில் ஆசியாவில் அதன் மேம்பாட்டுக்கு OCA தொடர்ந்து பங்களிக்கும் என தலைமை இயக்குநர் ஹுசைன் அல் முசாலாம் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரி.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் பழம் பாடல்களை நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இன்று செப்டம்பர் 29 உலக இதய தினம். உலக இதய தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 அன்று கடைபிடிக்கப்படுகின்றது. இதய நோய் மற்றும் பக்கவாதம் உள்ளிட்ட இரத்த நாள நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதற்கும் தான் இதன் முக்கிய நோக்கமாக இந்த நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. வரலாறு கொஞ்சம் திரும்பி பார்த்தால், 1990களின் இறுதியில் உலக இதய கூட்டமைப்பு உலகம் முழுவதுமே இதய ஆரோக்கியம் குறித்து ஒரு தனி விழிப்புணர்வு நாளை உருவாக்கும் முயற்சியை முன்னெடுத்தது. பின்னர் செப்டம்பர் 29 உலக இதய தினத்திற்கான நாளாக நிலை பெற்றதுங்க. 2002 உலக சுகாதார அமைப்பும் உலக இதய கூட்டமைப்பும் இணைந்து செப்டம்பர் 29 அன்று உலகளாவிய நடைப்பயிற்சி மற்றும் இதய ஆரோக்கிய விழிப்புணர்வு நிகழ்வுகளை முன்னெடுத்தன. ஆமா, இன்றைக்கு உங்க இதயத்து மீது நீங்க இன்னும் கூடுதல் அக்கறை செலுத்தணும் அப்படின்ற ஒரு நினைவூட்டலை வழங்குவதற்கான நாளும் கூட. மலேசியாவிலும் 2002 செப்டம்பர் 29 அன்று சரவாக்கின் சிபு டவுன் சதுக்கத்தில் உலக இதய தின நிகழ்வு தொடங்கப்பட்டது. அப்போ உடல் பருமன், உடற்பயிற்சி மற்றும் ஊட்டச்சத்து ஆகியவை முக்கியமாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. இதயம் நின்றால்தான் வாழ்க்கை நிற்கும் என்று நினைக்காதீங்க. இதயம் சோர்வதற்கு முன்பே அதை கவனிக்க தொடங்கணும். அதற்கு வயது வரம்பெல்லாம் கிடையாது. இதயம் நாம் நேசிக்கும் மனிதர்களுக்காக வாழ வேண்டும் என்றால் முதல்ல நம் இதயத்தை யார் நேசிக்கணும்? நாம தான் நேசிக்கணும். அதனால் இன்றைக்கு நீங்க பாடல் கேட்கும் போது இந்த உலக இதய தினத்தில் உங்கள் இதயத்துக்கு ஒரு வாக்குறுதி நீங்க கொடுக்கணும். அது என்னன்னு அழைத்து சொல்லுங்க.

0: லீலாமா சொல்லுங்க, உங்க இதயத்துக்கிட்ட இன்றைக்கு ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்கணும்னா என்ன வாக்குறுதி கொடுப்பீங்க?
1: பாடல் தான் கொடுப்பேன். என்ன வாக்குறுதி? அதான் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான்னு அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை போட முடியுமா?
0: உங்க இதயத்துக்கிட்ட அந்த பாடலை தான் நீங்க கொடுப்பீங்களா?
1: ஆமா, அப்புறம் வேற எதுமா?
0: சரி, உங்க இதயத்தை நல்லா பாத்துக்கிறீங்களா?
1: எப்படிமா சொல்றது, நல்லா பாத்துக்கிறேன்.
0: நல்லா பாத்துக்கணும், இதே தானே முக்கியம். இன்று உலக இதய தினம், அதனால நீங்க இதயத்தை இதற்கு மேல இன்னும் அதிகமா நேசிக்கணும், முடியுமா?
1: சரிமா.
0: இதயம் வந்து லேசா இருக்குன்னு சொல்லுவாங்க, நீங்க கல்லா இருக்கணும்னு பாட்டு கேக்குறீங்களா? ஆமாவா, உங்க இதயம் என்ன அவ்வளவு கல்லா இருக்கா என்ன? நன்றிமா.

0: இருக்கு.
1: எல்எஸ் மனோகரன் சாப்பாடுல இருந்து பேசுறேன். சுரேஷாவா, உங்களுடைய விளக்கத்துக்கு ஏற்ற அருமையான பாடல இருந்து போட்டிருக்கீங்க. என்ன எதிர்பார்த்த அந்த பாட்டு தான் வரும்னு.
2: அப்படியா?
1: ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட விளக்கம்.
2: சரி, முதல்ல உங்களுடைய இதயத்துக்கு இன்றைக்கு ஏதேனும் வாக்குறுதி கொடுத்தா என்ன கொடுப்பீங்கயா?
1: அப்படிங்களா?
2: ஆமா, சொல்லணும், நீங்க கட்டாயம் சொல்லணும்.
1: எதிர்பார்ப்புகள் ஏறக்குறைய வந்து நான் வந்து பிரமாணவற்ற நிறைவேற்றி இருக்கிறேன். சிறுகதை எழுத்தாளர்.
2: ஓ, அப்படியா?
1: நிறைய சிறுகதைகளுக்கு வானொலியில நிறைய வந்திருக்குது, பத்திரிகையில நிறைய வந்திருக்குது. புத்தகமா வெளியாக்கணும் அப்படின்னு நினைச்சேன், அதை வெளியாக்கிட்டேன்.
2: இப்போ உங்க இதயம் சொல்றத கேட்டு நீங்க எழுத்துக்கிட்டு இருக்கீங்களா? எழுத்து வடிவில
1: எழுத்து வடி கவிதையும் எழுதுவேன், நாடகம் எழுதியிருக்கிறேன், நிறைய எழுதியிருக்கிறேன், வானொலிக்கு நிறைய எழுதியிருக்கிறேன்.
2: சரி, இதயத்துக்காக ஓரிரு வரிகள் ஏதாவது கவிதை வச்சிருக்கீங்களா?
1: இல்ல இல்ல இல்ல, திடீர்னு கேக்குறீங்க. இதயத்துல இருந்து நீங்க வெளிப்படுத்திய அந்த வரிகள்ல இருந்து என்னை ரொம்பவும் கவர்ந்துருச்சு.
2: அப்படியா? சரி சொல்லுங்க.
1: அருமையான வணக்கம்.
2: சரி, உங்க இதயத்துக்கு இப்ப என்ன பாடல் வேணும் சொல்லுங்க, நாங்க கொடுக்குறோம்.
1: அப்படியா? ஏதாவது ஒரு பாடல், இதயம் தொட்ட பாடல்.

0: தேவேந்திரன் ஐயா முதல்ல சொல்லுங்க.
1: இதயத்துக்கு பழுதாவாம நல்ல மாதிரி ஒரு கெட்ட இது சிகரெட்டோ இல்லன்னா மது அருந்துல நல்ல மாதிரி இது இருந்துட்டு நல்ல மாதிரி பாத்துக்கப்பேன்.
0: அப்படியா, அந்த மாதிரி பாத்துக்கறீங்களா? நிச்சயமாக அந்த இதயம் நல்ல மாதிரி இருக்கிறதுக்கு நாங்களுமே பிரார்த்திக்கிறோம். சொல்லுங்க, இதயம் இப்ப என்ன பாடல் கேட்கணும்னு ஆசைப்படுது?
1: மகள் கஜானா, மகள் பேர் வந்து ரஷ்மிதா சரியான பிறந்த நாள், இன்று பிறந்த நாள் அந்த பாட்டு கேட்கிறேன்.

0: வணக்கம் அக்கா.
1: மழைக்கு மத்தியில் தரன் அழைச்சிருக்கீங்க, சொல்லுங்க முதல்ல தரன் உங்க இதயத்தை எப்படி பாத்துக்கிறீங்க?
0: இதுவரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிறேக்கா.
1: என்னது, இதுவரைக்கும் நல்லபடியானா இதற்கு பிறகு?
0: நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற வாக்குறுதிதான்.
1: அதுதான் ரொம்ப முக்கியம். கடைசி நொடி வரைக்கும் இதயத்தை நல்ல மாதிரி பாத்துக்கணும். இதயத்தை எதுவும் கொடுமைப்படுத்துறீங்களா?
0: இதுவரைக்கும் இல்லக்கா.
1: என்ன
0: இருக்க கூடாது?
1: ஆமா, உங்க பதில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஆனா பிடிச்சிருக்கு. இதுவரைக்கும் இல்ல, இதுக்கு மேலயும் இருக்க கூடாது. சரியா? சரி சார், சொல்லுங்க என்ன பாடல் உங்க இதயத்துக்கு இன்றைக்கு நீங்க கேட்க போறீங்க?
0: இன்றைக்கு வந்து ஆலயமணி திரைப்படத்துல இருந்து பொன்னி விரும்பும் பூமியிலே பாடல் வேணும்க்கா. இந்த இதய ரீதியா பார்த்தோம்னா, உலகத்துல நம்மள நேசிக்கிறது நம்மளோட உடல் உறுப்புகள், நம்ம நேசிக்க வேண்டியது நம்மளோட உடல் உறுப்புகளை தான்.
1: ஓ, அதனாலதான் பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரேன்னு கேக்குறீங்களா?
0: ஆமாக்கா.
1: சரி, இது வரைக்கும் இல்ல, என்றென்றைக்கும் நீங்க உங்க இதயத்தை நல்ல மாதிரி பாதுகாத்து பாத்துக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்து. சரியா?
0: சரி, ரொம்ப நன்றி.
1: பட்டாளிங்கஜயால மழையா அங்க?
0: ஆமாக்கா, இங்கிட்டு டாமன் சரா பகுதிகளில் வந்துட்டு மழை.
1: இவ்வளவு நேரம் மழையா இருக்கு?
0: தொடர்ந்து ஒரு மணி நேரம் மழைக்கா.
1: நல்லது, புகைமூட காலத்துல மழை வந்தா தானே அந்த புகைமூடெல்லாம் கொஞ்சம் குறையும்ல. இதை பாத்துக்குங்க, பாடல் அனுப்பி வைக்கிறோம், எடுத்துக்கோங்க. சரியா?
0: ஓகேக்கா,
1: நன்றி.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: எனக்கு இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரல் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94% விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்கு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் FM.

0: இதை இதில் எங்கும் நடிகர் கூட்டம் உருவம் தெரிவது போல அவர் உள்ளம் தெரிவது இல்லை எல்லாம் நாடகமேடை இதில் எங்கும் நடிகர் கூட்டம்
1: இதயம் ஒரு நாள் மட்டும் கவனிக்க வேண்டியதல்லங்க ஒவ்வொரு நாளும் காக்க வேண்டியது ஒன்னு கவனிச்சிருக்கீங்களா நம்மை நேசிக்கின்றவர்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த ஓட்டத்துல நம்முடைய இதயத்தை மட்டும் மறந்துடுறோம் ஆனா மறக்க கூடாதுன்றதுக்கான நாள் தான் இது இன்று கொஞ்ச நேரம் உங்களுக்காக எடுத்துக்கோங்க நல்ல உணவு சிறிய நடைப்பயிற்சி போதுமான ஓய்வு முக்கியமா மனதில் இருக்கும் பாரத்தை கொஞ்சம் இறக்கி வைக்கணும் உங்கள் இதயம் நன்றாக துடித்துக் கொண்டிருப்பது உங்கள் வாழ்க்கை இன்னும் இன்னும் அழகாக தொடர்கிறது என்பதற்கான மிகப்பெரிய பரிசு அந்த பரிசை உங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுதான் இன்றைய இசையும் இசையும் நிகழ்ச்சியின் நோக்கமும் கூட நிறைவு பாடல் இந்த பாடலை தான் வழங்கணும்னு நாங்களுமே எங்க பட்டியல எடுத்து வைத்திருந்தோம் அதே பாடலை தான் பினாங்கில் இருந்து தெய்வானை கேட்டிருக்காங்க என் இதயத்துக்கு ஒரு பாடல் வேண்டும் இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா இதயம் கொஞ்சம் சோகமாக உள்ளது நன்றி அம்மான்னு சொல்லிருக்காங்க தெய்வானை அம்மா நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா இப்போதான் இதயத்தை வந்து பாரமா வைத்துக் கொள்ள கூடாது லேசாக வைத்திருக்கோம்னு சொல்லியிருந்தோம் என்ன சோகம் என்ன இருக்கும் அப்படிலாம் எங்களுக்கு தெரியாது இருந்த போதிலும் உங்கள் இதயத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டிருக்கும் அந்த சோகம் இந்த பாடலுக்கு பிறகு காற்றோடு கலந்து உங்கள் இதயம் லேசாக நிறைவு பாடலை அனுப்பி வைக்கிறோம் எடுத்துக்கங்க நிச்சயமாக ஏதோ ஒன்று உங்க இதயத்தை வருத்தி கொண்டிருக்கு இல்லையா அதுக்கு பாருங்க கூடிய விரைவில் உங்களுக்கான பதில் நீங்க உங்க இதயம் விரும்பிய மாதிரி கிடைக்கும்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முஸ்லிம்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையில் குறிப்பாக கருத்து வேறுபாடுகள் மாறுபட்ட சிந்தனைகளை எதிர்கொள்ளும்போது ஆலோசனைகளையும் நன்னெறி கொள்கைகளையும் வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் என்ற பேரா ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் ஷா அழைப்பை ஆதரித்துள்ளார். சுல்தான் நஸ்ரினின் கருத்து ஆழமானதும் ஞானம் நிறைந்ததுமாக இருப்பதால் அதனை மக்கள் புரிந்து கொண்டு பரவலாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். அரசு முனைப்புகள் திட்டங்கள் குறித்த தகவல்கள் பரவலாக சென்றடைவதையும் பொதுமக்கள் அவற்றை எளிதில் புரிந்து கொள்வதையும் உறுதி செய்வதற்கு தொடர்பமைச்சு ஏனைய அமைச்சுகளுடனான ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும். தொலைக்காட்சி, வானொலி, சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு வழிகள் மூலம் செயல்படுத்தப்படும் பல்வேறு முனைப்புகள் அடையாளம் காணப்படும் என்று அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். முன்னாள் மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் மீதான ஊழல் வழக்கின் விசாரணையை விரைவில் நிர்ணயிக்குமாறு அவரது தரப்பு இன்று நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தது. 2022 முதல் விசாரணை நடைபெற்று வருவதை கருத்தில் கொண்டு விசாரணை நாளை விரைவாக நிர்ணயிக்க வேண்டும் என்று அவரது வழக்கறிஞர் டத்தோ கீதன் ராம் வின்சன் கேட்டுக்கொண்டார். இந்தோனேசிய முன்னாள் அதிபர் ஜோகோ விடோடோ துன் டாக்டர் சித்தி ஹாஸ்மா முகமத் அலியின் மறைவுக்கு துன் டாக்டர் மகாதீர் முகமட்டுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் ஆழ்ந்த துயரத்தை வெளிப்படுத்திய ஜோகோவி அந்த முன்னாள் பிரதமருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் வலிமையும் மன உறுதியும் கிடைக்க வேண்டுவதாக கூறினார். பாங்காக்கில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு மேலும் 4 பலியானார்கள். ஏறக்குறைய 700,000 பேர் பாதிக்கப்பட்டதாக தேசிய பேரிடர் நிர்வாகத்துறை தெரிவித்தது. 230 தற்காலிக உதவி மையங்கள், 7,000 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அது மேலும் கூறியது. விளையாட்டு லெட்வர்டு லங்காவி. வருங்காலங்களில் ஏற்பாடு செய்யப்படும் இந்த சைக்கிள் பந்தயத்தில் ஜெராய் மலையை தொடர்ந்து தக்க வைக்க முடியும் என்று இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் மொமா தௌஃபிக் ஜொஹாரி நம்பிக்கை தெரிவித்தார். இந்த ஆண்டு முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட கெடாவில் உள்ள அந்த சிறப்பான தடம் போட்டியாளர்களுக்கு புதிய சவாலை வழங்குவதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எல்லாம் அவங்களுக்கு என்னோட முடிய ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
2: எங்களுக்கு தூரத்திலிருந்து அவங்கள பார்த்த எங்களுக்கே அவங்களுடைய மறைவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுத்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த செய்தி?
1: ஆக்சுவலி எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க நான் வந்து ஒரு லக்கியான கேர்ள். அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க லைக் படிச்சுட்டே இருக்கணும், அப்பா அம்மா ரெஸ்பெக்ட் பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க.
3: I was very very grateful that I was born a girl and being a doctor, good health is something which that should have. I thought this is my time.
4: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
5: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
4: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டிய அணைக்க சொல்லுது,
5: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
4: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
5: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
4: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
6: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
7: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும் ஐயா.
0: நான் சங்கர் ராமன் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க ஐயா, யாருக்கு இன்றைக்கு பிறந்த நாள்?
0: இன்றைக்கு பிறந்த நாள் வந்து சொந்தக்கார பிள்ளைய, அவங்க பேரு வந்து பேரு குந்தவி. அவங்க பேரு
1: குந்தவை.
0: குந்தவை
1: பாருங்க, நல்ல தமிழ் பெயரா எழுதிருக்காங்க.
0: நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுமாதிரி அவங்க பேரு குந்தவை. அப்பா பேர் வந்து கார்த்திக், அம்மா பேர் வந்து அனுஷா.
1: சரி சொல்லுங்க, என்ன வாழ்த்து சொல்ல போறீங்க?
0: ஹேப்பி பர்த்டே டு யூ. ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குங்களா?
1: ஆமா,
0: செல்ல அந்த பாட்டு.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: தேவேந்திரன் ஐயர் அரவாங்கல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க, யாருக்கு பிறந்தநாள்?
0: இன்று என் மகள் 15 வயது உற்பத்தி ஆகிறது. அவங்க பேர் வந்து ரஷ்மிதா ஸ்ரேயா நாயர். வாழ்த்துபவர் அச்சா தேவேந்திரன் ஐயர், அம்மா சகிலா நாயர், முத்தி அம்மா ஷியாமலா நாயர், அம்மு கிருஷ்ணா நாயர், முத்தி அச்சா சேகரன் நாயர், சுப்பையா கோபால் நாயர், அம்மாயி நளினி நாயர், சுஜாதா நாயர், அம்மாவன் சுகுமார நாயர், சுரேஷ் நாயர், மனோஜ் நாயர் மற்றும் மின்னல் எஃப்எம்ல இருக்கும் எல்லோருக்கும் தமிழ்நாடு கொடுக்கிறேன்.
2: ஹலோ, வணக்கம். நான் சொந்தமிழ் பேசுறேங்க, காஜாங்கிலிருந்து.
1: சொல்லுங்க, யாருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல போறீங்க?
2: என்னோட மகள் யோகம்பா ஸ்ரீபாலா, அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அது சொல்லும் பொழுது மனசுல லேசா கொஞ்சம் கனமா இருக்கு, ஏன்னா அவங்க ஜஸ்ட் பேக் ஃப்ரம் ஜப்பான்ல மவுண்ட் ஃபூஜி ஏறணும்னு போயிருக்காங்க. அங்க வந்து 1000 மீட்டர் தான் ரீச் பண்ண போறாங்க, ஆனா காற்றும் மழையும் அதெல்லாம் வந்ததுனால அதிகாரிகள் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா அந்த குரூப். வாழ்த்து சொல்றது வந்து பெற்றோர்கள் சொந்தமிழும் பாலகிருஷ்ணன், அப்புறம் அவர்களுடைய நண்பர்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல கிறிஸ்டினா, ஷாலினி, அசிசா, மோரின், அப்புறம் அண்ணன்மார்கள் ஞானவர்மா ஸ்ரீபாலா, ஜனார்த்தன் ஸ்ரீபாலா. உடனே சொன்னது என்னன்னா, கவலைப்பட வேணா, எதுவும் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது, முயற்சி பண்ணணும் மறுபடியும்.
1: ஆமா, அதாவது இப்போ உலகத்துல நடக்கிற இயற்கை பேரிடர் எல்லாம் பார்க்கும் போது பாதுகாப்பு தான் முக்கியமான ஒன்று. கனவா பாதுகாப்பா உயிரான்னு பார்க்கும் போது நம்முடைய உயிர் தான் ரொம்ப முக்கியம். அதே தான், அந்த இதயத்தை பாத்துக்கங்க, வருத்தப்படாதீங்க. இன்று இந்த வருடம் இந்த நாள் வேணா இப்படி கொஞ்சம் வருத்தப்படலாம், அடுத்த வருடம் பாருங்க உங்க இதயம் வந்து மகிழ்ச்சியெல்லாம் துள்ளி குதிக்க போகுது. சரியா?
2: ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சிங்க, இதை பத்தி அதோட பாட்டுகளும் ரொம்ப அருமையா இருந்தது.
1: இப்போ இதயம் எப்படி இருக்கு?
2: I'm quite okay la. எனக்கும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா சொன்னாங்க, இத பத்தி இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொரோனா அவங்க அதை காமிச்சுக்கலாம் இருந்தாலும் I don't know la.
1: பரவாயில்ல பரவாயில்ல, நடக்கிறது எல்லாம் ஒரு காரண காரியங்களுக்காக தான் நடக்கின்றன. பிறந்த நாள் தானே, நன்றி சொல்லி இதையே உற்சாகமா கொண்டாடலாம். அடுத்த வருடம் ரெட்டிப்பாகட்டும் இந்த மகிழ்ச்சி.
2: அவங்க வந்ததே எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தி,
1: அதுதான் முக்கியம். அவங்க வந்தாங்க பாத்தீங்களா, அதுதான் அவங்க பிறந்த நாள் பரிசு, அது வச்சுக்கோங்க.

0: வணக்கம் மின்னலில்.
1: எல்லா அவங்களுக்கு என்னோட முடிய ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
2: எங்களுக்கு தூரத்திலிருந்து அவங்கள பார்த்த எங்களுக்கே அவங்களுடைய மறைவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுத்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த செய்தி?
1: எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க நான் வந்து ஒரு லக்கியான கேர்ள். அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க லைக் படிச்சுட்டே இருக்கணும், அப்பா அம்மா ரெஸ்பெக்ட் பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க.
3: I was very very grateful that I was born a girl and being a doctor, good health is something which that should have. I thought this is my time.
0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
4: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
5: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
4: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீயே மயங்குகிறாய்.
5: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
2: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
5: நினைத்தாலே இனிக்கும்.
6: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
5: கேளுங்க, ரசிங்க,
2: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை. நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணவியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மினலஃபம் நேயர்களே, எளிமையும் தூய்மையும் மிக அவசியம். மனிதன் எளிமையாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும், அதோடு தூய்மையாகவும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இன்று உலகிலே நாம் பார்த்தோம் என்றால் ஆடம்பரங்களை மனிதன் விரும்புகிறான், எதிலும் புதுமை காண வேண்டும் என்று ஏங்குகிறான், எளிமையில் இன்பம் காண முடியாது என்று ஏங்குகிறான். ஆனால் எளிமையும் தூய்மையும் மனித வாழ்க்கைக்கு சிறந்தவை, உகந்தவை என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னல் பதாதத மினல் ஈமான். அபு உமாமா அல் பாஹிலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். எளிமையாக வாழ்வது இறை நம்பிக்கையை சார்ந்தது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். எளிமை வறுமைக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது எளிமை தவிர வறுமையை அல்ல. எளிமை விரும்பத்தக்கது, வறுமை ஒழியத்தக்கது. அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் ஃபக்ர், இறைவா வறுமையின் குழப்பத்திலிருந்து உன்னிடம் நாம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள் என்பதை ஸஹீஹுல் புகாரி நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே வறுமை இறை வெறுப்புக்கு கூட கொண்டு சென்றுவிடும். எனவே வறுமை வேறு, எளிமை வேறு. எளிமையாக வாழ்வது, ஆடம்பரமில்லாமல் வாழ்வது, இதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றார்கள். இன்னொரு நபிமொழியை பாருங்கள், நபிகளார் கேட்ட எண்ணற்ற துஆக்களில் ஒரு சிறந்த துஆ, அல்லாஹும்மா அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா. இறைவா, என்னை எளிமையாக வாழச் செய்வாயாக, எளிமையாகவே மரணிக்கச் செய்வாயாக என்று நபிகளார் கேட்ட துஆ ஜாமிஉத் திருமதியிலே 2352 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். உலகத்தில் சிறந்த தலைவர் என்பதனால் என்னுடைய மரணத்திற்கு பிறகு அதிலே எந்த ஆடம்பரங்களும் வந்துவிடக் கூடாது, அனாச்சாரங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். சராசரி மனிதன் புதைக்கப்படுகின்ற அந்த தஃபன் என்ற அந்த நிலையில்தான் தன்னையும் புதைக்கப்பட வேண்டும், எனக்கென்று தனி நிலைப்பாடுகள் இல்லை, மனிதனை இறைவனாக்கிவிடக் கூடாது என்ற ஏகத்துவத்தில் கவனமாக இருந்திருக்கிறார்கள். எனவே எளிமை என்பது அது ஈமானிய ஒரு பண்பு, ஈமானிய வாழ்க்கை என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. ஆனால் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், தான் உடுத்துகிற ஆடை ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான். தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள் மிக விமரிசையாக இருக்க வேண்டும் என்று மனப்பால் குடிக்கிறார்கள். அதே போன்று தன்னுடைய பிள்ளை மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களிலே படித்து பட்டதாரியாகி அதை ஒரு பெரிய ஒரு விழாவாக செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள். இப்படியாக மனித ஆசைகளுடைய அலைகள் ஓயாமல் ஒலித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எளிமையில் நாம் இன்பம் காண முற்பட்டால் அது இறை உதவியை பெற்ற வாழ்க்கையாக அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மத்தஹரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹத், நாளைக்கென்று எதையும் அவர்கள் சேமித்து வைத்ததே இல்லை என்கிறது இன்னொரு நபிமொழி. அன்றன்று சம்பாதிப்பது, அன்றன்று உண்ணுவது, அதிலே எஞ்சி இருப்பதை தான தர்மங்கள் செய்து விடுவது. இப்படியாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்தது. இதைத்தான் இந்த மனித சமூகம் கடைபிடிக்க வேண்டும், பிறருக்கு ஈந்து வாழ வேண்டும் என்ற அந்த கோட்பாடை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். இன்னொரு செய்தியை சொன்னால் நேயர்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நபிகளார் ஓரிரு சந்தர்ப்பங்களில் தவிர விலை உயர்ந்த எந்த ஆடைகளையும் அவர்கள் உடுத்தியதில்லை என்கிறது வரலாறு. ஓரிரு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு மன்னர்கள், வெவ்வேறு நபித்தோழர்கள் மனம் விரும்பி உயர்ந்த சில ஆடைகளை நபிகளாருக்கு அன்பளிப்பாகத்தான் கொடுத்து அதையும் ஓரிரு சந்தர்ப்பத்தில் தான் உடுத்தியிருக்கிறார்கள். தாங்களாக சுயமாக உழைத்த சம்பாதித்த பணத்திலிருந்து விலை உயர்ந்த ஆடைகளை அவர்கள் வாங்கி உடுத்தியதில்லை. காரணம், அவர் எளிமையை விரும்பினார்கள், எளிமையாக வாழ்ந்தார்கள், எளிமையிலே இன்பம் கண்டார்கள், எளிமையில் தான் இறை நம்பிக்கையினுடைய முழுமையை பெற்றார்கள், அந்த எளிமையில் தான் மறுமையிலே வெற்றி இருக்கிறது என்பதையும் உணர்ந்தார்கள். அதைத்தான் இந்த சமூகத்திற்கும் உணர்த்தி சென்றார்கள். நீங்கள் எளிமையாக வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். மேலும் சொன்னார்கள், இந்த சமூகம் இன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமண நிகழ்ச்சிகள் மிக விமர்சையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற சமூகத்திற்கு சொன்னார்கள், நிக்காஹிலேயே சிறந்த நிக்கா ஐசருஹா மவுனத்தன், மிக எளிமையாக நடத்தப்படுகின்ற திருமணங்கள் தான் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எளிமைக்கு நபிகளார் வித்திட்ட அந்த செய்திகள் இந்த மனித சமூகத்திற்கு மிக அவசியமான ஒன்றாக, அந்த எளிமையிலே இறை நம்பிக்கையின் முழுமையை பெற முடியும் என்பதை உணர்த்துகிறார்கள். எளிமை இருந்தால்தான் எளிமையிலே ஒரு தேவையும் இருக்கும். அந்த தேவைதான் மனிதனை இறைவனிடத்திலே மண்டியிடச் செய்து எப்பொழுதுமே இறை நம்பிக்கையை ஈமானை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கும், ஈமானை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க செய்யும் என்பதை இந்த எளிமை உணர்த்துகிற பாடம் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எனவே நாம் எளிமையாக வாழ வேண்டும், அந்த எளிமையிலும் தூய்மை இருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிய நிலையிலேயே வாழ்வது இறை நம்பிக்கைக்குரிய தன்மைகளில் ஒன்று என்று அவர்கள் கூறியிருப்பதனால், ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு மறுமை வாழ்வே நன்றாக அமைத்துக் கொள்ள வேண்டும் எனும் சிந்தனையை இந்த எளிமைதான் மேலோங்கு செய்கிறது. உலக வாழ்வினுடைய அம்சங்கள், அலங்காரங்கள் அவனுக்கு ஈடுபாடு இருப்பதில்லை. காரணம், அவன் எளிமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். எனவே இந்த ஆடம்பரங்கள், எளிமைக்கு எதிரான இந்த அலங்காரங்கள் எல்லாம் அது நிலையானவை அல்ல. மறு உலகமே மனிதனுக்கு நிலையானது. இந்த உலகம் அது ஆடம்பர அலங்கார உலகம், நிலையில்லா உலகம். எப்படி வெயிலிலே நிழல் தெரிகிறதோ அதுபோன்று கொஞ்ச நாட்களுக்கு அது அப்படியே அழகை போன்று தெரிகிற ஒரு காணல் நீரான உலகம். يعلم انما الحياه الدنيا لعب ولهو وزينه وتفاخر بينكم وتكاثر في الاموال والاولاد என்று அல்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நிச்சயமாக உலக வாழ்வு என்பது வீண் விளையாட்டும் வேடிக்கையும் வெளி அலங்காரங்களும் தான். மேலும், உங்களுடைய ஒருவருக்கொருவர் பெருமையடிப்பதும், சொத்துக்களை, பிள்ளை செல்வங்களை அதிகப்படுத்துவதிலே ஒருவருக்கொருவர் போட்டியிடுவதும் தான் என்று இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை குறித்து அல்குர்ஆன் 57வது அத்தியாயம் 20வது வசனம் சொல்லி காட்டுகிறது. எனவே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு ஏமாற்று சாதனமே தவிர வேறு ஒன்றுமில்லை என்பதை அல்குர்ஆன் நமக்கு படம் பிடித்து காட்டிய பிறகு எதற்கு நமக்கு ஆடம்பரம்? எனவே எளிமையை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதே சமயத்திலே தூய்மையையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். எளிமையாக இருக்கிறோம் என்பதனால் தூய்மையை நாம் கைவிட்டு விட முடியாது. அத்துஹூரு மினல் ஈமான், தூய்மை ஈமானின் ஒரு பகுதி என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தூய்மையை கடைபிடிக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். தூய்மை என்பது அது ஆரோக்கியத்தினுடைய மறு பிரதிபலிப்பாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எளிமை என்று வருகின்ற பொழுது இன்னொன்றுக்கும் சென்றுவிடக் கூடாது, அதிலே கருமித்தனம் காட்டிவிடக் கூடாது. ஒரு சிலருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அந்த பொருளாதாரத்திலே நபிகளார் எளிமையாக வாழச் சொன்னார்கள் என்று தவறாக புரிந்து கொண்டு அதிலே கருமித்தனத்தையும் காட்டிவிடக் கூடாது, கஞ்சத்தனமும் அதில் கூடாது. இமாம் அல்லாஹ் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹியினுடைய வரலாற்றிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் விலை உயர்ந்த ஆடைகளை அணிவார்களாம், நல்ல அழகான ஆடைகள், விலை உயர்ந்த ஆடைகள். அவங்களிடத்திலே கேட்கப்பட்டது, நீங்கள் பெரிய இமாமாக இருக்கிறீர்கள், ஆனால் விலை உயர்ந்த ஆடைகளை அணிகிறீர்களே என்று கேட்ட நேரத்திலே அவங்க சொன்னார்களாம், ஃபம்மா பிநிஅமத் ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்க வெளிப்படுத்தி காண்பியுங்கள் என்று அல்குர்ஆன்லே சொல்லுகிறான். அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறான், எனவே அவனுடைய நிஅமத்தை நான் இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டிவிட்டு அவனுக்கு நன்றி பாராட்டி கொண்டே இருக்கிறேன், ஷுக்குர் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று விளக்கம் தந்தார்கள் என்ற ஒரு செய்தி அவருடைய வரலாற்றிலே உண்டு. எனவே எளிமை என்று சொன்னதனால் இறைவன் கொடுத்த வளங்களை வாங்கி கொண்டு அதிலே கருமித்தனம் காட்டிவிடக் கூடாது. ஒரு நபிமொழியும் அதற்கு இப்படி வருகிறது. ஜாபிர் அலி அல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். ஒரு முறை எங்களை சந்திக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே வருகை தந்தார்கள். அப்போது புழுதி வடிந்த தலைவிரி கோலமான ஒரு மனிதரை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிலே ஒருவரை காணுகிறார்கள். அந்த தலைவிரி கோலமான மனிதரிடம், தலைவாரி கொள்வதற்கு சீப்பு ஏதும் உங்களிடத்தில் இல்லையா என்று கேட்டார்கள். பிறகு அழுக்கான ஆடைகளை அணிந்து இப்படி இருக்கக்கூடிய மனிதரையும் பார்த்தார்கள். இந்த ஆடைகளை துவைத்துக் கொள்வதற்கு வேண்டிய சோப்பு எதுவும் இடத்திலே இல்லையா? அதை நீங்கள் அழகாக துவைத்து உடுத்திருக்கலாமே என்றும் கண்டித்தார்கள் என்ற நபிமொழி மிஷ்காத்துல் மசாபிகளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மனிதனுடைய தலை களைந்து இருப்பதை நபிகளார் ஷைத்தானை போல காட்சியளிப்பதை விட அவர் தலைமுடிகளை சீவிக்கொள்வது ஒழுங்குபடுத்திக் கொள்வது மிகச் சிறந்தது என்று கூறிய இன்னொரு நபிமொழியும் அதே மிஷ்காத்துல் மசாபிகளே நாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை காண முடிகிறது. எனவே மனிதன் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். மனிதன் அழகானவன். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம். மனிதனை அழகிய வடிவத்திலே நாம் வடிவமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் புகழாரம் சூட்டுகிறான். எனவே நம்மை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவிடத்திலே தன்னை அழகாக காட்டிக் கொள்ள வேண்டும், தன்னை அழகுபடுத்த வேண்டும். எப்படி கணவன் தன் மனைவியிடத்திலே சில அழகை அவன் எதிர்பார்க்கிறானோ அதுபோன்று தன்னையும் தன்னுடைய மனைவிக்காக தன்னை அழகுபடுத்தி காட்ட வேண்டும். எனவே அதிலே கருமித்தனம் இருக்கக்கூடாது. அவனுக்கு பொருளாதாரம் இருந்தால் நல்ல அழகான ஆடைகளை உடுத்த வேண்டும். அதே சமயத்திலே அதிலே ஆடம்பரம் வந்துவிடக் கூடாது என்பதையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகளாருடைய சுன்னத்துகளிலே ஒன்று, எப்பொழுதும் அவர்கள் ஒரு தலைவாருகிற சீப்பை அவர்கள் வைத்திருப்பார்கள். தங்களுடைய தாடிகளை, தங்களுடைய முடிகளை அவர்கள் சீவி எப்பொழுதுமே அழகுபடுத்திக் கொள்கிற ஒரு நல்ல பண்பை இந்த மனித சமூகத்திற்கு விதைத்து சென்றவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் உமக்கு ஏதாவது ஒரு செல்வத்தை கொடுத்திருப்பான் என்றால் அவனது அருளினுடைய அடையாளங்களை உங்கள் உடலிலே நீங்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இன்னொரு நபிமொழி அதே மிஷ்காத்துல் மசாபியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலை தங்களுடைய உடலிலே தங்களுடைய அல்லாஹ்வுடைய நஅமத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நபிகளார் சொல்லியிருக்கிறார்கள். எனவே என்னிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆடைகளை நான் உடுத்தி நான் அல்லாஹ்வுடைய நஅமத்தை இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டுகிறேன் என்ற ஒரு அற்புத பழக்கத்தை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நம்மிடத்திலே எளிமை வேண்டும். எந்த ஒன்றிலும் ஆடம்பரம் இருக்கக்கூடாது. ஆடம்பரங்கள் அது மனிதனை அழிவிலே இட்டு சென்று விடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவார்கள். நாம் ஒரு விருந்துக்கு சென்றால் நல்ல ஆடைகளை பிறர் நம்மை மதிக்க வேண்டும் என்று அணிந்து கொண்டு சென்றால்தான் இந்த சமூகத்திலே மரியாதை என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்திலே அப்படி நம்மை அழகுபடுத்த வேண்டும். ஆனால் அதிலே அகங்காரம் வந்துவிடக் கூடாது, அதிலே ஆடம்பரம் வந்துவிடக் கூடாது என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. மேலும் அந்த எளிமையிலும் தூய்மையை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஈமான் என்பது இறை நம்பிக்கையை சார்ந்த ஒன்றுதான். ஆனால் ஈமானில் 70 சொச்சம் கிளைகள் உண்டு. அதிலே அத்துஹூரு ஷுபத்தும் மினல் ஈமான், தூய்மையும் ஈமானின் ஒரு பங்கு என்று தூய்மையை ஈமானோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்ததிலிருந்து இந்த தூய்மையினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய வருகிறது. உள தூய்மை வேண்டும், உடல் தூய்மை வேண்டும், ஆடை தூய்மை வேண்டும், இட தூய்மை வேண்டும். தூய்மை இல்லாத ஒரு இடத்திலே நாம் எந்த ஒரு பிரார்த்தனையும் செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அதே சமயத்திலே நாம் ஆடைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வதோடு நம்முடைய உள்ளங்கள் அழுக்கடைந்து விட்டால் கல்லாபல் ரான அலா குலூபிஹிம், மனிதன் பாவம் செய்து செய்து அவனுடைய உள்ளம் துருப்பிடித்து அது கடைசியிலே அழிவிலே சென்றுவிடும். எனவே நாம் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று சொல்லுவார்கள். உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது, ஆடைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வதை போல, இல்லத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதை போல, நம்முடைய உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக் கொண்டு நாம் எந்த ஒன்றிலும் எளிமையை கடைபிடித்து தூய்மையோடு நாம் வாழ்ந்தால் தூய்மைக்கு சொர்க்கம் உண்டு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்கள். சுத்தம் சுகம் தரும் என்று சொல்லுவார்கள். எனவே நாம் எளிமையாக இருந்து சுத்தத்தோடு வாழ்ந்து உயர்ந்த சுவனத்தை பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாத் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கி.
0: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இசையும் இசையும் நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகின்றது. இன்று இதயத்திற்கான ஒரு நாள். இதயம் நின்ற பிறகு வாழ்க்கையை மாற்ற முடியாது. இதயம் துடித்துக் கொண்டிருக்கும் போதே வாழ்க்கையை மாற்றலாம். அதனால உங்களுடைய இதயத்தை நேசியுங்கள். உங்களை நேசிப்பவர்களுக்காக மட்டுமல்ல உங்களுக்காகவும் என்ற சிந்தனையோடு உங்கள் இதயங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் நான் ரீசா லசரோ. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் மோகன். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஈராயிரத்து 30ஆம் ஆண்டு வாக்கில் ரயில் தொழில்நுட்பத்துறை மற்றும் நிர்வாகத்தில் பணிபுரிய நாட்டுக்கு 25,000 தொழிலாளர்கள் தேவை. ஆழ்வளத்துறை நுட்ப தொழிற்கல்வி டிவெட் மூலம் அந்த இலக்கையை அடைய முடியும் என மனிதவள துணையமைச்சர் டாக்டர் கைரூல் ஃபிர்டவுஸ் அக்பர்கான் கூறியுள்ளார். அந்த தொழில்துறை தேவைக்கு ஏற்ப திட்டங்கள் முறையாக வகுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஆகஸ்ட் வரை 5,278 குடும்ப வன்முறைகள் பதிவாகியுள்ளன. அரசு மலேசிய காவல்படை PDRM-இன் புள்ளி விவரங்கள் இதனை காட்டுகின்றன. குடும்ப வன்முறைகளை களைய விழிப்புணர்வு இயக்கங்கள் தொடரப்படுதல் அவசியம் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ டாக்டர் மசியாச்சே யூசுப் கூறினார். சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பினை வழங்கவும் இது உதவும் என்றார் அவர். மலேசியாவின் கடல்சார் துறையின் வளர்ச்சிக்கும் எதிர்கால வாய்ப்புகளுக்கும் ஏற்ப நாட்டின் கப்பல் போக்குவரத்து சட்டங்களை நவீனமயமாக்க வேண்டும் என்று கூட்டரசு நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தான்ஸ்ரீ நளினி பத்மநாதன் பரிந்துரைத்தார். போக்குவரத்து அமைச்சின் கீழ் செயல்படும் மலேசியா கடல்சார் சட்ட மீளாய்வு சீரமைப்பு குழுவின் தலைவருமான அவர், கடல்சார் துறையின் வலுவான செயல்பாட்டுக்கு ஏற்ப சட்ட கட்டமைப்பை மேம்படுத்துவது அவசியம் என்றும் வலியுறுத்தினார். சீனாவின் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னேறுவதை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பான சீனா முனைப்பை மேலும் உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்லும் முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அதிபர் ஜி ஜின்பிங் வலியுறுத்தினார். வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நிகரான முக்கியத்துவம் அளிப்பதுடன் தேசிய பாதுகாப்பு அமைப்பையும் வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். உலகின் மிக உயரமான காற்றாலை தற்போது கிழக்கு ஜெர்மனியின் பிராண்டன்பர்க் மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மொத்த உயரம் 365 மீட்டர் ஆகும். பெர்லினுக்கு தெற்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷிப்காவ் பகுதியில் அமைந்துள்ள இந்த காற்றாலையின் மையப்பகுதி 300 மீட்டர் உயரத்திலும் இறக்கையின் முனை 365 மீட்டர் உயரத்திலும் உள்ளது. இந்த காற்றாலை நவம்பர் மாதம் செயல்பட தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா. மலர்ந்தாச்சுங்க தீராசை உங்கள் மாலை பொழுது. இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம், மாலை தொடங்கி இரவு வரைக்கும் 8 மணி வரைக்கும். இன்றைக்கு இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்க. உங்கள் செவ்வாய்க்கிழமை நம்பங்க நினைவுகளால் நிறைய போகுது. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகள்ல நினைவுகள் பற்றிய யோசனைகளை கொஞ்சம் அதிகம் யோசி வைக்கிறோம். நீங்க யோசிக்கலாம் கூட, நாங்க யோசிக்க வச்சிருவோம். அந்த மாதிரியான சில கதைகள்லாம் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கோம். அதனால தொடர்ந்து பேசலாம் வாங்க. தீராசையின் தொடக்க பாடலையும் கேட்கலாம்.

மனோசித்ரா குரல் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. தீராய செயல் இப்பதான் நம்ம பேச தொடங்கியிருக்கோம். பாடல்களும் உங்க பயணத்தையும் உங்க மனசையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்க ரொம்ப அவ்வளவு காத்துட்டு இருக்கு. மனசு பத்தி அதிகமா பேசக்கூடிய இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் இந்த செப்டம்பர் 29 உலக இதய நாளாக அனுசரிக்கப்படுகின்றது. இதயம் அப்படின்றது நமக்கானது, அதை பார்த்துக்கொள்ளும் ரொம்ப முக்கியமான பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆரோக்கியத்தை ரொம்ப பாத்துக்கணும். உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ மனசையும் ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் விழிப்புணர்வுக்காக தான் அது அனுசரிக்கப்படுது. சரி, இப்போ நீங்க இது உங்களுக்கான நேரம், நீங்க அழைக்கலாம். அழைச்சி உங்களுக்கான பாடல் இடம்பெற போது நீங்க டக்குன்னு நின்றோம். அடுத்து வரக்கூடிய வரி என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. எப்படி அழைக்கிறீங்களா? 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: உங்களுக்காக
1: உயர்கல்வி மாணவருக்கான சிஸ்வா சிறப்பு நிதியுதவி. இந்த சிறப்பு நிதியுதவிக்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. B40 குடும்பங்களைச் சேர்ந்த தகுதியான இந்திய மாணவருக்கு கல்வி செலவை சமாளிக்க ஒரு முறை நிதியுதவியாக 1000 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. டிப்ளமா இளங்கலை பட்டப்படிப்பு மாணவரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்துக்கான இறுதி நாள் அக்டோபர் 31. மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
0: உங்களுக்காக
2: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01909712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு
0: கொள்ளலாம்.
3: நேர்களே, கோலலும்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:16. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:16.
4: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
1: நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். அழைக்கணும்னு ஒரு பாடல் இடம் பெறுங்க, டக்குனு நின்று அடுத்து வரக்கூடிய வரி என்னன்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம். ஜெய் பாரதி, எப்படி தயாரா இருக்கீங்களா?
2: தயாரா இருக்கோம், நீங்க போடுங்க, நாங்க பாடுவோம்.
1: பா, இந்த ஒரு ஆர்வம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த ஆர்வத்துல கண்டிப்பா கண்டுபிடிச்சிடணும்.
2: ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு, கண்டுபிடிச்சிடலான்னு. ஆனா
1: இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான பாடல்களை தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சரி, நம்ம பாக்கலாம் உங்களுக்கான அந்த பாடல்.

0: காதர் இல்லாத குயில் பார்த்து அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ அந்த அதிசயம்.
1: பா கண்டுபிடிச்சிட்டீங்களே,
0: ரொம்ப பிடித்த பாடல்.
1: பிடித்த பாடலுக்கு சுலபமான இடத்துல டக்குன்னு நின்றுச்சுன்னு நினைக்கிறேன்.
0: நீங்க எங்க கொடுத்திருந்தாலும் நான் பாடியிருப்பேன்.
1: அப்படியா?
0: ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி, எப்படி அந்த பிடிச்ச பாடல் எடுத்து கேட்டுருவோமா?
0: கண்டிப்பா மகன், ரொம்ப நன்றி.
1: இன்னைக்கு இதய நாளாங்க, மனசெல்லாம் சரியா பாத்துக்கிறீங்கல்ல நீங்க?
0: ஆமா, பாத்துக்கிறோம் பாத்துக்கிறோம்.

மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. உங்கள் மாலை பொழுது பாடல்கள் வாயிலாக அழகாக்கிக்கிட்டு இருக்கும், அதனால இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. அப்படி வேலை முடிஞ்சிருச்சா? வேலை முடிகிற இந்த தருணத்தில் எப்போ முடியும் அப்படின்னு காத்திருக்கக்கூடியவர்கள் சிலர் இருக்காங்க. சிலர்லாம் வந்து ஐயா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு உங்கள் பயணத்தை வந்து நீங்கள் தொடங்கியிருப்பீங்க. நீங்கள் உங்கள் பயணத்தை பார்த்துக்கோங்க. உங்கள் மனசு முழுக்க முழுக்க நாங்கள் பார்த்துக்கொள்ள ரொம்ப தவறாமல் காத்துட்ருக்கோம். சரி, இதற்கிடையில் இந்த உலக இதய நாள் அப்படின்னு சொல்லும்போது உலக முக்கியமாக அந்த சுகாதார நிறுவனம் இருக்காங்க இல்லையா, உடல் ஆரோக்கியம் பற்றி அதிகமாக பேசும்போது அதிகமாக நடக்க சொல்றாங்க. நம்ம நடக்கிறது இந்த மாதிரி அதிகமான உடல் ஆரோக்கியத்தை காக்கிறது எதுக்கு அப்படின்னு, நம்முடைய இதயத்தை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழலில் வந்து வைத்துக் கொள்றது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனநிலையும் ஒரு முக்கியமான காரணங்க. நம்ம மனசை ரொம்ப சரியா வச்சுக்கிட்டா தான் இதயத்துக்குமே அது நல்லது. அதனால இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும், சோகம் இருக்கும். அதெல்லாமே தாண்டி நாம எப்படி நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா அது நமக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய இதயத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. அந்த வகையில் நாங்கள் ரொம்ப சரியாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உங்கள் மனசை முழுக்க முழுக்க நாங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த நான்

0: கலங்காதீரன் வருமா?
1: அப்படிதான் நினைக்கிறேன்.
0: அப்படிதான் நினைக்கிறீங்க. பெரிய குழப்பத்துல பாடி வேற பாக்குறீங்க அப்படியா?
1: கலங்காதீர்
0: வருது. கலங்காதீர் அப்படின்றது தவறான பதில். சரி, வேற வேற ஏதாவது யோசிச்சு பாருங்க. வேற என்ன கலங்காதீருக்கு? அப்படிதான் வரும், ஆனா வேற மாதிரி வரும். ஏங்க இந்த உங்க உங்க லைன் ஏங்க இவ்வளவு சத்தம் கேக்குது? எங்க எந்த பக்கம் இருக்கீங்க? ஓ, வீடு எங்க கடலுக்கு பக்கத்துலயேவா? இல்ல எனக்கு புரியல. ஓ, பீடியில இருக்கிறவங்களாம் சும்மா காத்து வாங்குறதுக்கு கடல் பக்கம் போறீங்க பாருங்க. கலங்காதீர் விட மாட்டீங்க, பரவாயில்ல. சாயாதீர் அப்படின்னு வரும். வரும் சரி, கடல்ல ரொம்ப காத்தோ?
1: ஆமா, ரொம்ப காத்து.
0: சரிங்க, அப்படியே காத்து வாங்குங்க. உங்களுக்கான அந்த பாடல் வருது கேக்கலாம். நன்றி.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9.
1: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றிங்க. உங்க மாலை பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதத்தில் இருக்கும் நிறைவுக்கும் வந்துட்டோங்க. நாளை தொடங்கி முக்கியமா வியாழக்கிழமை தொடங்குது அக்டோபர் மாதம். அதனால ஒவ்வொரு மாதமும் தொடங்கும் போது ஒரு புதிய எதிர்பார்ப்பு நமக்கு எப்போதுமே இருக்கும் இல்லையா? அக்டோபர் மாதம் அப்படின்னாலே தீபாவளி சார்ந்த யோசனைகள்லாம் கொஞ்சம் இல்லை கொஞ்சம்லாம் இல்லை நிறையவே நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால அக்டோபர் மாதமும் உங்களுக்கு பிடிச்ச மாதங்களின் பட்டியலில் இருக்கட்டும். அதனுடைய ஏற்பாடுகள்லாம் பரபரப்பா இருக்கும். தீபாவளி நவம்பரா இருந்தாலும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குல்லப்பா, அதெல்லாம் யோசிக்கணும்ல என்ற மாதிரி மின்னலபமும் இப்போ நம்ம செயல்படுத்த தொடங்கிட்டோங்க. முக்கியமா என்னென்ன விஷயங்கள் வந்து மேற்கொள்ளலாம், இந்த வருடம் எந்த மாதிரி தீபாவளி கொண்டாட்டமா இருக்க போகுது அப்படின்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மின்னலோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். அடுத்து கிராமத்து மின்னல் அப்படின்ற திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் மற்றும் சித்ரா பாடிய பாடல் உங்களுக்காக வருது, கேட்கலாம்.
2: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

தீராயசையில் நாம பேசிட்டு இருக்கோங்க. செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும், நினைவுகளை பற்றி அதிகம் பேசக்கூடிய நிகழ்ச்சியாக இன்றைக்கு இருக்க போகுது. இன்றைக்கும் 6 மணிக்கு மேல ஒரு முக்கியமான உங்களுடைய சின்ன வயசு வாழ்க்கையை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அழகான தருணங்களை தான் அதிகமா நம்ம பேச போறோம். அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். பிறகு 5 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகள் சுற்றுலா தளங்கள் பற்றிய விவரங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு, நீங்களும் இணைந்திருங்கள்.

0: சமையல் அறையில் உங்கள் உழைப்பு சாப்பாட்டு மேசையில் பேசும். அங்கே மனம், இங்கே சுவை.
1: சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. லிங்கம் லிங்கம்.
2: ஈராயிரத்து 2027 வரவு செலவு திட்டத்தில் வாழ்க்கை செலவினமும் தரமான வேலை வாய்ப்பும் முக்கிய கவனம் பெற்றுள்ளன. KWSP சேமிப்பு தவணை முறையில் மீட்க சந்தாதாரர்களுக்கு அறிவுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முஸ்லிம்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையில் குறிப்பாக கருத்து வேறுபாடுகள், மாறுபட்ட சிந்தனைகளை எதிர்கொள்ளும்போது ஆலோசனைகளையும் நன்னெறி கொள்கைகளையும் வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் என்ற பேரா ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் ஷாவின் அழைப்பை ஆதரித்துள்ளார். சுல்தான் நஸ்ரீனின் கருத்து ஆழமானதும் ஞானம் நிறைந்ததுமாக இருப்பதால் அதனை மக்கள் புரிந்து கொண்டு பரவலாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று பிரதமர் கூறினார். ஈராயிரத்து 2027 வரவு செலவு திட்டத்தில் வாழ்க்கை செலவினம், தரமான வேலை வாய்ப்பு, மக்களின் பொருளாதார நிலையை உயர்த்துவது ஆகியவற்றில் முதன்மை கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக இரண்டாம் நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். மக்கள் இன்னும் தரமான வாழ்க்கையை அனுபவிக்க இது வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஓய்வு கால சேமிப்பு போதுமானதாக இருப்பதை உறுதிப்படுத்த முதுமைக்கால சேமிப்பை அதிகரிப்பதில் மலேசியர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். இவ்வேளை ஊழியர் சேமநிதி வாரியம் KWSP சந்தாதாரர்கள் ஓய்வு பெற்ற பின் தங்களது சேமிப்பை முழுமையாக மீட்பதற்கு பதிலாக மாதந்தோறும் அல்லது தவணை முறையில் அதனை பயன்படுத்துமாறு அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் வலியுறுத்தினார். இதன் வழி மீதமுள்ள சேமிப்பு தொகையை தொடர்ந்து முதலீடு செய்ய முடியும். அத்துடன் வட்டி விகிதத்தையும் பெறலாம். இது KWSP சேமிப்பு நீண்ட காலத்திற்கு நிலைத்திருப்பதை உறுதிப்படுத்தும். நடப்பு வாழ்க்கை செலவினத்துக்கு ஏற்ப நிதி திட்டமிடலை எளிதாக்குவதற்கு KWSP ஓய்வூதிய வருமான அளவு கட்டமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது.

2027 வரவு செலவு திட்டத்தில் பரிசீலிக்கப்படுவதற்காக தொடர்பு அமைச்சு 20க்கும் அதிகமான முனைப்புகளை பரிந்துரைத்ததாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். அமைச்சுக்கும் நிறுவனத்துக்கும் கீழ் உள்ள நடப்பு திட்டங்களை மேம்படுத்துவது உள்ளிட்ட புதிய திட்டங்களை அந்த பரிந்துரைகள் உள்ளடக்கியுள்ளன. அத்துடன் மலேசிய தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் ஃபினாஸ் மூலம் தொழில்துறையினர் முன்வைத்த சில விவகாரங்களும் உட்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். இவ்வேளை அரசாங்கத்தின் பல்வேறு கொள்கைகளும் முனைப்புகளும் சேவைகளும் அமைச்சிடமிருந்து மக்களிடையே ஆக்ககர முறையில் கொண்டு சேர்க்கப்படுவதை உறுதிப்படுத்த சிறந்த அணுகுமுறை கையாளப்படும் என்று டத்தோஸ்ரீ ஃபாமி தெரிவித்தார். தொலைக்காட்சி, வானொலி உட்பட ஃபினாஸ் வாயிலாக திரையரங்குகளில் சமூக சேவை தகவல் ஒலிபரப்பு மூலம் அனைத்து ஊடக வழிகளையும் பயன்படுத்தி அது விரிவுபடுத்தப்படும். ஒவ்வொரு அமைச்சும் இதை மேற்கொள்ள ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. ஆயினும் இலக்கிடப்பட்ட குழுவினர் அரசாங்க உதவிகள் குறித்து அறிந்து கொள்ள முயற்சி வலுப்படுத்தப்பட வேண்டும் என அவர் கூறினார். இவ்வாண்டு 333 உறைவிட பள்ளிகளில் மறைக்காணிகளை பொருத்தும் பணியை கல்வி அமைச்சு விரிவுபடுத்தியது. பகடி வதையை கையாளும் முயற்சியாக மாணவர்களின் பாதுகாப்புக்காகவும் கண்காணிப்புக்காகவும் கூடுதலாக 5 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கீட்டில் அது மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபர்லினா சீடிக் தெரிவித்தார். அத்துடன் அமைச்சின் பகடிவதை புகார் அமைப்பு புகார் அளிப்பவர் சாட்சியாளர் அடையாளங்களை தற்காக்கும் வகையில் பெயர் குறிப்பிடாத செயல்முறையுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஈராயிரத்து 30ஆம் ஆண்டு வாக்கில் ரயில் தொழில்நுட்பத்துறையிலும் நிர்வாகத்திலும் பணிபுரிய நாட்டுக்கு 25,000 தொழிலாளர்கள் தேவை. ஆழ்வளத்துறை நுட்ப தொழிற்கல்வி டிவெட் மூலம் அந்த இலக்கை அடைய முடியும் என மனிதவள துணையமைச்சர் டாக்டர் கைருல் ஃபிர்டாவுஸ் அக்பர்கான் கூறினார். அந்த தொழில்துறை தேவைக்கு ஏற்ப திட்டங்கள் முறையாக வகுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேசிய மலேசிய தாய்லாந்து வளர்ச்சி முக்கோணம் IMTGT டிவெட் கருத்தரங்கில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். மலேசியாவின் கடல்சார் துறையின் வளர்ச்சிக்கும் எதிர்கால வாய்ப்புகளுக்கும் ஏற்ப நாட்டின் கப்பல் போக்குவரத்து சட்டங்களை நவீனமயமாக்க வேண்டும் என்று கூட்டரசு நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தான்ஸ்ரீ நளினி பத்மநாதன் பரிந்துரைத்தார். போக்குவரத்து அமைச்சின் கீழ் செயல்படும் மலேசிய கடல்சார் சட்ட மீளாய்வு சீரமைப்பு குழுவின் தலைவருமான அவர் சில முதன்மை சட்டங்களை மீளாய்வு செய்வது உள்ளிட்ட மலேசியாவின் கப்பல் போக்குவரத்து சட்டங்களை நவீனமயமாக்கும் பணி மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார். UITM ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் நிதி இழப்பு தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பாணையம் SPRM விசாரணையின் ஒரு பகுதியாக அந்நிறுவனத்தின் முன்னாள் உயர் நிர்வாக அதிகாரி மீது நாளை மறுநாள் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டுகள் பதிவு செய்யப்படும். 42 மில்லியன் ரிங்கெட்டை சில நிறுவனங்களுக்கு செலுத்தியது தொடர்பான அதிகார முறைகேடு குற்றச்சாட்டுகளும் இதில் அடங்கும். 50 வயதுடைய அந்த சந்தேக ஆடவர் நேற்று பிற்பகல் சுமார் 1 மணி அளவில் கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்டதாக SPRM தெரிவித்தது. இந்த கைது நடவடிக்கையை அந்த ஆணையத்தின் தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் அமன் உறுதிப்படுத்தினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தாய்லாந்து பேங்காக்கில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு மேலும் நால்வர் பலியானார்கள். ஏறக்குறைய 700,000 பேர் தலைநகரின் சில பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதாக தேசிய பேரிடர் நிர்வாகத்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 230 தற்காலிக உதவி மையங்களில் 7,000 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தாய்லாந்தின் 77 மாநிலங்களில் 29 வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள வேளை மரணமடைந்தவர் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளதாக அத்துறை கூறியது. ஐநா பொது பேரவையின் 81வது அமர்வில் நடைபெற்ற பொது விவாதம் திங்கட்கிழமை நிறைவடைந்தது. அதில் 194 நாடுகளின் பேராளர்கள் பங்கேற்றதுடன் 113 நாடுகளின் தலைவர்கள் உரை நிகழ்த்தினர். அமைதி, வளர்ச்சி, மனித உரிமைகள், ஐநா சீர்திருத்தம், அடுத்த பொதுச் செயலாளர் தெரிவு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் கலந்தாய்வு செய்யப்பட்டதாக பொது பேரவைத் தலைவர் காலிலூர் ரஹ்மான் கூறினார். முந்தைய அமர்வுகளில் துணை விவகாரமாக இருந்த செயற்கை நுண்ணறிவு இம்முறை முதன்மை விவாத பொருளாக இடம்பெற்றது. புர்கினா ஃபாசோ, மாலி, நீஜர் ஆகியவை ஒன்றிணைந்து தஃபோக் டிவி தொலைக்காட்சியை தொடங்கியுள்ளன. மேற்கத்திய ஊடகங்கள் தங்கள் நாடுகளின் இறையாண்மைக்கு எதிரான செய்திகளையும் மக்களை குழப்பும் வகையில் தகவல்களை ஒளிபரப்புவதாலும் ராணுவ ஆட்சியில் உள்ள அந்த நாடுகள் இம்முடிவை எடுத்துள்ளன. தஃபோக் டிவிக்கு ரஷ்யா முழு ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. மாலி நாட்டு மக்களுக்கு தெளிவான தகவல்களை முறையாக வழங்க இந்த தொலைக்காட்சி உதவும் என மாலி வெளியுறவு அமைச்சர் அப்துல்லாயி டியோப் குறிப்பிட்டுள்ளார். ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மீதான தெஹ்ரானின் பரிந்துரைக்கு அமெரிக்கா அதிகாரப்படியான பதிலை வழங்கும் என ஈரான் எதிர்பார்க்கிறது. அமைதி தூதராக செயல்படும் கத்தார் அவ்விவகாரம் குறித்து அமெரிக்க தரப்பிடம் மீண்டும் ஒருமுறை விவாதிக்க உள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி கூறினார். தற்போது ஹோமஸை திறப்பதே முக்கியம். ஈரான் அமெரிக்க மோதல்களால் அது அடிக்கடி மூடப்படுவதை தெஹ்ரான் விரும்பவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். விளையாட்டு 2026 பஹ்ரீன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 வரும் வெள்ளி தொடங்கி ஞாயிறு வரை நடைபெறும் இப்போட்டியில் விறுவிறுப்பான பந்தயத்தை தவிர்த்து குடும்பத்தினர் அனைவரும் கண்டு மகிழக்கூடிய பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சப்பாங் பன்னாட்டு பந்தயத்தளம் SIC அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈராயிரத்து 27 வரவு செலவு திட்டத்தில் வாழ்க்கை செலவினமும் தரமான வேலை வாய்ப்பும் முக்கிய கவனம் பெற்றுள்ளன. KWSP சேமிப்பை தவணை முறையில் மீட்க சந்தாதாரர்களுக்கு அறிவுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
1: என்னமோ சொல்ல வரீங்க?
2: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. லிங்கம்ஸ்.

தீராசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்காங்க. உங்க செவ்வாய்க்கிழமை பொழுதை இன்னும் இனிமையாக்குறது எங்களுடைய வேலை. ஒவ்வொரு நாளும் அந்த வேலையை ரொம்ப சரியா செய்துகிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா அந்த செவ்வாய்க்கிழமை வந்துட்டு நினைவுகளோடு உங்களை அனுப்புறது. வேலை எல்லாம் முடிச்சுட்டு சில பேருக்கு அந்த பயணத்தை தொடங்கும் போது வேலை பற்றிய சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இன்னைக்கு வேலையில இதெல்லாம் நடந்தது, இப்படி இருந்தது, அப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இருக்கட்டும், ஒரு புறம் இருக்கட்டும், பிடிச்சவங்களை நினைப்பை இன்னும் அதிகப்படுத்துறதும் படித்த தருணங்களுடைய நினைவலைகள் இன்னும் அதிகப்படுத்துறதும் என்னுடைய வேலை. அதனால வாங்க உங்கள் தனிமையான பயணத்தில் இன்னும் அதிகமான நினைவுகளை இன்னும் அதிகமாகவே சேர்க்கலாம்.

0: செவ்வாய்க்கிழமைகள்ல சுற்றுலா தளங்கள் பற்றிய விவரங்களை உங்களோட நாங்க பகிர்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு சிலாங்கூர் மாநில சுற்றுலாத்துறை அதிகாரி ரேணுகா தேவி சிவமூர்த்தி அவர்கள் இன்றைக்கு எந்த இடத்தை பத்தி சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம்.
1: ஹாய், வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு இஸ்லாங்கூர்ல ரெண்டு இடத்த பத்தி பாக்க போறோம். ஆனா இந்த ரெண்டு இடமும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் வாக், இது ஒரு கைடட் வாக். ரெண்டு இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கிளைங்ல ராயல் கிளைங் டவுன் ஹெரிட்டேஜ் வாக், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கார்டன் சிட்டி ஹெரிட்டேஜ் ட்ரெயில் பாலக்குபுவாரு. சோ ஒன்னு முத சொல்றேன், அது ராயல் கிளைங் டவுன் ஹெரிட்டேஜ் வாக் வந்து இந்த வாக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஒரு வாக், இட்ஸ் ஃப்ரீ கைடட் வாக். இந்த வாக் வந்து எப்ப செய்யறாங்கன்னா சாட்டர்டே சண்டே, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்யறாங்க. சுல்தான் அப்துல் அஜீஸ் ராயல் கேலரியில நீங்க ஒரு கிளாங் ஃபயர் ஸ்டேஷனுக்கு நடந்து போவீங்க, அதாவது பொம்ப கிளாங். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு சேஃப் பாக்ஸ் இருக்கு. இன்ன வரைக்கும் சேஃப் பாக்ஸ் திறந்ததே இல்லை, அதுக்கு சாதியே இல்லை. அது நீங்க பாக்கணும், நீங்க நீர்ல தான் போய் பார்க்கணும். அடுத்த இடம் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கோலக்குபுகாருல ஃப்ரீ கைடட் வாக் இருக்கு. அதாவது நம்ம பேர் வந்து கார்டன் சிட்டி ஹெரிட்டேஜ் ட்ரெயில் சொல்லுவோம். 14th November லான்ச் பண்ண போறாங்க, இதுவும் ஒரு ஃப்ரீ கைடட் வாக். இன்னும் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டூரிசம் சங்கரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.

0: தீராசியில் நம்ம பேசிட்டு இருக்கோங்க. திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையிலும் வியாபாரத்துறையில் ஈடுபட்டிருக்கும் நிறைய பேரை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஜல் ஜல் வலையல் அப்படின்ற ஒரு புதிய வியாபாரத்தில் களமிறங்கியிருக்காங்க திவ்யா. சரி வாங்க, உங்க வியாபாரத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு இப்போ அழைப்புல காத்துட்டு இருக்காங்க.
1: ஜல் ஜல் வலையல் மலேசியாவின் முதல் மொபைல் பெங்கல் பார் டாகி சர்வீஸ். கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்றோம்னா ஒரு கட்டத்துல கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், கெஸ்டுக்கு என்ன மாதிரி டாகிஸ் கொடுக்கலாம், புதுசா இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும், நம்ம கலாச்சாரத்தோட இணைந்து இருந்துச்சுன்னா அது ஒண்ணும் சிறப்பா இருக்கும்ல. உங்க கொடுக்கற டாகிஸ் இருந்து கொஞ்சம் வித்தியாசமா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்கன்னா கண்டிப்பா ஜல் ஜல் வளையலுக்கு தான். பாரம்பரியத்தை வந்து காக்கிறதுக்காக இந்த கண்ணாடி வளையல்கள் ஒரு கட்டத்துல எல்லாரும் போட்டுட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப வர காலகட்டத்துல அது குறைஞ்சிட்டு வர மாதிரி இருக்கு. அப்ப அந்த ஒரு பழக்கத்தை திருப்பி கொண்டு வரதுக்கும் பர்சனலைஸான எக்ஸ்பீரியன்ஸ கொடுக்கறதுக்கும் நாங்க இந்த ஐடியாவை கொண்டு வந்தோம். நாங்க என்ன பண்றோம்னா ஒரு சாதாரண டாகிஸ் கையில குடுக்கறதுக்கு மட்டும் இல்லாம எங்களோட தள்ளு வண்டியை வந்து நாங்க ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்துருவோம். வர ஒவ்வொரு கெஸ்டும் அவங்களுக்கு பிடிச்ச வளையல்களை அவங்களே தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாமே அவங்களே எடுத்துக்கலாம். அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இது ஆரம்பமாயி இப்பதான் ஒரு மாதம் ஆகுது. மேலும் தெரிஞ்சுக்கணும்னா ஜல் ஜல் வளையலோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக் வந்து நாடலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கு மிக்க நன்றி.
0: சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு மற்றும் ஒரு வியாபாரியை நம்ம சந்திச்சு பேசலாம். இணைந்திருங்கள். இது தீராசை.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எல்லாம் அவங்களுக்கு என்னோட முடிய ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
2: டாக்டர் சித்யாஸ்மாவை நீங்க சந்திச்சீங்களா? அப்ப உங்களுக்கு எத்தனை வயசு?
1: அப்ப எனக்கு 10 வயசு.
2: இப்ப அதை பார்க்கும் போது எப்படி இருக்கு கேஷிகாக்கு?
1: ஆக்சுவலி அப்ப வந்து என் அப்பாவும் நானும் தான் போனோம். சீரியஸ்லி இன்டர்வியூ பண்ண போற அவ்வளவுதான் எனக்கு, அப்படிதான் இருந்துச்சு. ஆக்சுவலி ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆயிருச்சு. திருப்பி அந்த இன்டர்வியூ பார்த்து அம் லைக், ஓ நானா அவங்கள இன்டர்வியூ பண்ண, ஐயோ அப்ப தெரியல இப்ப தெரியுது.
0: எங்களுக்கு தூரத்திலிருந்து அவங்கள பார்த்த எங்களுக்கே அவங்களுடைய மறைவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுத்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த செய்தி?
1: எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க நான் வந்து ஒரு லக்கியான கேர்ள். அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க லைக், படிச்சுட்டே இருக்கணும், அப்பா அம்மா ரெஸ்பெக்ட் பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க.
3: I was very very grateful that I was born a girl and being a doctor, good health is something which that should have. I thought this is my time.
4: Pogire naan pogire
0: kaalai 6:30 thodakkam 10 mani varai vanakkam minnalodu இணைந்திருங்கள்.
5: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109719199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
6: உங்கள் கனவின் வெற்றி படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS Malaysia International College Certificate, Foundation, Diploma முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS Malaysia International College, உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 0109719638.
7: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

இன்றைய தீரா இசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்காங்க. உங்க மாலை பொழுதை இன்னும் அழகாக்கிட்டு இருக்கோம், இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். இணைந்திருப்பதற்கு நன்றி. மோகன் வந்தாலே உங்களுக்கு தெரியும், நினைவுகளை பற்றி அதிகமான பேச்சு, அதிகமான கதை இன்றைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இன்றைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய நீங்க கடந்து வந்திருப்பீங்க. சின்ன வயசுல நீங்க பள்ளிக்கூடம் படிக்கும் போதோ இருக்கணும், அல்லது இப்போ சொந்தக்காரவங்க எல்லாம் ஒண்ணு கூடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லையா, அது ஒரு திருமண வைபவமா இருக்கலாம், ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சியா இருக்கலாம். சில பேர் இருப்பாங்க, சில சின்ன வயசுல அந்த திறமை படைத்தவங்க நல்லா பாடுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு கவிதை சொல்வாங்க, அந்த மாதிரி திறமைகள் அப்படியே அள்ளி கொட்டி கிடக்கும் அவங்க கிட்ட. ஆனா இந்த மாதிரியான இடங்கள்ல கொஞ்சம் மாட்டிக்குவாங்க. அம்மா வந்து பாடுமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கூப்பிட்டு பாட வைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி திறமை உங்களுக்கு சின்ன வயசுல இருந்திருக்கலாம். ஆமாங்க, நானும் அந்த மாதிரிலாம் பட்டிருக்கேன் தான், எந்த இடம் வந்தாலும் அம்மா பாடுமா அப்படின்னு சொல்லி திறமையை காட்ட வச்சிருவாங்க. அந்த மாதிரி நபர்களை தான் இன்றைய தீரா இசையில் நாம தேடிக்கிட்டு இருக்கோம். சின்ன வயசுல நீங்க இந்த மாதிரிலாம் கடந்து வந்திருக்கீங்களா? அது ஒரு சுவாரஸ்யம் தெரிந்தது இல்ல. நீங்க 96 திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பள்ளிக்கூடத்துல வகுப்புல இந்த பாட்டு பாடுங்க, அந்த வகுப்பறையில ஒருத்தவங்க நல்லா பாடுறவங்க இருப்பாங்க, வாங்க பாடுங்க பாடுங்க அப்படின்னு பாட வச்சிருப்பாங்கல்ல.

இந்த பாடுற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க அப்படியா இல்ல உங்க குழுல வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க ரொம்ப திறமை, அவங்களுக்கு அடிக்கடி பாட வச்சுக்கிட்டே இருப்போம், அந்த மாதிரியான சில கதைகளை தான் நீங்க இன்றைக்கு தீராயிசையில் நினைவுகளில் அழைத்து பேச போறீங்க. அழைக்கலாங்க சூடிய 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. பாடுறது மட்டும் இல்ல, மற்ற திறமைகளும் இருக்கலாம். ஏதாவது ஒரு இடத்த கலகலப்பா ஆக்குறது அவங்களுடைய வரவு தான், அவங்க திறமையை காட்டுறது தான். அழைத்து சொல்லுங்க.

0: சிய சிய
1: சிய சிய
0: சிய சிய
1: அவ காலம் கடத்தாதே சுத்தி வளைக்காதே சிய சிய
0: சிய சிய

0: சியா சியா
1: சியா சியா
0: சியா சியா
1: சிக்னல் வராம யாரோடும் பேச பிடிக்கலையா சியா சியா
0: சியா சியா

தீராசையில் நாம பேசிக்கிட்டு இருக்கோங்க. உங்க மாலை பொழுதை நாங்கள் இசையால் இசைத்துக்கிட்டு இருக்கோம், அதனால இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. சரி, மலேசிய கடப்பிதல் இந்த பாஸ்போர்ட் பற்றிய ஒரு முக்கியமான செய்தி வந்து நேற்றைய தினம் தொடங்கி சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. மலேசிய கடப்பிதல் உலகின் இரண்டாவது சக்தி வாய்ந்த கடப்பிதலாக முன்னேறி இருக்கு. ஏன்னா கடந்த வருடம் மூன்றாவது இடத்துல இருந்தது, இப்போ இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்போர்ட் இருக்கு இல்லையா, இரண்டாவது இடம் கிடைத்திருப்பது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 175 நாடுகள் மற்றும் பிரதேசங்களுக்கு வந்து செல்ல முடியும் இந்த கடப்பிதலை வைத்து அப்படின்ற விவரங்களும் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. சரி, அடுத்து ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல் உங்களுக்காக வருதுங்க. 6 மணிக்கு பிறகு நினைவுகள் அதிகம் பேசும் தீராயிசையில் நாம பேச போறோம். நீங்க தொடர்ந்து அழைங்க, உங்களை சுத்தி இல்ல நீங்களா கூட இருக்கலாம், சின்ன வயசுல ரொம்ப திறமைங்க, பாடுறது மட்டும் இல்ல, சில பேர் நல்லா டக்குன்னு கவிதை வாசிப்பாங்க, சிலர்லாம் அந்த செய்தியில படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்தி வாசிப்பாளராக இருப்பாங்க. சின்ன வயசுல அது ஒரு திறமை காட்டக்கூடிய களமா இருக்கு. இப்போ நம்ம பெரிதானோட வாழ்க்கை சூழல் மாறி இருக்கலாம், ஆனா சின்ன வயசு வாழ்க்கைன்றது சுவாரஸ்யம் இல்ல, சொல்றீங்களா?

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: 1 மணி நேரமா இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. நான் வர வரேன்
0: கிஷன். கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது, 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். குறைந்தபட்ச ஊதியத்துக்கான புதிய விகிதம் தொடர்பில் அரசாங்கம் இன்னும் முடிவெடுக்கவில்லை என மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உட்பட அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பின் அது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என அவர் கூறினார். மற்றொரு நிலவரத்தில், டத்தோஸ்ரீ ஆர் ரமணனுக்கு டத்தோ பட்டத்தை கொண்டு வரும் டர்ஜா கபசாரான் ஜீவா மகோதா கிளாந்தானின் உயரிய விருது வழங்கப்பட்டது. கிளாந்தான் ஆட்சியாளர் 4 சுல்தான் முகமாட்டின் 57 பிறந்தநாளை ஒட்டி வழங்கப்பட்ட இந்த விருது 1925 அறிமுகப்படுத்தப்பட்டதோடு முதல் முறையாக இந்திய சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சபா ஆகஸ்ட் மாத வரையில் சுமார் 2.6 மில்லியன் சுற்றுப்பயணிகளை பதிவு செய்துள்ளது. இவ்வாண்டு 4 மில்லியன் சுற்றுப்பயணிகள் எனும் இலக்கை அடைவதற்கான சரியான பாதையில் மாநிலம் உள்ளதாக முதல்வர் டத்தோஸ்ரீ ஹஜினோர் தெரிவித்தார். இத்துறைக்கான தெளிவான திசையை தீர்மானிக்க சபா சுற்றுலாத்துறை முதன்மை திட்டம் உதவுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தோனேசியா முழுவதுமுள்ள நிலங்களிலும் காடுகளிலும் திங்கட்கிழமை வரையில் வெப்ப புள்ளிகளின் எண்ணிக்கை 365 குறைந்துள்ளது. ஒரு நாளுக்கு முன்னதாக அவ்வெண்ணிக்கை 559 பதிவாகியது என வனத்துறை அமைச்சின் பன்னாட்டு ஒத்துழைப்பு மக்கள் தொடர்பு செயற்குழு தலைவர் ரிஸ்தியாந்தோ பிரிபாடி கூறினார். அங்குள்ள 6 வட்டாரங்களுள் மத்திய களிமந்தானில் மிக அதிகமாக வெப்ப புள்ளிகள் குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பிரான்சில் திட்டமிடப்பட்டுள்ள பொதுச் சேவைத்துறை பணியாளர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து 7 விமான நிலையங்களின் பயணங்கள் ரத்து செய்யப்படும் வேளை அவை காலந்தாழ்த்தப்படும். உயர் ஊதியம், மேம்பட்ட வேலை சூழலை கோரி ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் 170 வேலை நிறுத்த போராட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விளையாட்டு. 2026 லீட்வர்டி லங்காவி சைக்கிள் பந்தயம் இன்று நடைபெற்ற சுங்கைப்புத்தானிலிருந்து கோலகங்சார் வரையிலான 189.7 கிலோமீட்டர் 3 கட்ட பந்தயத்தில் இத்தாலியின் மேத்தியோ மெலோசலி வெற்றி பெற்றார். அவர் 4:31:59 பந்தயத்தை நிறைவு செய்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இந்த பக்கம் உங்களோட மோகன் பேசிட்டு இருக்கங்க. உங்க மாலை பொழுதை நினைவுகளால் நிறைக்க நம்ம காத்துட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சின்ன வயசு 80 90 20 ஆண்டு தொடக்க காலகட்டத்துல நாம சிறுவர்களா இருக்கும் போது நடந்த சில சுவாரஸ்ய கதைகள் தான் ஒவ்வொரு வாரமும் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்குள்ள இல்ல நாமே கூட அப்படி இருக்கலாம், அந்த திறமை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது சில பேர் நம்மளுடைய வட்டத்துல ரொம்ப நல்லா பாடக்கூடியங்களா இருப்பாங்க. அதனால அடிக்கடி ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்வோம். பாடல் மட்டும் இல்லாம மற்ற திறமைகள் கூட இருக்கும். அடிக்கடி திறமை காட்டக்கூடிய ஒரு நபர் உங்களை சுத்தி யாராவது இருப்பாங்க, இல்ல நீங்களா கூட இருக்கலாம். அந்த மாதிரியான கதைகளை தான் இன்றைக்கு நீங்க அழைத்தீங்களோட பகிர்ந்து கொள்ள போறீங்க. சுடைய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 நம்ம வந்தா அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிரும். எல்லாரும் கைத்தட்டுவாங்க, பாராட்டுவாங்க. அப்படி சின்ன வயசுல நான் ரொம்ப ஃபேமஸ்பா, ரொம்ப பிரபலம்ப்பா. யாருப்பா நீங்க? அழைத்து பேசுங்க, காத்துக்கிட்டு இருக்கோம்.

0: சின்ன வயசு வாழ்க்கையை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கோங்க. அந்த மாதிரி நீங்களும் தாராளமா அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அழைத்து நீங்க சின்ன வயசுல உங்களை சுத்தி இருக்கலாம், இல்ல நீங்களா கூட அப்படி இருக்கலாம், அடிக்கடி பாட வைப்பது இந்த மாதிரிலாம் கதைகள் இருந்தா சொல்லுங்க.
1: யுகராஜா பேசுறேன், போடிக்கிசன்லேருந்து.
0: நீங்க தானே அப்படி, உங்களை தான் அந்த மாதிரி திறமை காட்ட சொல்லுவாங்க, இல்ல வேற யாராவது இருக்காங்களா?
1: இல்ல இல்ல, எனக்கிட்ட இருந்த திறமைய ஒன்னொருத்தவங்க மூலியமா அதை வெளிப்படுத்தி ஸ்டேஜ்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணது. சின்ன வயசுல இருந்து பாடுறது அந்த திறன் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர், அவங்க பேர் வந்து சுமதி, மிளக்கால இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் தான். அப்ப அவங்க ஒரு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு, நீ வந்து பாடியா, உன் குரல் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு. இப்ப அதுல பாடி இப்ப இன்ன வரைக்கும் நான் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மரா பாடிட்டு இருக்கேன்.
0: உறவுகள் சொந்தக்காரங்களா கூட்டா ஐயா ஒரு பாட்டு பாட அந்த மாதிரி சொல்லுவாங்களா?
1: சொல்லுவாங்க. ஒரு ஃபேமிலி இவன் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா டெஃபினட்டா பாட சொல்லுவாங்க.
0: இப்ப எப்படி நீங்க போறப்ப யோசிச்சு போயிருங்களா, ஒருவேளை பாட சொன்னா என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு?
1: அப்படின்னு இல்ல, அந்த டைம்ல கேட்கும் போது மைண்டுக்கு என்ன பாட்டு வருதோ அதை பாட வேண்டியதான்.
0: அப்படியா? சரி வாங்க கொஞ்சம் பாடுங்களேன்.
1: ஐயோ,
0: நீங்க தான் சொன்னீங்கல்ல டக்குன்னு வந்துடும் அப்படின்னு. பாடுங்க.
1: சரி கேட்டுட்டீங்க, சரி வர்றத பாடுறேன்.

0: அதற்கு முகம் ஒன்றும் இல்லை, அந்த கண்ணாடி நான் தானே, முகமே இல்லை என்னிடம்தான். ஓ பாட்டு லெங்கா போயிட்டே இருக்கும்.
1: சரி, எத்தனை வயசுல கண்டுபிடிச்சீங்க உங்களுக்கு திறமை இருக்குன்னு?
0: படிவம் 4 படிக்கும் போது எனக்கு அந்த திறன் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப வந்து பாத்ரூம்குள்ள பாடிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நான் ஸ்டேஜ்ல பாடிட்டு தான் இருக்கேன்.
1: யுகபாரதி இப்படி சொல்லியிருந்தாரு, நீங்களும் அழைக்கலாம், அழைச்சி சொல்லுங்க.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-1-9.
1: சின்ன வயசுல நான் ரொம்ப பிரபலங்க, என்னோட திறமைய காட்டுவேன் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இருந்த அந்த கதைகளை நீங்க தாராளமா சொல்லல. அமுதா சொல்லுங்க.
2: கிளாஸ்ல டீச்சர் எல்லாம் யாரும் இல்லாட்டினாக்க எல்லாம் குரூப் குரூப்பா உட்காருதோ எல்லாம் தனியா கதை வந்துருவோம்.
1: எங்க வந்துருவீங்க பாடுறதுக்கா?
2: இலவச
1: கச்சேரி வழங்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு பாடகின் கூட்டத்துல ரொம்ப பிரபலமா நீங்க.
2: அது ஒரு 13 வயசுல இருந்தே அந்த மாதிரிதான். நம்ம ரேடியோக்கே நாம ரொம்ப பாட்டு கேட்பேன், ரேடியோ தான் ரொம்ப கேட்பேன். அந்த பாட்டு கேட்டு அங்க ஸ்கூலுக்கு போகும்போதே பாடிக்கிட்டேதான் போறது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உட்காரச்சு பாட வச்சிருவாங்க.
1: என்ன மாதிரி பாட்டுலாம் பாடுவீங்க?
2: அந்த 80ஸ்ல என்ன பாட்டு வருதோ அதெல்லாம் பாடுவோம். அதுக்கேத்த மாதிரி தாளம் போடுவாங்க நம்ம பையனுங்க.
1: அப்ப தொடங்கினது இப்ப எதுவும் இசைத்துறையில் எதுவும் இருக்கீங்களா இல்லையா?
2: இல்லைங்க, அது அப்படியே அப்படியே விட்டாச்சு.
1: ஐயோ ஆமாவா?
2: இதயம் ஒரு கோவில் உதயம் ஒரு பாடல். இந்த பாடல் வந்து எல்லா இடத்துலயும் நான் வந்து பாடுவேன். நான் இதுக்கு வந்து தாள அடிக்க முடியாது. தாள அடிக்கிற மாதிரி உள்ள பாடலாம் பாடுறது, அதுக்கு வந்து அவங்க தாள அடிப்பாங்க.
1: பாடுனீங்களா? நான் அடிப்பேன்ல ஏதாவது ஒரு பாட்டு.
2: அந்த இந்த பாட்டுலாம் பாடுவேன். அந்த
1: எந்த பாட்டுக்கு தாள அடிக்கலான் இருக்கேன், அந்த பாட்டை பாடுங்க. நான் தாள அடிக்கிறேன்.
2: தாள கிடி பட்டான கொடி மொட்டான கிளியே மொட்டான தோலை அச்சாதான் தரும் சும்மாடி கிரியே.

0: சின்ன வயசு நினைவுகளை பற்றி நம்ம நேர்கள் தொடர்ந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. மெலினா வந்திருக்காங்க, சொல்லுங்க.
1: சிலி, நீங்க இதை சொன்னோடனே எனக்கு டிரைவ் பண்ணிட்டு ரொம்ப சிறப்பு வந்துருச்சு. ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப அப்படிதான், என்ன பாட்டு படிக்க சொல்லும், பட் நான் அவ்வளவு திறமெல்லாம் இல்ல. எதுக்கு எடுத்தாலும் டீச்சர் ஓகே மெலினி நீ பாட்டு படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்தது இருக்கு. நார்மலி வந்து பாட்டு படிக்க சொல்லுவாங்க, என்ன பாட்டு பொன்னிலாவே அதெல்லாம் படிக்க சொல்லுவாங்க, எப்பொழுதுமே படிக்க சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸும் படிக்க சொல்லுவாங்க. ஒரு வாட்டி வந்து ஏதோ ஒரு சம்திங் என்னமோ நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப ஓகே தேவேந்திரன் அண்ட் மெலினி நீங்க ரெண்டு பேரும் பாட்டு படிங்கன்னு சொன்னாங்க. அப்ப வந்து 9 இயர்ஸ், 9 வயசு. அப்ப பாட்டு படிக்கிறப்ப அவர் வந்து அந்த தில்லானா தில்லானா பாட்டு படிச்சாங்க. அந்த பாட்டுல வந்து அந்த பாட்டுல ஒரு கட்டத்துல வந்து சிவப்பானாங்கள் இங்கே சில கோடி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பான என்னை கண்டு கண் வைத்தது என்னன்னு அவன் படிச்சுட்டோன்ன பாட்டு படிக்கல. நான் சிரிச்சிட்டேன் வேகமா, ஏன்னா கிளாஸ்லயே சிரிச்சிருச்சு, ஏன்னா அவன் கருப்பா இருப்பான், கிளாஸ்லயே சிரிச்சிருச்சு. அந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு மறக்க முடியாது சின்ன வயசுல. அப்புறம் மிளங்கா ஸ்கூல் போய் வந்து சந்தா சந்தா இந்த பாட்டு எல்லாம் கேட்டாலே என் ஃப்ரெண்ட் அடிச்சு சொல்லுவாங்க, ஏ இந்த பாட்டு ரேடியோல ஓடுது, உன் ஞாபகம் வந்துச்சு, நீ தானே எப்பொழுதும் பாட்டு படிச்சுக்கிட்டே கேட்டோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. என்னோட மெமரிஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு.
0: மெலினா அப்படி சொல்லிருந்தாங்க, நீங்க கூட அப்படி இருக்கலாம், வகுப்பறையிலயா இருக்கலாம், அல்லது குடும்ப நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும், ஏதாவது திருமணமா இருக்கட்டும், நல்ல நாள் பெருநாள் எல்லாம் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா வா பாடுமா அப்படின்ற மாதிரி ஐயா பாடியா அப்படின்னு சொன்ன சில கதைகள், அதை தாண்டி சில பேருக்கு சில திறமைகள் இருக்கும், திறமையை காட்டியிருப்பீங்க, அந்த கதைகளை எங்களோட அழைத்து பகிர்ந்துக்கோங்க.

0: தீராவசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க நினைவுகள் பற்றி அதிகம் பேசிக்கிட்டு இருக்கோம். சின்ன வயசுல நடந்த சில சுவாரஸ்ய கதைகள் நம்மளை சுத்தி இல்ல நீங்களா கூட இருக்கலாம். ரொம்ப திறமை படைத்தவங்க, அவங்ககிட்ட பல திறமை இருக்கும். அதனால ஏதாவது ஒரு அதிகமான நட்பு வட்டம் சேர்ந்தாலோ இல்ல குடும்ப நிகழ்ச்சிகளோ வந்து கண்டிப்பா திறமையை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. தாமரை எப்படி நீங்களா?
1: இல்ல, எங்க அண்ணன் நல்ல டான்ஸ் ஆடுவாரு. அப்போ வந்து பாஷாவோட படத்துல அந்த ஒரு சில கிளிப்ஸ் இருக்கும்ல, யாரு மார்க் ஆண்டனி சொல்லுவாரு, அந்த கிளிப்ஸ் எல்லாம் எங்க அண்ணன் வந்து நாங்க எல்லாரும் சுத்தி உட்காந்து நடிக்க சொல்லி உட்காந்து பாப்போம். அவர் அதே மாதிரி அந்த சட்டை மேல இன்னொரு கோட் போட்டு அந்த யாரு போன் வரும் நாங்க எடுத்துட்டு வந்து கொடுப்போம் சொல்ல, அந்த அளவுக்கு அண்ணன் வந்து பிரபலம்.
0: அதாவது நடனம் மட்டும் இல்ல, அண்ணன் நடிக்கிறதுலயும் குடும்ப நிகழ்ச்சி இருந்தாலும் அண்ணனோட படைப்பு இல்லாம இருக்காது. அப்படியா?
1: அது அப்போ இப்ப ஆடவும்
0: மாட்டாரு ஆடுறது இல்ல அண்ணன்.
1: இல்ல, எங்க அண்ணன் ஆடி நான் பாத்து ரொம்ப வருஷம்
0: ஆச்சு. ரொம்ப ஆட வச்சு அவரே வெறுக்க வச்சிட்டீங்களா என்ன?
1: இருக்கலாம்.
2: என்ன பேசப்பற?
3: ஐயா, என் பேர் மாணிக்கம்.

நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: உங்கள் கனவின் வெற்றி படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS Malaysia International College சர்டிபிகேட், ஃபவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS Malaysia International College உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 01971732688.
2: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: சின்ன வயசு நினைவுகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோங்க. வீட்டுல ரொம்ப பிரபலமானவங்க, குறிப்பா அந்த குடும்ப நிகழ்ச்சி அல்லது பள்ளிகள்ல கூட ஏதாவது திறமையை காட்ட சொல்லி அடிக்கடி கேட்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். வாணி சொல்லுங்க.
1: எங்க அண்ணனை பத்தி.
0: ஓ, நீங்களும் அண்ணன் தானா? சொல்லுங்க.
1: எங்க அண்ணன் வந்து மிந்தி 10-11 வயசு இருக்கும். அப்ப அந்த அபூர்வ சகோதரன் கமல், கட்ட கமல் படம் ஒண்ணு வந்துச்சுல்ல,
0: ஆமா,
1: அந்த மாதிரி அவர் வந்து ரூம்ல புந்து ரொம்ப நேரம் ஆச்சு, வெளியே வரல. ஒன்னு சொந்தக்கார அண்ணனும் இருந்தாங்க கூட.
0: சரி,
1: ரொம்ப நேரம் கழிச்சு அப்பா அதனால கவுத்தனா அவர் அந்த கால ரெண்டையும் மாடுக்கி கயிறு கட்டி அப்பாவோட பெரிய சப்பாத்தி மாதிரி போட்டு அதை உள்ளுக்கு நடிச்சு காட்டிக்கிட்டு இருந்தாரு. அவரு
0: யாரு? அப்பா கிட்ட?
1: எங்க கிட்ட? நான் அப்பா வந்து கதவை திறந்து தட்டு தொர அப்படின்னே அவர் பயந்து திறந்து பார்த்தா அவர் வந்து அந்த காலை மடக்கி அந்த கமல் மாதிரி சப்பாத்தி போட்டு நின்றுகிட்டு இருக்காரு.
0: அதாவது உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு போய் கடைசி அவருக்கு இப்படி ஆயிருச்சு பாருங்க.
1: அப்பா அப்படியே அதிர்ச்சியா பார்த்தாங்க, என்ன இவன் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 10-11 வயசு தான் இருக்கும் அண்ணனுக்கு. அவருக்கு ரொம்ப ஏதாவது இந்த ரஜினி படம் தளபதி வந்தப்ப கூட ஷேப் பண்ணிப்பாரு. ஷேப் பண்ணிட்டு முடிய வந்து வேற மாதிரி தலைச்சிடுவாரு. அப்ப அப்பா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் ஏன் தலை வந்து வேற மாதிரி சீவிருக்கான் அப்படின்னு.
0: அதாவது அண்ணனுக்கு வந்து வேஷம் போடுறதும் அதை அப்பா கண்டுபிடிக்கிறதும் இதே ஒரு வேலையா இருந்திருக்கு குடும்பத்துல.
1: மறக்க முடியல. இப்ப நீங்க சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பாரு, ரொம்ப அடிக்க மாட்டாரு, ஏச மாட்டாரு, அவ்வளவு பாசமா இருப்பாரு.

நினைவுகள் அதிகம் பேசும் தீரா இசையில் நாமும் கேட்டுட்டு இருக்கும். நீங்களும் இணைந்து கொண்டிருக்கீங்க. அழைத்து பேசி நேர்களுக்கு நன்றி. சின்ன வயசுல இந்த திறமை அப்படின்னும் போது பலருக்கும் பலவிதமான திறமைகள் இருக்கலாம். அது கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும் போது, அது நட்பு கூட்டமா இருக்கட்டும் அல்லது உறவுகளா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்போது சரி கொஞ்சம் பாடுங்களேன், ஒரு கவிதை சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சின்ன வயசு நினைவுகளை நேர்கள் தொடர்ந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. வாழ்க்கை அப்படின்றது சில தருணங்கள் தான் நமக்கு சில வழிகளை காட்டும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன திறமை பிள்ளைங்களுக்கு இருக்கு அப்படின்றத அதை ஆதரிக்க வண்ணமாக அவங்களை மேம்படுத்த வைங்க, அவங்களுக்கான வாய்ப்பை வழங்குங்க, அவங்களுக்கும் பிடிக்கும். சரி, அடுத்து உங்களுக்காக எஸ் என் சுரேந்தர், பிரபாகர், சுஜாதா தேவி பாடிய பாடல் வருது, கேட்கலாம். இது தீரா.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
2: நேர அறிவிப்பு.
3: நேர்களை கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:08. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:08.
4: வெளியே போறோம், வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்றியமையாத பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தவும் அதிக விலைக்கு விற்பதை தடுக்கவும் நாடு முழுவதும் செயலாக்க நடவடிக்கைகளை மேலும் திறம்பட மேற்கொள்வதில் அரசாங்க நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். இன்று அவரது தலைமையில் நடைபெற்ற தேசிய வாழ்க்கை செலவின நடவடிக்கை மன்றத்தின் இவ்வாண்டுக்கான 2வது கூட்டத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மலேசியா இன்று முதல் கட்டமாக 1476 மியன்மார் மக்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கையை மேற்கொண்டது. அவர்கள் மியன்மார் கடற்படை கப்பல் உள்ளிட்ட 3 கப்பல்கள் மூலம் சொந்த நாட்டிற்கு அனுப்பப்பட்டதாக உள்துறை அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் டத்தோ மக்சான் மயூடின் தெரிவித்தார். இது 14 தடுப்பு முகாம்களில் இருந்தவர்களை உள்ளடக்கியது. மாலை 4:30 வரை நாடு முழுவதும் 36 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியது. ஸ்லாங்கூர் ஜோஹானசத்தியா பகுதியில் IPU அதிகபட்சமாக 176 உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஷாலாம் 170, கில்லான் 164, பந்திங் 163, புத்தாலிங்ஜயாவிலும் கோலஸ்லாங்கூரிலும் முறையே 160 என பதிவாகின. யுக்ரைன் தற்காப்பு அமைச்சர் எவ்கனி மாரா ஜெர்மனிக்கான பயணத்தை ரத்து செய்துள்ளார். யுக்ரைன் தலைநகர் கியேவ் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதை தொடர்ந்து அவர் அம்முடிவை எடுத்துள்ளதாக அமைச்சு கூறியது. நாட்டுக்கான இராணுவ உதவிகளை கோரும் நோக்கில் மாரா ஜெர்மனி சக போரிஸ் பிட்ரோஸை சந்திக்க திட்டமிடப்பட்டிருந்தது. எஸ்தோனியாவில் உள்ள தற்காப்பு நிறுவனத்தை ரஷ்யா தாக்கியதாக வெளியுறவு அமைச்சர் மார்கோ சக்னா கூறினார். மில்ரம் ரோபோட்டிக்ஸ் மீதான அந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த அவர் இதற்காக கிரெம்ளின் தக்க நடவடிக்கை எதிர்கொள்ளும் என்றும் சூளுரைத்தார். இவ்வளை ரஷ்யா இதனை மறுத்துள்ளது. எஸ்தோனியா ரஷ்யா மீது வெறுமனே பழி சுமத்துவதாக கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். விளையாட்டு. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. நாட்டின் உள்ளரங்கு சைக்கிளோட் அணி மகளிர் குழு பிரிவு பந்தயத்தில் மலேசியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் பெற்று தந்துள்ளது. நூருல் இசா இசாத்தி முகமது அசரி, அனீஸ் அமீரா ரொசிடி, நூர் அலிசா ஃபரீட் அடங்கிய அணி 48.566 வினாடிகளில் பந்தயத்தை நிறைவு செய்தது. தங்கமும் வெண்கலமும் முறையே சீனாவுக்கும் தைவானுக்கும் சொந்தமானது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இரவு பொழுதிலும் உங்களை நாங்கள் தொடர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் அழைக்கலாங்க. பாட்டு கடையும் திறந்தாச்சு. மோகன் உங்களுக்காக கடைக்காரர் காத்துட்டு இருக்க. அழைத்து என்ன பாடல் வேணுமோ வாங்கிட்டு போங்க. சுடைய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 வாங்கிட்டு போவாதீங்க, வாங்கிட்டு இருங்க. சரி, பேசலாம்.

0: தீராசையில் இணைந்திருப்பதற்கு நன்றி. நேர சந்திக்கலாம்.
1: என் பெயர் ஜெயக்குமார், திருபாரிலிருந்து அழைக்கிறேன் சார்.
0: அப்படியா, சரி, என்ன பாடல் வாங்க போறீங்க?
1: இன்னைக்கு தளபதி படத்துல இருந்து ராக்கம்மா கையை தட்டு, என்ன வேலை முடிஞ்சு போறோம்.
0: எவ்வளவு நேரம் பயணம் இப்ப வேலைக்கும் வீட்டுக்கும் எவ்வளவு நேரம்?
1: ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு ஜேம் இல்லாம ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வந்துடலாம் சார்.
0: அப்படியா,
1: ஒரு 30-45 நிமிஷம் பிடிக்கும்.
0: அப்ப இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க வீட்டுக்கு போறதுக்கு?
1: கொஞ்சம் பாதி தூரம் போயிட்டேன் சார்.
0: பாதி தூரம், சரி பரவாயில்ல. நீங்க மீதி தூரம் போறதுக்குள்ள இந்த பாடல வந்து ஒளிபரப்புறோம், கேட்டுருவோம்.
1: ஓகே சார்.

0: அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: ஹலோ வணக்கம், கீர்த்தனா பேசுறேன்.
0: கீர்த்தனா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: தென்றல் வந்து தீண்டும் போது பாட்டு வேணும். நான் ஒரு பாட்டு கடை ஆரம்பிச்சதுல இருந்து கால் பண்ண ட்ரை பண்றேன், எனக்கு கிடைக்கல. இன்னைக்குதான் லைன் கிடைச்சிருக்கு.
0: என்னங்க சொல்றீங்க, பாட்டு கடை ஆரம்பிச்சு பல மாசம் ஆச்சே?
1: ஆமா, பல மாசமா கால் பண்றேன், லைன் கிடைக்கவே இல்ல எனக்கு.
0: இன்னைக்குதான் கிடைச்சதா?
1: இன்னைக்குதான் கிடைச்சது.
0: இத்தனை மாசம் உழைப்புக்கு இன்னைக்குதான் பலன் கிடைச்சிருக்கு. நீங்க எங்க உள்ள நேர்? நீங்க
1: நான் வந்து இப்போ
0: எப்படி பாடல கேட்டுருவோமா?
1: கேட்டுடலாம்.

0: இரவு பொழுதில் உங்களை தொடர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: நான் சுப்ரமேஸ்வரன் ஜோபர்ல இருந்து. வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், இந்த பாட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சு.
0: ஆமா ஆமா, வீட்டுக்கு வாசப்படி வேணும்ல.
1: கண்டிப்பா.
0: சரி, இப்ப நீங்க எப்படி, வீட்டுல இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா?
1: வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், வாசப்படியை பாக்கல.
0: சரி, இப்ப வீட்டுக்கு போனா யார் காத்திருப்பா உங்களுக்கு வாசப்படியில?
1: என் அன்பு மனைவி வனிதாவும் மகளும்.
0: இப்ப வரத்துக்கு முடியும் கேப்பாங்களா, எத்தனை மணிக்கு எல்லாம் வந்துருவீங்களா கேப்பாங்களா?
1: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா கால் பண்ணி கேப்பாங்களா எங்க இருக்கீங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இப்பதான் அடிச்சாங்க ஒரு 5 வருஷம் முன்னுக்கு.
0: நீங்க கேட்ட அந்த பாடல் வருது கேப்பா. எங்க உள்ளவர் நீங்க?
1: நம்ம ஜோபாரு, ஸ்கூல ஜோபாரு.
0: ஓ அப்படியா, சரிங்க பாடல் கேட்டுலாம்.
1: நன்றி நண்பா, நன்றி நண்பா.

0: பாட்டு கடையில அடுத்த நேரம் சந்திக்கலாம். தேவன் எங்க இருந்து பேசுறீங்க? ஜோஹர் நேரம் தான் அதிகமா அழைக்கிறாங்க. ஒருத்தர் ஸ்கூடாய், நீங்க எங்க?
1: நான் வந்து குளுவாங்.
0: ஓ அப்படியா, சரி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடல் வந்து சார், கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிளி. பாடல் வந்து உன்னை நான் பார்க்கையில், உன்னை நான் பார்க்கையில் ஊமையாய் போகிறேன். ஆஷ்டோபிஷிலி பாடின பாடல் நினைக்கிறேன். ரொம்ப குறைவா வானொலியில வர்ற ஒரு பாடல்.

0: என்ன பாடல் வேணும்?
1: இந்த

0: மகன் சமைக்கிறாரா?
1: ஆமா, அவர் வந்து இன்னைக்கு வந்து கதம்பு சோறு சமைச்சிட்டு இருக்காரு, சாம்பார் சமைச்சிட்டு இருக்காரு.
0: என்ன வயசு அவருக்கு?
1: 19 வயசு.
0: இதுதான் சமைக்க போறாரா இல்ல ஏற்கனவே சமைக்கிற ஆள் தானா?
1: அவரு வந்து ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். ரெண்டு வாட்டி இப்ப வந்து மனைவி கைட் பண்ணி அவரு சமைக்க ஆரம்பிச்சுட்டாரு.
0: பரவாயில்லையே.
1: அவர் பேர் முகேஷ் ரூபன், மனைவி பேர் சுபத்ரா. உங்களோட மின்னல் எஃப்எம் ரொம்ப ரொம்ப ரசிகை அவங்க.
0: அப்படியா? ரொம்ப நன்றி. மகிழ்ச்சியா சாப்பிடுங்க. நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்கலாம்.
1: நன்றி நன்றி மோகன்.

0: உங்க முழு பேரு ரஜினி தானா?
1: ரஜினிகாந்த்.
0: உங்க முழு பேரு ரஜினிகாந்தா?
1: சத்தியமா.
0: ரஜினிகாந்த் பாடல் கேக்கலாம்.

0: ரஜினியா?
1: ஆமா
0: சொல்லுங்க ரஜினி, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கேப்டன் மார்வல்ல இருந்து எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று
0: ஏதோ என்னிடம் உண்டு. அப்படியா?
1: ஆமா.

0: டாக்டர் விஜயா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஹார்ட் டே, அதனால இதயம் ஒரு கோயில் போடுறீங்களா?
0: ஆமா, மருத்துவர் எந்த அளவுக்கு நம்ம இதயத்தை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும், நம்ம
1: ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அந்த உங்களோட பாட்டு எல்லாம் கேட்டாலே எனக்கு என்னோட இதயம் வந்து தானா இதமாயிருக்கு. நம்மளோட இதயத்தை பாதுகாக்கிறதுல ஒரு 30-40% நம்மளோட மின்னல் எஃப்எம் தான்.
0: அது டாக்டரே சொல்லும் போது அப்படியே மனசு குளுகுளுன்னு இருக்குங்க எங்களுக்கு.
1: ஆமா சார், காடியை விட்டு வெளியாக முடியல சார், எப்ப பார்த்தாலும் உங்க பாட்டு கேக்குறதுனால.
0: ரொம்ப நன்றி மருத்துவரே. எங்க வேலை முடிஞ்சிருச்சா உங்களுக்கு?
1: வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்த வேலைய தொடரணும்னா வெளியாக முடியல கார்ல இருந்து.
0: அப்படியா?
1: கட்டி போட்டுருச்சு.
0: ஆமா, அதான் மனசு வேற பாத்துக்கிறோம்ல, அதான் அப்படிதான் இருக்கும்.

அடுத்தரும் பாடலோடு இன்றைய நம்ம தீராயசை நிகழ்ச்சிக்கும் நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கு பாட்டு கடையில அழைத்து பேசிய நேர்களுக்கு நன்றி. பாட்டுக்கடை மீண்டும் நாளைக்கு 7 மணிக்கு மேல திறக்கும். நீங்க தொடர்ந்து அழைக்கலாம், பேசலாம், பாடலை வாங்கலாம். சரி, அடுத்து உங்களுக்காக காற்றின் மொழி இரவு 8 மணி தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரையிலும் பிரவீன் உங்களோட பேச ரொம்ப அவலா காத்துட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் நாங்கள் உங்களோட வந்துகிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு நன்றி. இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நான் உங்கள் மோகன். மீண்டும் சந்திக்கலாம்.

மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். மியான்மர் அகதிகளை திரும்ப தாயகம் அனுப்பும் செயல்முறை அந்நாட்டு அதிகாரிகளுடனான பேச்சு மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அவர்களின் பாதுகாப்பு, நல்வாழ்வு, அடிப்படை உரிமைகள் உறுதி செய்யப்படுவதை இஃது உறுதி செய்யும் என்று பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் கூறினார். மியான்மர் அகதிகள் விவகாரம் பல ஆண்டுகளாக நீடிப்பதை தொடர்ந்து அரசதந்திர முறையிலான தீர்வு தேவைப்படுகிறது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் பதவி விலகுவது தொடர்பான கடிதத்தை நேற்று பெற்றதாகவும் இதுகுறித்து அவருடன் கலந்தாலோசிக்க உள்ளதாகவும் டத்தோசிரி அன்வார் தெரிவித்தார். மேலும் போக்குவரத்து அமைச்சரின் பதவி விலகல் விவகாரத்துக்கு ஊடகங்கள் அதிக முக்கியத்துவம் அளிப்பது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். வெள்ளிக்கிழமை கொலபிலாவில் 14 வயது மாணவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு உதவ மேலும் ஒரு மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளான். உயிரிழந்த மாணவன் பயின்ற அதே பள்ளியைச் சேர்ந்த அந்த மாணவனை அக்டோபர் 3 வரை தடுப்பு காவலில் வைக்க அனுமதி பெறப்பட்டதாக நெகிரிசெம்பிலான காவற்படை தலைவர் டத்தோ அல்சாஃப்னி அஹ்மத் தெரிவித்தார். மேற்கு மியான்மரில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50 உயர்ந்துள்ளது. மேலும் 58 காயமடைந்ததாக தெரிவித்த உதவி பணியாளரான வாய் ஹுன் ஆங் இறந்தவர்களின் உண்மையான எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கக்கூடும் என்று எச்சரித்தார். ராக்கேன் யக்தாவ் நகரில் ஆற்றங்கரையில் அமைந்திருந்த வர்த்தக பகுதியை இராணுவம் குண்டு வீசி தாக்கியதாக கூறப்படுகிறது. பொறுப்பான செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை உறுதி செய்யும் வகையில் சவுதி அரேபியா பல்வேறு விதிமுறைகள், கொள்கைகள், நெறிமுறைகள் மூலம் தனது கட்டமைப்பை வலுப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் AI துறையில் புத்தாக்கங்களை ஊக்குவிப்பதுடன் மக்களின் உரிமைகளை பாதுகாத்து அதனுடன் தொடர்புடைய இடர்களை குறைப்பதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 லீ டுவர்டி லங்காவி. மலேசியா ப்ரோ சைக்கிளிங் வீரர் முகமது இசாத் ஹில்மி அப்துல் ஹலீல் உலகத்தரம் வாய்ந்த முன்னணி வீரர்களுக்கு நடுவே 3 5 இடத்தை பிடித்தார். சுங்காய்புத்தானியிலிருந்து கோலகங்சார் வரையிலான 189.7 தூரத்தை அவர் 4:31:59 நிறைவு செய்தார். இதன் மூலம் இசாத் ஹில்மி சிறந்த ஆசிய மலேசிய வீரர் என்ற பெருமையும் பெற்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த செவ்வாய்க்கிழமை காற்றின் மொழியில எப்போதும் உங்களை பார்த்து பேசுறதே ஒரு தனி மகிழ்ச்சி தான். பார்த்து பேசுறதா? ஆமா, டிக்டாக் நேரலையில் 10:00 மேல உங்களை பார்ப்போம். அண்டர்ரேட்டட் அங்கம் இடம்பெறும். அதோட ஒளிபரப்புல நிறைய பேசுவோம். மலரும் நினைவுகள், 11:00 மேல் ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்கள் வேற இருக்கு இல்லையா? அதனால உரையாடல்களும் எப்போதும் ரொம்ப மகிழ்ச்சியா போகும் இன்றைய ஒரு நாள்ல. அதோட சேர்த்து உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையும் நிறைய நிறைந்துள்ளது இன்றைய நள்ளிரவு 12 காற்றின் மொழியில். உங்களோடு நான் பிரவீன்குமார் பேச வந்துட்டேன். முதல் பாடலை தெலுங்கு திரை இசை தொகுப்பில் அனுராக் குல்கர்னி மற்றும் ரம்யா பிஹாரா கொண்டு வராங்க. இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:17. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:17.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

விவேக் சாகர் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, இப்ப ரொம்ப சமீபத்துல ஒரு பேரங்காடிக்கு போயிருந்தேன். அங்க வந்து ஒரு பரிசு பொருட்கள் வாங்கும் கடை, அந்த கடைக்குள்ள போனப்ப நிறைய புத்தகங்கள், புதிதாக எல்லா புத்தகங்கள்லயும் 2027 அப்படின்னு எழுதியிருந்தது. சரி, என்னதான் இந்த புத்தகங்கள், இது என்ன டைரியா அப்படின்னு திறந்து பார்த்தபோதுதான் தெரிந்தது, அந்த புத்தகங்களை எல்லாம் ஆங்கிலத்துல கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்ல இதை நன்றியுணர்வு குறிப்பேடு அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் அந்த புத்தகங்களை வாங்கிட்டு போய் வருடத்தில் உள்ள இந்த 365 நாட்களும் அந்தந்த நாட்களில் எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் எழுதணுமா. இந்த பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்கோங்க. ஆக நான் விசாரிச்சேன், இந்த மாதிரி ஒரு நன்றியுணர்வு குறிப்பேடு எழுதும் ஒரு நண்பரிடம் விசாரித்த போது ஏன் இது செய்யறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, இது வந்து மற்ற விஷயங்கள், அதாவது நம்ம வாழ்க்கையில நிறைய சோகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், அதுல மட்டுமே கவனம் செலுத்தாம இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களில் கவனம் செலுத்த, எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப நல்லதா நடக்குது சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து நமக்கு ஞாபகப்படுத்தும் வகையில் இந்த நன்றியுணர்வு குறிப்பேடு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நல்ல ஒரு இது கொடுக்குமா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா நல்ல ஒரு உணர்வை கொடுக்குமா, தினம் தினம் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை எழுதி வைப்பதில். அதனால அடுத்த வருடத்திலிருந்து நானும் வந்து இந்த பழக்கத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். நீங்களும் பாருங்க, நல்ல நல்ல ஒரு விஷயமா இருந்தா நீங்களும் இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி குறிப்பெடுக்கலாம். புத்தகங்களை வாங்கி தான் குறிப்பெழுதணும் அப்படின்னு இல்லை, ஏதாவது நம்ம கூட நம்ம கிட்ட இருக்கிற இந்த புத்தகங்கள் இருக்கு இல்லையா, இந்த நோட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல கூட நீங்க எல்லா நாட்களும் இதை எழுதலாங்க, எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்றோம் அப்படின்னு சொல்றத. சரி, தெலுங்கு திரை இசை தொகுப்பில் அடுத்த பாடல் ஸ்வேதா மோகன் மற்றும் அஞ்சனா சௌமியா கொண்டு வராங்க இதோ.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எல்லாம் அவங்களுக்கு என்னோட முடிய ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
2: எங்களுக்கு தூரத்திலிருந்து அவங்கள பார்த்த எங்களுக்கே அவங்களுடைய மறைவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுத்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த செய்தி?
1: எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க நான் வந்து ஒரு லக்கியான கேர்ள். அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க லைக் படிச்சுட்டே இருக்கணும், அப்பா அம்மா ரெஸ்பெக்ட் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டே இருப்பாங்க.
3: I was very very grateful that I was born a girl and being a doctor, good health is something which that should have. I thought this is my time.
0: போகிறேன் நான் போகிறேன். காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

பிரேமம் திரைக்காக விஜய் யேசுதாஸ் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, புதிதா பார்த்தோம்னா ஒரு தெலுமில் மொழியில ஒரு திரைப்படம் வரவிருப்பதா நமக்கு இந்த சமூக ஊடகங்கள்ல ஒரு காணொலி வெளியாயிருக்கு. தெலுமில்லா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது தெலுங்கும் தமிழும் கலந்த ஒரு மொழியில் வரும் திரைப்படம். அந்த படக்குழுவே அப்படிதான் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல யார் நடிக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, தெலுங்கில் மிகவும் பிரபலமான ஒரு நகைச்சுவை நடிகரான சத்யா மற்றும் தமிழ் நகைச்சுவை நடிகரான யோகி பாபு இவங்க இருவரும் சேர்ந்து இந்த ஒரு திரைப்படத்தில் நடிக்க போறாங்க. அதன் தலைப்பு வந்து கோல்டன் பாக்கியம் அப்படின்னு அவங்க வைத்திருக்காங்க. இந்த திரைப்படம் சம்பந்தப்பட்ட ஒரு அறிமுக காணொலி இன்னைக்கு வந்து ஒரு விளம்பர காணொலியா வந்து அவங்க வெளியிட்டிருந்தாங்க. இதுல பார்த்து

தமிழ் மக்கள் சாப்பிடும் உணவுகளை பற்றியும் இருவரும் வந்து மாறி மாறி பேசிக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, நடிகர் யோகி பாபு தெலுங்குல பேசுறாரு, நடிகர் சத்யா வந்து தமிழ்ல பேசுறாரு. இந்த திரைப்படத்தோட அந்த விளம்பர காணொலியை பார்க்கும் போதே கண்டிப்பா நகைச்சுவையோடு கலந்த ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படமா இந்த திரைப்படம் உருவாகி வருவதை நம்ம பார்க்க முடிகின்றது. கண்டிப்பா கூடிய விரைவில் திரையரங்குகளில் வெளியாகும், அந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த பாடல் தெலுங்கு திரைச்சை தொகுப்பில் சுசித்ரா மற்றும் தமன் வராங்க. இதோ

0: ராணி உங்களுக்காக
1: உயர்கல்வி மாணவருக்கான சிஸ்வா சிறப்பு நிதியுதவி. இந்த சிறப்பு நிதியுதவிக்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. B40 குடும்பங்களைச் சேர்ந்த தகுதியான இந்திய மாணவருக்கு கல்விச் செலவை சமாளிக்க ஒருமுறை நிதியுதவியாக 1000 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. டிப்ளமா இளங்கலை பட்டப்படிப்பு மாணவரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்துக்கான இறுதி நாள் அக்டோபர் 31. மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
0: உங்களுக்காக

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட் நான் சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பார்த்தா
0: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

சாகர் கொண்டு வந்த அந்த ஒரு பாடலை கேட்டோம். தெலுங்கு திரைசை தொகுப்பில் சரி, விடுமுறை ஓய்வு நாள்னு ஏதாவது வந்துட்டா எந்த திட்டமும் இல்லைங்க, வீட்டிலே இருப்பதுதான் திட்டம், என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பவரா நீங்கள், உங்களுக்காக ஒரு ஆலோசனைங்க. நான் பார்த்தேன் இன்னைக்கு சமூக ஊடகத்தில் வேர்ல்ட் பேக்கப் டே அப்படின்ற ஒரு நாள் இருக்கும். அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த இலக்கவியல் சம்பந்தப்பட்ட கோப்புகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, புகைப்படங்கள், காணொளிகள், அதையெல்லாம் வந்து நம்ம சேமித்து வைப்பது. ஏன்னு பார்த்தோம்னா, நம்முடைய இந்த பழைய விவேக கைபேசிகள், பழைய மடிக்கணினிகள்னு நிறைய இருக்கும், அதில் இருக்கிற அந்த கோப்புகள்லாம் நம்ம சேமித்து வைக்காம அதுலேயே இருப்போம். ஏதாவது ஒரு நாள் இந்த ரொம்ப பழைய விவேக கைபேசிலாம் வந்து பழுதாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேமித்து வைத்திருந்த நினைவுகள் எல்லாமே காணாமல் போயிடும். அதனால ஏதாவது ஒரு ஓய்வு நாளில் என்ன செய்யறது அப்படின்னு தெரியலன்னா, இந்த மாதிரி கோப்புகளை நீங்கள் சேமித்து பத்திரப்படுத்தி வைக்கலாம். நேர்கள் எல்லாம் அழைச்சிருந்தாங்க நம்ம அறிவிப்பாறை தொலைபேசிக்கு, அழைச்சி வெளியே ஒரே மழையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்து அறிவிப்பு அறையை விட்டு இன்னும் வெளியே போகவே இல்லை, அதனால எனக்கு தெரியல. சரி, மழையா இருக்கான், எல்லாம் பாதுகாப்பாக அவங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அதோடு மழையா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால அடுத்த பாடல் எஸ்பி சரண் மற்றும் சுமங்கலி கொண்டு வராங்க. மழை நேரத்திற்கு ஏதுவான ஒரு பாடல்னே சொல்லலாம் அந்த பாடலை.

மியான்மர் அகதிகளை தாயகம் அனுப்புவதில் அரசதந்திர முறையிலான தீர்வு அவசியம். பதவி விலகல் விவகாரம் ஆண்டனி லோக்குடன் பிரதமர் கலந்தாலோசிக்க உள்ளார். முடிவெடுக்கும் பொறுப்புகளில் அதிகமான பெண்களுக்கு வாய்ப்பளிக்கும்படி ஆசியான் நாடுகளுக்கு வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். மியான்மர் அகதிகளை திரும்ப தாயகம் அனுப்பும் செயல்முறை அந்நாட்டு அதிகாரிகளுடனான பேச்சு மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அவர்களின் பாதுகாப்பு, நல்வாழ்வு, அடிப்படை உரிமைகள் உறுதி செய்யப்படுவதே இஃது உறுதி செய்யும் என்று பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மியான்மர் அகதிகள் விவகாரம் பல ஆண்டுகளாக நீடிப்பதை தொடர்ந்து அரசதந்திர முறையிலான தீர்வு தேவைப்படுகிறதே அன்றி நீண்டகால தீர்வை எட்டுவதில் அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளில் குறை காண்பது வேலைக்கு ஆகாது என்று பிரதமர் வலியுறுத்தினார். மேலும் நீண்டகால தீர்வையின்றி அதிகரித்து வரும் அகதிகளின் எண்ணிக்கையை தொடர்ந்து ஏற்பதற்கு குவாலலம்பூரால் இயலாது என்று டதோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இதனிடையே போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் பதவி விலகுவது தொடர்பான கடிதத்தை நேற்று பெற்றதாகவும் இதுகுறித்து அவருடன் கலந்தாலோசிக்க உள்ளதாகவும் டதோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். அமைச்சராக லோக்கின் செயல்பாட்டில் எந்த சிக்கல் இல்லை என்றும் அவரது செயல்திறன் மிகவும் சிறப்பாக இருப்பதாகவும் பிரதமர் வலியுறுத்தினார். மேலும் போக்குவரத்து அமைச்சின் பதவி விலகல் விவகாரத்துக்கு ஊடகங்கள் அதிக முக்கியத்துவம் அளிப்பது குறித்தும் கேள்வி எழுப்பிய டதோஸ்ரீ அன்வார் ஊழல் முறைகேடு தொடர்பான விவகாரங்களுக்கும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றார். புதிய பொருளாதார வளர்ச்சிக்கான ஊக்கியாக ஆரஞ்சு பொருளாதாரத்தின் ஆற்றலை வலுப்படுத்துவதில் 2024 நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 130.7 பில்லியன் ரிங்கேட் அல்லது 6.8 விழுக்காடு பங்களிப்பை வழங்கிய படைப்பாற்றல் துறை தொடர்ந்து அரசாங்கத்தின் கவனத்தை பெற்று வருகிறது. ஆரஞ்சு பொருளாதாரம் தற்போது முதன்மை கவனத்தை பெற்றுள்ளது. இது வெறும் துணை துறையாக மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சியில் புதிய மூலமாக உள்ளது என்று பொருளாதார அமைச்சர் அக்மால் நசுருல்லா முகமது நசீர் தெரிவித்தார். தற்போது அறிவுசார் சொத்துரிமை, முதலீடு, ஏற்றுமதி ஆகியவற்றை அதிகரிப்பதிலும் படைப்பாற்றல் துறையில் அதிக வருமானம் ஈட்டித்தரும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்தப்படுகிறது. தேசிய மக்கள் தொகை குடும்ப மேம்பாட்டு வாரியம் LPPKN அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனம் மர்க் மலேசியாவுடன் இணைந்து கருவுறுதல் குறைபாடு தொடர்பான சிக்கல்களை கையாள்வதற்கு தேவையான அறிவும் திறனையும் வழங்கும் முழுமையான தொகுதியை அறிமுகம் செய்துள்ளது. அது மருத்துவ சிகிச்சை மட்டுமல்லாது ஆலோசனை திறன்கள் குறித்த தகவலையும் சுகாதார சேவையில் ஈடுபடுவோருக்கு வழங்குவதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டதோஸ்ரீ நேன்சி சுக்ரி கூறினார். வெள்ளிக்கிழமை கொலபிலாவில் 14 வயது மாணவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு உதவ மேலும் ஒரு மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளான். உயிரிழந்த மாணவன் பயின்ற அதே பள்ளியைச் சேர்ந்த அந்த மாணவனை 3rd வரை தடுப்பு காவலில் வைக்க அனுமதி பெறப்பட்டதாக நகரசெம்பிலான் காவற்படை தலைவர் டத்தோ அல் ஜஃப்னி அஹ்மத் தெரிவித்தார். நேற்று சிலாங்கூர் சுபாங்ஜயா பெருசியாரன் சுபாங் பெருமாயில் நிகழ்ந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட ரபிட் கேல் பேருந்து ஓட்டுநரை விசாரணைக்கு உதவ காவல்துறை தடுத்து வைத்துள்ளது. இச்சம்பவம் குறித்து விசாரிக்கப்படுவதாக சுபாங்ஜயா மாவட்ட காவல்துறை தலைவர் ACP ஒன் அஸ்லான் ஒன் மாமட் தெரிவித்தார். அந்த 29 வயது ஓட்டுநர் போதைப்பொருள் உட்கொள்ளவில்லை என தெரிய வந்துள்ளது. அந்த விபத்தில் ஒருவர் பலியான வேளை மற்றொருவர் கடுமையாக காயமடைந்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஆசியா நாடுகள் முடிவெடுக்கும் பொறுப்புகளில் அதிகமான பெண்களுக்கு வாய்ப்பளிக்கும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளன. வட்டார பாதுகாப்புக்கும் வளப்பத்திற்கும் அது முக்கிய பங்காற்றும் என இவ்வாண்டு ஆசியானுக்கு தலைமையேற்றுள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபெர்டினன் ஆர் மார்கோஸ் ஜூனியர் கூறினார். ஆசியான் நாடுகளின் அரசாங்கங்களில் மகளிர் தலைமைத்துவம் குறைவாகவே உள்ளது. அவர்களுக்கான பொருளாதார வணிக வாய்ப்புகளையும் அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என மண்டாலுயோங்கில் 4வது ஆசியான் மகளிர் தலைமைத்துவ மாநாட்டில் ஆற்றிய உரையில் ஃபெர்டினன் குறிப்பிட்டார். தாய்லாந்து அமைச்சரவை தென்பகுதியில் உள்ள 19 மாவட்டங்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகளை இன்னும் ஓராண்டுக்கு நீட்டிக்க இணக்கம் தெரிவித்துள்ளது. பொது அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய அவை அடுத்த மாதம் 1வது நாள் தொடங்கி 2027 செப்டம்பர் 30வது நாள் வரை நடப்பில் இருக்கும் என அரசாங்க பேச்சாளர் லலிதா பர்ஸ்விதானா கூறினார். நராத்திவாட் பதானி யாலாவில் பயங்கரவாத சம்பவங்கள் அண்மைய மாதங்களாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு பாதுகாப்பு படை ISOC அப்பகுதிகளில் அணுக்க கண்காணிப்பை மேற்கொண்டு வரும் நிலையில் அச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளது அச்சம் அளிப்பதாக லலிதா தெரிவித்தார். நியூசிலாந்தின் பொருளாதாரம் வலுப்பெறுவதுடன் அரசாங்கத்தின் நிதி நிலையும் மேம்படும் என்று நிதியமைச்சர் நிக்கோலா வில்லிஸ் தெரிவித்தார். மே மாத வரவு செலவு திட்டத்தில் முன்னுரைக்கப்பட்டதை காட்டிலும் ஜூலை வரையிலான ஆண்டு நிதி பற்றாக்குறை 3.4 பில்லியன் நியூசிலாந்து டாலராக குறைவாக இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை பொருளாதாரம் ஆண்டுக்கு சராசரியாக 2.6 விழுக்காடு வளர்ச்சி காணும் என்றும் மேலும் 220,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் வில்லிஸ் கூறினார். பனாமா கால்வாயில் பெரிய நியோ பெனாமேக்ஸ் நீர்வாயிலை அன்றாடம் பயன்படுத்தும் கப்பல்களின் எண்ணிக்கை 15வது நாள் முதல் 10 அதிகரிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கால்வாயின் 2 நீர்வாயில்கள் வழியாக அன்றாடம் செல்லும் கப்பல்களின் மொத்த எண்ணிக்கை 33 உயரும். கடல் மட்டத்திற்கு அருகிலுள்ள காத்தோன் ஏரியின் தற்போதைய நீர் அளவை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை பொழிவு சராசரி அளவை நெருங்கியுள்ளதால் நியூ பெனாமேக்ஸ் வழியாக செல்லும் கப்பல்களின் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட மிதவை ஆழம் 14.94 மீட்டருக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. $8.3 மில்லியனுக்கும் மேற்பட்ட அகதிகளும் வசிப்பிடங்களை இழந்தவர்களும் விரைவில் உதவிகளையும் தங்கும் இடங்களையும் இழக்கக்கூடும். அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் UNHCR இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. நிதி பற்றாக்குறையால் இந்நிலை ஏற்படக்கூடும் என அது குறிப்பிட்டுள்ளது. இவ்வாண்டு மட்டும் அவர்களுக்காக $8.5 பில்லியன் தேவைப்படுகிறது. இதுவரை அந்த தொகையில் 32 விழுக்காடு மட்டுமே பெறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பல நாடுகள் மாந்தநேய உதவிகளை குறைத்து கொண்டன. நிதி ஆதரவின்றி அகதிகளை பதிவு செய்ய இயலவில்லை. பாதுகாப்பான தங்கும் இடங்களை ஏற்படுத்த முடியவில்லை என UNHCR கூறியது. கடந்த ஆண்டு அக்டோபர் 10வது நாள் தொடங்கி காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் 5,147 முறை மீறியுள்ளது. அதனால் 1,421 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக அரசாங்க ஊடக அலுவலகத்தை மேற்கோள் காட்டி அனடோலு செய்தி வெளியிட்டுள்ளது. குளிர்காலம் நெருங்கி வரும் இந்நிலையில் மனிதாபிமான நெருக்கடி குறித்து அந்த அலுவலகம் எச்சரித்துள்ளது. காசாவில் உதவிகள் நாளுக்கு நாள் குறைந்து வருவதால் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் தங்கும் இடங்கள் இன்றி தவிக்கும் நிலை ஏற்படக்கூடும் எனவும் அது குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபாந்தினோ முன்வைத்த தனியார் முதலீட்டு திட்டத்தை தடுக்க ஐரோப்பிய கார்பந்து கூட்டமைப்பு யுஎஃபா தவறான பரப்புரையை மேற்கொண்டதாக ஃபிஃபா குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா தெற்கு மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணத்தில் அந்த திட்டத்தை இன்ஃபாந்தினோ பரிசீலிக்காமல் இருந்திருந்தால் அது தனது கடமையை புறக்கணித்ததாக அமையும் என ஃபிஃபா தெரிவித்தது. மியன்மார் அகதிகளை தாயகம் அனுப்புவதில் அரசதந்திர முறையிலான தீர்வு அவசியம். பதவி விலகல் விவகாரம் ஆண்டனி லாக்குடன் பிரதமர் கலந்தாலோசிக்க உள்ளார். முடிவெடுக்கும் பொறுப்புகளில் அதிகமான பெண்களுக்கு வாய்ப்பளிக்கும்படி ஆசியான் நாடுகளுக்கு வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1965 இன்றைய நாளில் தென்கொரிய பிரதமர் துன் குவான் சுங் 4 அதிகாரப்படி வருகை மேற்கொண்டு மலேசியா வந்தார். சுபாங் விமான நிலையத்தில் 19 பீரங்கி வேட்டுகளுடன் அவர் வரவேற்கப்பட்டார். பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் அவரை வரவேற்றார். மலேசியாவுக்கான கொரிய தூதர் கியூ ஹா சோயும் கொரியாவிற்கான மலேசிய தூதர் டத்தோ இஸ்மாயில் யூசுஃபும் உடனிருந்தனர். மலேசியா தென்கொரியா பண்பாட்டு உடன்பாட்டை ஏற்படுத்துவதும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவதும் இந்த மரியாதை நிமித்த வருகையின் நோக்கம். இச்சந்திப்பின் போது கம்யூனிஸ்ட் நடவடிக்கைகள் குறித்து விழிப்புடன் இருப்பதற்கான தங்கள் கூட்டு உறுதியை இரு தலைவர்களும் வலியுறுத்தினர்.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:00.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது மாணவியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மினலஃபம் நேயர்களே, எளிமையும் தூய்மையும் மிக அவசியம். மனிதன் எளிமையாக வாழ பழகி கொள்ள வேண்டும், அதோடு தூய்மையாகவும் வாழ பழகி கொள்ள வேண்டும். இன்று உலகிலே நாம் பார்த்தோம் என்றால் ஆடம்பரங்களை மனிதன் விரும்புகிறான், எதிலும் புதுமை காண வேண்டும் என்று ஏங்குகிறான், எளிமையில் இன்பம் காண முடியாது என்று ஏங்குகிறான். ஆனால் எளிமையும் தூய்மையும் மனித வாழ்க்கைக்கு சிறந்தவை, உகந்தவை என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல் பதாதத மினல் ஈமான். அபு உமாமா அல் பாஹிலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். எளிமையாக வாழ்வது இறை நம்பிக்கையை சார்ந்தது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். எளிமை வறுமைக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது எளிமை தவிர வறுமையை அல்ல. எளிமை விரும்பத்தக்கது, வறுமை ஒழியத்தக்கது. அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் ஃபக்ர். இறைவா, வறுமையின் குழப்பத்திலிருந்து உன்னிடம் நாம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள் என்பதை ஸஹீஹுல் புகாரி நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே வறுமை இறை வெறுப்புக்கு கூட கொண்டு சென்றுவிடும். எனவே வறுமை வேறு, எளிமை வேறு. எளிமையாக வாழ்வது, ஆடம்பரமில்லாமல் வாழ்வது, இதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றார்கள். இன்னொரு நபிமொழியை பாருங்கள். நபிகளார் கேட்ட எண்ணற்ற துஆக்களில் ஒரு சிறந்த துஆ, அல்லாஹும்மா அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா. இறைவா, என்னை எளிமையாக வாழச் செய்வாயாக, எளிமையாகவே மரணிக்கச் செய்வாயாக என்று நபிகளார் கேட்ட துஆ ஜாமிஉ திருமதியிலே 2352 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் சிறந்த தலைவர் என்பதனால் என்னுடைய மரணத்திற்கு பிறகு அதிலே எந்த ஆடம்பரங்களும் வந்துவிடக் கூடாது, அனாச்சாரங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். சராசரி மனிதன் புதைக்கப்படுகின்ற அந்த தஃபன் என்ற அந்த நிலையில்தான் தன்னையும் புதைக்கப்பட வேண்டும், எனக்கென்று தனி நிலைப்பாடுகள் இல்லை, மனிதனை இறைவனாக்கிவிடக் கூடாது என்ற ஏகத்துவத்தில் கவனமாக இருந்திருக்கிறார்கள். எனவே எளிமை என்பது அது ஈமானிய ஒரு பண்பு, ஈமானிய வாழ்க்கை என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. ஆனால் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், தான் உடுத்துகிற ஆடை ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான், தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள் மிக விமரிசையாக இருக்க வேண்டும் என்று மனப்பால் குடிக்கிறார்கள், அதே போன்று தன்னுடைய பிள்ளை மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களிலே படித்து பட்டதாரியாகி அதை ஒரு பெரிய ஒரு விழாவாக செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள். இப்படியாக மனித ஆசைகளுடைய அலைகள் ஓயாமல் ஒலித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எளிமையில் நாம் இன்பம் காண முற்பட்டால் அது இறை உதவியை பெற்ற வாழ்க்கையாக அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மத்தஹரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிகத், நாளைக்கென்று எதையும் அவர்கள் சேமித்து வைத்ததே இல்லை என்கிறது இன்னொரு நபிமொழி. அன்றன்று சம்பாதிப்பது, அன்றன்று உண்ணுவது, அதிலே எஞ்சி இருப்பதை தான தர்மங்கள் செய்து விடுவது. இப்படியாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்தது. இதைத்தான் இந்த மனித சமூகம் கடைபிடிக்க வேண்டும், பிறருக்கு ஈந்து வாழ வேண்டும் என்ற அந்த கோட்பாடை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். இன்னொரு செய்தியை சொன்னால் நேயர்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நபிகளார் ஓரிரு சந்தர்ப்பங்களில் தவிர விலை உயர்ந்த எந்த ஆடைகளையும் அவர்கள் உடுத்தியதில்லை என்கிறது வரலாறு. ஓரிரு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு மன்னர்கள், வெவ்வேறு நபித்தோழர்கள் மனம் விரும்பி உயர்ந்த சில ஆடைகளை நபிகளாருக்கு அன்பளிப்பாகத்தான் கொடுத்து அதையும் ஓரிரு சந்தர்ப்பத்தில் தான் உடுத்தியிருக்கிறார்கள். தாங்களாக சுயமாக உழைத்த சம்பாதித்த பணத்திலிருந்து விலை உயர்ந்த ஆடைகளை அவர்கள் வாங்கி உடுத்தியதில்லை. காரணம், அவர் எளிமையை விரும்பினார்கள், எளிமையாக வாழ்ந்தார்கள், எளிமையிலே இன்பம் கண்டார்கள், எளிமையில் தான் இறை நம்பிக்கையினுடைய முழுமையை பெற்றார்கள், அந்த எளிமையில் தான் மறுமையிலே வெற்றி இருக்கிறது என்பதையும் உணர்ந்தார்கள். அதைத்தான் இந்த சமூகத்திற்கு உணர்த்தி சென்றார்கள் நீங்கள் எளிமையாக வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். மேலும் சொன்னார்கள், இந்த சமூகம் இன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமண நிகழ்ச்சிகள் மிக விமரிசையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற சமூகத்திற்கு சொன்னார்கள், நிக்காஹிலேயே சிறந்த நிக்கா ஐசருஹா மவுனத்தன், மிக எளிமையாக நடத்தப்படுகின்ற திருமணங்கள் தான் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எளிமைக்கு நபிகளார் வித்திட்ட அந்த செய்திகள் இந்த மனித சமூகத்திற்கு மிக அவசியமான ஒன்றாக, அந்த எளிமையிலே இறை நம்பிக்கையின் முழுமையை பெற முடியும் என்பதை உணர்த்துகிறார்கள். எளிமை இருந்தால்தான் எளிமையிலே ஒரு தேவையும் இருக்கும். அந்த தேவைதான் மனிதனை இறைவனிடத்திலே மண்டியிடச் செய்து எப்பொழுதுமே இறை நம்பிக்கையை ஈமானை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கும், ஈமானை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கச் செய்யும் என்பதை இந்த எளிமை உணர்த்துகிற பாடம் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எனவே நாம் எளிமையாக வாழ வேண்டும், அந்த எளிமையிலும் தூய்மை இருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிய நிலையிலேயே வாழ்வது இறை நம்பிக்கைக்குரிய தன்மைகளில் ஒன்று என்று அவர்கள் கூறியிருப்பதனால், ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு மறுமை வாழ்வே நன்றாக அமைத்துக் கொள்ள வேண்டும் எனும் சிந்தனையை இந்த எளிமைதான் மேலோங்கச் செய்கிறது. உலக வாழ்வினுடைய அம்சங்கள் அலங்காரங்கள் அவனுக்கு ஈடுபாடு இருப்பதில்லை, காரணம் அவன் எளிமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். எனவே இந்த ஆடம்பரங்கள் எளிமைக்கு எதிரான இந்த அலங்காரங்கள் எல்லாம் அது நிலையானவை அல்ல. மறு உலகமே மனிதனுக்கு நிலையானது. இந்த உலகம் அது ஆடம்பர அலங்கார உலகம், நிலையில்லா உலகம். எப்படி வெயிலிலே நிழல் தெரிகிறதோ அதுபோன்று கொஞ்ச நாட்களுக்கு அது அப்படியே அழகை போன்று தெரிகிற ஒரு காணல் நீரான உலகம். يعلم انما الحياه الدنيا لعب ولهو وزينه وتفاخر بينكم وتكاثر في الاموال والاولاد என்று அல்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நிச்சயமாக உலக வாழ்வு என்பது வீண் விளையாட்டும் வேடிக்கையும் வெளி அலங்காரங்களும் தான். மேலும் உங்களுடைய ஒருவருக்கொருவர் பெருமையடிப்பதும் சொத்துக்களை பிள்ளை செல்வங்களை அதிகப்படுத்துவதிலே ஒருவருக்கொருவர் போட்டியிடுவதும் தான் என்று இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை குறித்து அல்குர்ஆன் 57வது அத்தியாயம் 20வது வசனம் சொல்லி காட்டுகிறது. எனவே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு ஏமாற்று சாதனமே தவிர வேறு ஒன்றுமில்லை என்பதை அல்குர்ஆன் நமக்கு படம் பிடித்து காட்டிய பிறகு எதற்கு நமக்கு ஆடம்பரம்? எனவே எளிமையை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதே சமயத்திலே தூய்மையையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். எளிமையாக இருக்கிறோம் என்பதனால் தூய்மையை நாம் கைவிட்டு விட முடியாது. அத்துஹூரு மினல் ஈமான், தூய்மை ஈமானின் ஒரு பகுதி என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தூய்மையை கடைபிடிக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். தூய்மை என்பது அது ஆரோக்கியத்தினுடைய மறு பிரதிபலிப்பாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எளிமை என்று வருகின்ற பொழுது இன்னொன்றுக்கும் சென்றுவிடக் கூடாது, அதிலே கருமித்தனம் காட்டிவிடக் கூடாது. ஒரு சிலருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அந்த பொருளாதாரத்திலே நபிகளார் எளிமையாக வாழச் சொன்னார்கள் என்று தவறாக புரிந்து கொண்டு அதிலே கருமித்தனத்தையும் காட்டிவிடக் கூடாது, கஞ்சத்தனமும் அதில் கூடாது. இமாம் அல்லாஹ் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹியுடைய வரலாற்றிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் விலை உயர்ந்த ஆடைகளை அணிவார்களாம், நல்ல அழகான ஆடைகள், விலை உயர்ந்த ஆடைகள். அவங்களிடத்திலே கேட்கப்பட்டது, நீங்கள் பெரிய இமாமாக இருக்கிறீர்கள், ஆனால் விலை உயர்ந்த ஆடைகளை அணிகிறீர்களே என்று கேட்ட நேரத்திலே அவங்க சொன்னார்களாம், ஃபம்மா பிநிஅமத் ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்க வெளிப்படுத்தி காண்பியுங்கள் என்று அல்குர்ஆன்லே சொல்லுகிறான். அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறான், எனவே அவனுடைய நிஅமத்தை நான் இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டிவிட்டு அவனுக்கு நன்றி பாராட்டி கொண்டே இருக்கிறேன், ஷுக்குர் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று விளக்கம் தந்தார்கள் என்ற ஒரு செய்தி அவருடைய வரலாற்றிலே உண்டு. எனவே எளிமை என்று சொன்னதனால் இறைவன் கொடுத்த வளங்களை வாங்கிக் கொண்டு அதிலே கருமித்தனம் காட்டிவிடக் கூடாது. ஒரு நபிமொழியும் அதற்கு இப்படி வருகிறது. ஜாபிர் அலி அல்லாஹு அன்ஹர் இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள், ஒரு முறை எங்களை சந்திக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே வருகை தந்தார்கள். அப்போது புழுதி வடிந்த தலைவிரி கோலமான ஒரு மனிதரை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிலே ஒருவரை காணுகிறார்கள். அந்த தலைவிரி கோலமான மனிதரிடம், தலைவாரி கொள்வதற்கு சீப்பு ஏதும் உங்களிடத்தில் இல்லையா என்று கேட்டார்கள். பிறகு அழுக்கான ஆடைகளை அணிந்து இப்படி இருக்கக்கூடிய மனிதரையும் பார்த்தார்கள், இந்த ஆடைகளை துவைத்துக் கொள்வதற்கு வேண்டிய சோப்பு எதுவும் இடத்திலே இல்லையா, அதை நீங்கள் அழகாக துவைத்து உடுத்திருக்கலாமே என்றும் கண்டித்தார்கள் என்ற நபிமொழி மிஷ்காத்துல் மசாபிகளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மனிதனுடைய தலை கடைந்து இருப்பதை நபிகளார் ஷைத்தானை போல காட்சியளிப்பதை விட அவர் தலைமுடிகளை சீவிக்கொள்வது ஒழுங்குபடுத்திக் கொள்வது மிகச் சிறந்தது என்று கூறிய இன்னொரு நபி மொழியும் அதே மிஷ்காத்துல் மசாபிகளே நாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை காண முடிகிறது. எனவே மனிதன் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். மனிதன் அழகானவன். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம். மனிதனை அழகிய வடிவத்திலே நாம் வடிவமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் புகழாரம் சூட்டுகிறான். எனவே நம்மை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவிடத்திலே தன்னை அழகாக காட்டிக் கொள்ள வேண்டும், தன்னை அழகுபடுத்த வேண்டும். எப்படி கணவன் தன் மனைவிடத்திலே சில அழகை அவன் எதிர்பார்க்கிறானோ அதுபோன்று தன்னையும் தன்னுடைய மனைவிக்காக தன்னை அழகுபடுத்தி காட்ட வேண்டும். எனவே அதிலே கருமித்தனம் இருக்கக்கூடாது. அவனுக்கு பொருளாதாரம் இருந்தால் நல்ல அழகான ஆடைகளை உடுத்த வேண்டும். அதே சமயத்திலே அதிலே ஆடம்பரம் வந்துவிடக் கூடாது என்பதையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகளாருடைய சுன்னத்துகளிலே ஒன்று, எப்பொழுதும் அவர்கள் ஒரு தலைவாருகிற சீப்பை அவர்கள் வைத்திருப்பார்கள். தங்களுடைய தாடிகளை, தங்களுடைய முடிகளை அவர்கள் சீவி எப்பொழுதுமே அழகுபடுத்திக் கொள்கிற ஒரு நல்ல பண்பை இந்த மனித சமூகத்திற்கு விதைத்து சென்றவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் உமக்கு ஏதாவது ஒரு செல்வத்தை கொடுத்திருப்பான் என்றால் அவனது அருளினுடைய அடையாளங்களை உங்கள் உடலிலே நீங்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இன்னொரு நபிமொழி அதே மிஷ்காத்துல் மசாபியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் இமாம் அல்லாஹ் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய உடலிலே தங்களுடைய அல்லாஹ்வுடைய நஅமத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நபிகளார் சொல்லியிருக்கிறார்கள். எனவே என்னிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆடைகளை நான் உடுத்தி நான் அல்லாஹ்வுடைய நஅமத்தை இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டுகிறேன் என்ற ஒரு அற்புத பழக்கத்தை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நம்மிடத்திலே எளிமை வேண்டும். எந்த ஒன்றிலும் ஆடம்பரம் இருக்கக்கூடாது. ஆடம்பரங்கள் அது மனிதனை அழிவிலே இட்டு சென்று விடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவார்கள். நாம் ஒரு விருந்துக்கு சென்றால் நல்ல ஆடைகளை பிறர் நம்மை மதிக்க வேண்டும் என்று அணிந்து கொண்டு சென்றால்தான் இந்த சமூகத்திலே மரியாதை என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்திலே அப்படி நம்மை அழகுபடுத்த வேண்டும். ஆனால் அதிலே அகங்காரம் வந்துவிடக் கூடாது, அதிலே ஆடம்பரம் வந்துவிடக் கூடாது என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. மேலும் அந்த எளிமையிலும் தூய்மையை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஈமான் என்பது இறை நம்பிக்கையை சார்ந்த ஒன்றுதான். ஆனால் ஈமானில் 70 கிளைகள் உண்டு. அதிலே அத்துஹூரு ஷுஅபத்தும் மினல் ஈமான், தூய்மையும் ஈமானின் ஒரு பங்கு என்று தூய்மையை ஈமானோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்ததிலிருந்து இந்த தூய்மையினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய வருகிறது. உள தூய்மை வேண்டும், உடல் தூய்மை வேண்டும், ஆடை தூய்மை வேண்டும், இட தூய்மை வேண்டும். தூய்மை இல்லாத ஒரு இடத்திலே நாம் எந்த ஒரு பிரார்த்தனையும் செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அதே சமயத்திலே நாம் ஆடைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வதோடு நம்முடைய உள்ளங்கள் அழுக்கடைந்து விட்டால் கல்லாபல் ரான அலா குலூபிகிம், மனிதன் பாவம் செய்து செய்து அவனுடைய உள்ளம் துருப்பிடித்து அது கடைசியிலே அழிவிலே சென்றுவிடும். எனவே நாம் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொல்லுவார்கள். உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது, ஆடைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வதை போல, இல்லத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதை போல, நம்முடைய உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக் கொண்டு நாம் எந்த ஒன்றிலும் எளிமையை கடைபிடித்து தூய்மையோடு நாம் வாழ்ந்தால் தூய்மைக்கு சொர்க்கம் உண்டு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்கள். சுத்தம் சுகம் தரும் என்று சொல்லுவார்கள். எனவே நாம் எளிமையாக இருந்து சுத்தத்தோடு வாழ்ந்து உயர்ந்த சுவனத்தை பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாத் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
4: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எல்லாம் அவங்களுக்கு என்னோட முடிய ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
2: டாக்டர் சித்யாஸ்மாவை நீங்க சந்திச்சீங்களா? அப்ப உங்களுக்கு எத்தனை வயசு?
1: அப்போ எனக்கு 10 வயசு.
2: இப்ப அதை பார்க்கும் போது எப்படி இருக்கு கேஷிகாக்கு?
1: ஆக்சுவலி அப்ப வந்து என் அப்பாவும் நானும் தான் போனோம். சீரியஸ்லி இன்டர்வியூ பண்ண போற அவ்வளவுதான் எனக்கு. அப்படிதான் இருந்துச்சு. ஆக்சுவலி ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் இருந்துச்சு. திருப்பி அந்த இன்டர்வியூ பார்த்து ஐம் லைக் ஓ நானா அவங்கள இன்டர்வியூ பண்ண, ஐயோ அப்போ தெரியல இப்ப தெரியுது.
0: எங்களுக்கு தூரத்துல இருந்து அவங்கள பார்த்த எங்களுக்கே அவங்களுடைய மறைவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுத்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த செய்தி?
1: எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க நான் வந்து ஒரு லக்கியான கேர்ள். அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க லைக் படிச்சுட்டே இருக்கணும், அப்பா அம்மா ரெஸ்பெக்ட் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டே இருப்பாங்க.
3: I was very very grateful that I was born a girl and being a doctor, good health is something which that should have. I thought this is my time.
4: Pogire naan pogire
0: kaalai 6:30 thodakam 10 mani varai vanakkam minnalodu ilaindirungal.

மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, ஐச்சி நகோயா ஆசியன் விளையாட்டு போட்டிகளில் நம் நாடு மலேசியா 6 தங்கப்பதக்கம், 5 வெள்ளிப்பதக்கம் மற்றும் 9 வெண்கல பதக்கத்துடன் மொத்தமாக இன்று வரை 20 பதக்கங்களை வென்று நல்ல ஒரு விளையாட்டை காட்டிட்டு வராங்க. அதே போல இன்னமும் வந்து நிறைய விளையாட்டுகள் மீதமுள்ளன. நமது தேசிய வீரர்கள் வீராங்கனைகள் மிகச்சிறந்த முறையில் ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். எப்போதுமே இந்த ஆசியன் விளையாட்டு போட்டிகள் வந்துட்டாலே நமது வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்கும் போட்டிகளில் குறிப்பாக வந்து ஒரு சில போட்டியை தான் வந்து நம்ம உன்னிப்பாக கவனிப்போம். இந்த பேட்மிண்டன், சேப்பாத்தக்ரோ இந்த மாதிரி போட்டிகள்ல. ஆனா இந்தியர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு விளையாட்டு, ஆனா நம்ம மலேசிய இந்தியர்கள் அதிகம் பார்க்காத ரசிக்காத ஒரு விளையாட்டு, கிரிக்கெட். இந்த ஒரு விளையாட்டை வந்து நம்ம சொல்லலாம். இந்த மலேசிய கிரிக்கெட் அணி இருக்காங்க இல்லையா, இந்த முறை ஏசியன் விளையாட்டு போட்டிகளில் பி பிரிவில் ஹாங்காங் அணியை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றாங்க. ஆனா காலிறுதியில ஒரு சின்ன துரதிருஷ்ட வசம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வங்காள தேசத்துக்கு எதிரான போட்டியில் மழை பெய்து விட்டது. மழையால வந்து அந்த போட்டி நடத்தப்படவே இல்லை. ஏன்னு பார்த்தோம்னா, எப்போதும் மழை பெய்யும் போது கிரிக்கெட் விளையாட முடியாது. அதற்கு காரணம் அந்த பந்து வீசப்படும் போது அதன் வேகம் வந்து இந்த மழை நீரால் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்தாலே வந்து விளையாட்டை நிப்பாட்டிடுவாங்க, நிறுத்திடுவாங்க. அதனால இந்த போட்டி வந்து கைவிடப்பட்டது. பங்களாதேஷ், அதாவது வங்காளதேச அணி வந்து இந்த உலக தரவரிசையில் வந்து மலேசியாவிற்கு மேலே இருக்காங்க. அவங்க கொஞ்சம் புகழ்பெற்ற அணி இந்த கிரிக்கெட் விளையாட்டில். அதனால வந்து அவங்க அடுத்த சுற்றுக்கு முன்னேறிட்டாங்க. கடந்த முறை பார்த்தோம்னா 2023 ஏசியன் விளையாட்டு போட்டிகளில் இதே மாதிரி காலிறுதியில் வங்காளதேச அணியிடம் வெறும் 2 ரன் வித்தியாசத்தில் தான் வந்து நம் நாடு வந்து வீழ்ந்தாங்க. கண்டிப்பா இந்த நாடுகளை எல்லாம் பார்க்கும்போது நம்ம அணி, நம்முடைய மலேசிய அணி இந்த ஒரு விளையாட்டில் வந்து இப்பதான் வளர்ந்து வரும் அணி. ஆனால் நல்ல ஒரு போட்டியை வந்து காண்பித்துட்டு இருக்காங்க இந்த ஏசியன் விளையாட்டு போட்டிகளில். இந்த வருடமும் சரி, 2023 சரி, அடுத்த முறை பார்த்தோம்னா கண்டிப்பா நல்ல நல்ல இந்த முயற்சியை வந்து நம்ம அணி செய்ய வேண்டும், அடுத்தடுத்து வந்து முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு சாய் அபயங்கர் பாடல் வந்திருக்கு பத்தா அப்படின்ற திரையிலிருந்து. அவரோடு சேர்ந்து அவருடைய தாயார் ஹரிணி இருவரும் இணைந்தே கொண்டு வராங்க. கேட்கலாம் அந்த பாடலை.

0: மடானி உங்களுக்காக.
1: உயர்கல்வி மாணவருக்கான சிஸ்வா சிறப்பு நிதியுதவி. இந்த சிறப்பு நிதியுதவிக்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. B40 குடும்பங்களைச் சேர்ந்த தகுதியான இந்திய மாணவருக்கு கல்வி செலவை சமாளிக்க ஒருமுறை நிதியுதவியாக 2000 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. டிப்ளமா இளங்கலை பட்டப்படிப்பு மாணவரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்துக்கான இறுதி நாள் அக்டோபர் 31. மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
0: உங்களுக்காக

நீங்க ரசகுல்லா சாப்பிட்ருக்கீங்களா? இந்த ரசகுல்லா பாடல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, சரி ரசகுல்லாவும் நல்லா இருக்குமோ அப்படின்னு இந்த கூகுள் பக்கமா போய் தேடி பார்த்தேன். அதன் புகைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏறக்குறைய பார்ப்பதற்கு இந்த குலாப் ஜாமுன் மாதிரி தான் இருக்கு, ஆனா வெள்ளை நிறத்துல இருக்கு. அதுதான் வந்து ரசகுல்லா. இங்க அவ்வளவு பிரபலமானு தெரியல, ஆனா இந்தியாவில் மிக பிரபலம். அதனாலதான் அந்த ஒரு பாடலை கேட்டோம். ஹாய் அப்படின்ற திரையிலிருந்து வந்த ஒரு பாடல். சரிங்க, 2:10 இன்னும் ஒரு 10 நிமிடத்திற்கு பிறகு டிக்டாக் நீரலையில் இணைய உள்ளோம். அண்டர் ரேட்டட் அங்கத்தில் வார வாரம் வந்து நிறைய சொல்லுவோம் நம்ம. அதாவது 2007 மேலே உள்ள பாடல்கள் தான் கேட்கணும், பிரபலம் இல்லாத பாடல்கள் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய கருத்துக்கள், ரொம்ப பிரபலமான பாடல்லாம் கேட்பாங்க. இன்றைக்கு அது மாதிரி இல்லாமல் 2007 மேல் தீரா இசை பாடல்கள்லாம் கேட்கக்கூடாது. இப்போ புதிதாக வந்த பாடல், புகழின் உச்சியை எட்டாத பாடல்களாக நீங்கள் விரும்பி கேட்பீங்கன்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். அடுத்து வரக்கூடிய பாடல் நம்ம உள்ளூர் பாடல். சரேஷ் D7 மற்றும் சின்மாயி இணைந்து கொண்டு வராங்க. அந்த பாடலை கேட்டுட்டு செய்திக்கு பிறகு டிக்டாக் நிரலில் சந்திப்போம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ் செல்வம். 2026 ஐஜி நகோயா ஆசிய போட்டியில் வெண்கல பதக்கத்தை வென்ற தேசிய பூப்பந்து மகளிர் இரட்டையர் பொலிதான் எம்தினாவுக்கு பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டு தெரிவித்துள்ளார். இவ்வெற்றி இப்பிரிவில் பதக்கம் வெல்லும் 12 ஆண்டுகள் காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக பிரதமர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். ஈராறத்து 2027 வரவு செலவு திட்டத்தில் வயல்களில் கால்வாய் நீர்ப்பாசன முறை நவீனமயமாக்கல் மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு எதிர்பார்க்கிறது. 15 முதல் 30 ஆண்டுகளுக்கு நாட்டின் உணவு உத்தரவாதம் தொடர்ந்து தாங்கு திறனை கொண்டிருக்க அந்நடவடிக்கை அவசியம் என அமைச்சின் தலைமைச் செயலாளர் டதோஸ்ரீ இஷா மிஷா கூறினார். இவ்வேளை இளையோர் அதிகமானோரை வேளாண் துறைக்கு ஈர்ப்பதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பேரா சிம்பாங் புலாய் லஹாட் சாலையில் இன்று இரு வாகனங்களின் மீது மரம் சாய்ந்தது. அதிர்ஷ்டவசமாக அறுவர் அச்சம்பவத்தில் உயிர் தப்பியதாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் செயலாக்க பிரிவு உதவி இயக்குநர் சபாரோட்ஜி நூர் அஹ்மத் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து மாலை மணி 4:26 அழைப்பு பெறப்பட்டதைத் தொடர்ந்து பசிர்புத்தே தீயணைப்பு மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த 7 பேர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். துருக்கி அதிகார தரப்பு ஈரானின் காஸ்பியன் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தை பறிமுதல் செய்துள்ளது. 3.4 மில்லியன் டாலர் கடனை செலுத்த தவறியதால் அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஊடகங்கள் கூறின. இஸ்தான்புல் விமான நிலையத்தில் அந்த போயிங் 737 ரக விமானம் புறப்பட தயாராகியிருந்த வேளை அது பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டு. 2026 தி ராயல் பேட்ரன் கின்னத் திடல் போலிங். திருங்கானு கொலனரோஸ் கோங்பாடா விளையாட்டு வளாகத்தில் அடுத்த மாதம் 25 முதல் 31 வரை அப்போட்டி நடைபெற உள்ளது. அதில் 120 வெளிநாட்டு விளையாட்டாளர்கள் உட்பட 250 பேர் கலந்து கொள்ளவிருப்பதாக தேசிய திடல் போலிங் கூட்டமைப்பு PLBM தலைவர் டத்தோ அவாலான் அப்துல் அசீஸ் கூறினார். நாட்டின் விளையாட்டாளர்கள் தங்களின் திறனை மேம்படுத்த இப்போட்டி சிறந்த தளமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 6 பிரிவுகளில் இப்போட்டி நடைபெறும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். காற்றின் மொழியில் மட்டுமல்ல டிக்டாக் நேரலையிலும் இணைந்தாச்சு. இது அண்டர் ரேட்டட் பாடல்களுக்கான நேரம். புகழின் உச்சியை பெறாத பாடல்கள், நம்ம கேட்டு ரொம்ப நாள் ஆன பாடல்கள், அந்த மாதிரி பாடல்களை நீங்க இன்று டிக்டாக் நேரலை வாயிலா விரும்பி கேட்க போறீங்க. சரி, சமூக ஊடக பதிவை பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் முதல் பாடல் எந்த திரையில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திரைப்படம் முப்பொழுதும் உன் கற்பனைகள் அப்படின்ற இந்த ஒரு திரைப்படத்துல பார்த்தோம்னா எல்லா பாடல்களுமே வந்து ரொம்ப நல்ல பாடல்கள், ஆனா புகழின் உச்சியை எட்டாத பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து ஒரு பாடல் ஒரு முறை ஜிவி பிரகாஷ் பிளாசே மற்றும் என்ட்ரியா கொண்டு வராங்க, அதுதான் இன்றைய தொடக்க பாடல். ஓரிரு பாடல்களை கேட்டுட்டு நம்ம நேயர்கள் டிக்டாக் நேரலையில் விரும்பி கேட்கும் பாடல்களை கேட்கலாங்க.

எப்படிங்க முதல்ல வந்த அந்த இரண்டு பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்களும் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி பாடல்களை தான் டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. வைகாசி நிலவே இல்லை, வைகாசி நிலவையெல்லாம் பிரபலம். இந்த மாதிரி தாங்க 100 பாடல்கள் கேட்பாங்க, அதில் ஒரு 95 பாடல் வந்து பிரபலம் வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு 5-2 பாடல் தான் வந்து இந்த அங்கத்திற்கு தேர்வு பெறும். சரி, உங்களுக்கு வந்து இந்த மேடை நாடகங்களை விரும்பி பார்க்கும் பழக்கம் இருக்குதா? ஏன்னா ஒரு காலத்தெல்லாம் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அப்புறம் திரைப்படங்கள், இப்போ தொலைக்காட்சி, வெப்சீரிஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க, இணைய தொடர்கள்லாம், இதெல்லாம் வந்த பிறகு மேடை நாடகங்கள் பார்ப்பதே ரொம்ப குறைந்துருச்சு. ஆனாலும் மேல் நாடுகள்லாம் இன்னமும் பிரபலமாக தான் இருக்குது. நம்ம இங்கே மலேசியாவிலும் நம் தமிழர்கள் வந்து தமிழ் மேடை நாடகங்கள் அப்பப்போ படைச்சிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி நாடகங்கள்லாம் வந்தால் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம். இந்த கலையை வந்து நம்ம தான் காப்பாற்றணும் இல்லையா? ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அடுத்து வரும் பாடல் வந்து மேடை நாடகத்தை ஞாபகப்படுத்திருச்சு. அந்த மாதிரி ஒரு திரைப்படம் காவிய தலைவன், அந்த திரையிலிருந்து யாரும் இல்லா அப்படின்ற ஒரு பாடல், கூடவே குறுகுறு அப்படின்ற பாடல் தீக்குச்சி, இரண்டு பாடல்களுக்கு நடுவே போட்டி வென்றது ஸ்வேதா மோகன் மற்றும் ஸ்ரீனிவாஸ் கொண்டு வரும் இந்த ஒரு பாடல் இதோ.

நம்ம நேயர் மரீனா விரும்பி கேட்ட பாடல் அது. அந்த சுற்றில் வந்து குறைவான வாக்குகள் பெற்றதுனால இரண்டாவதா ஒளிபரப்பணும். சரி, அடுத்து நமக்கு இன்னொரு நேயர் குகன், அவர் வந்து கோச்சிக்கிட்டாருங்க, என் மேல கோபப்பட்டுட்டாரு. என்னன்னா, இரண்டு வாரங்களா இந்த ஒரு பாடலை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காராம். அதனால நான் இன்னைக்கு அவர்கிட்ட சொன்னேன், வாக்கு கொடுத்தேன், இன்னைக்கு எப்படியாவது இந்த பாடலை தேடி உங்களுக்காக ஒளிபரப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் செல்வி அப்படின்ற இந்த ஒரு பாடல், கூடல் நகர் அப்படின்ற திரைக்காக இடம்பெற்ற பாடல், கூடவே உன்னை காதலி என்று சொல்லவா, இது வந்து கந்தக்கோட்டை அப்படின்ற திரையில் இடம்பெற்ற பாடல். இரண்டுமே வந்து புகழின் உச்சியை பெறாத பாடல்கள், ஆனால் நல்ல பாடல்கள். அதிகமான வாக்குகள் பெற்றது என்னவோ தமிழ் செல்வி அப்படின்ற பாடல் தான். கூடவே வந்து நம்ம டிக்டாக் நேரலையிலே நிறைய தமிழ் செல்விகள் இருக்காங்க, அவங்களாம் இந்த பாடலுக்கு தான் வாக்களித்துட்டு இருந்தாங்க. அவங்க பேர் இருக்கிறதுனாலயோ என்னவோ, சரி அந்த பாடலை கேட்கலாம். ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் கொண்டு வராங்க. இப்பவே உங்களுடைய இதே மாதிரி அண்டர்ரேட்டட் பாடல்கள் ஏதாவது இருக்கு, கேட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தா, டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க, பாடல்களை விரும்பி கேளுங்க. இது காற்றின் மொழி.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

இன்றைக்கு நம்ம நேயர்கள் எல்லாரும் டிக்டாக் நேரலையில சிறப்பான பாடல்களா தொடர்ந்து விரும்பி கேட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. அடுத்து பாங்கை சேர்ந்த மேகலா அப்படின்ற நம்ம நேயர் இந்த ஒரு பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. சரி, ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருந்தாங்க, என்ன பாடல் இது அப்படின்னு தட்டி கேட்கும் போது தாங்க தெரியுது, ஆஹா, இந்த பாடலா கேட்டு எத்தனை வருடம் ஆயிருச்சு, அந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்த ஒரு பாடல். அந்த பாடலோடு சேர்த்து இன்னொரு ஒரு பாடலும் வந்து நம்ம நேயர்கள் கேட்டிருந்தாங்க. அதிகமான வாக்குகளை பெற்ற பாடல்னு சொல்ல முடியாதுங்க, ஏன்னா இந்த சுற்று போட்டியே நடக்கல இல்லையா நேயர்களே? ஏன்னா ரொம்ப நேரமா பாடல்களை நீங்க விரும்பி கேட்க கேட்க நானும் வந்து குறிப்பு எடுக்க எடுக்க போட்டி நடத்தாம ரெண்டு பாடல்களையும் அடுத்தடுத்து நம்ம ஒளிபரப்ப போறோம். இதற்கடுத்த சுற்றில் கண்டிப்பா போட்டி தொடரும். நன்றி. இந்த ஒரு பாடல் மது பாலகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா கொண்டு வராங்க, சிவப்பதிகாரம் அப்படின்ற திரையிலிருந்து. இதோ

மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீனிவாஸ் கொண்டு வந்த பாடல் அது, வேட்டையாடு விளையாடு. ஆமாங்க, அந்த திரைப்படம், அந்த திரைப்படத்தை சொல்லும் போதே இந்த மஞ்சள் வெயில், பார்த்த முதல் நாளே, இந்த பாடல்கள் தான் நமக்கு எப்பவுமே ஞாபகம் வரும். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ரொம்ப புகழின் உச்சியை அடையாத ஒரு அழகான பாடல், உயிரிலே அப்படின்ற அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரி, இன்றைய தொகுப்பு மிக சிறப்பாக அமைந்தது. ஏன்னா நம்ம நேயர்கள் எல்லாம் இன்னமும் நிறைய பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க, ஆனால் ஒளிபரப்புவதற்கு நமக்கு நேரம்தான் இல்லை. இந்த ஒரு அண்டர்ரேட்டட் அங்கத்தின் கடைசி சுற்றுன்னு சொல்ல முடியாது, கடைசி சுற்றுக்கு முந்தைய சுற்று. இதில் இரண்டு பாடல்கள், ஒன்று வலியவன் அப்படின்ற திரையிலிருந்து எலோமியா கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அது கூடவே இனி நானும் நான் இல்லை அப்படின்ற இந்த ஒரு பாடல், அதிகமான வாக்குகள் தொடர்ந்து சுனிதி சௌஹான் இவங்க படித்த இந்த ஒரு பாடலுக்கு தான் வந்து கொண்டே இருந்தது. அந்த பாடலை கேட்கலாம்.

சிறப்பான இன்னொரு ஒரு பாடல் நம்ம நேயர்கள் விரும்பி கேட்டாங்க. சரிங்க, நிறைவு பாடல் நமக்கு ரொம்பலாம் நேரம் இல்லை நேயர்களே, ரொம்ப கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஏதாவது சின்ன பாடலா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன். அதுலேயும் வந்து ஒரு அண்டர்ரேட்டடான பாடலை, சின்ன ஒரு பாடலை வந்து நமக்காக விரும்பி கேட்டிருக்காங்க நம்ம நேயர்கள். கார்த்திக் கொண்டு வராரு, அதுதான் நிறைவு பாடலா என்று கேட்கப் போகின்றோம். இந்த வேளையில் இன்றைய டிக்டாக் நேரலையில் இணைந்து இந்த அண்டர்ரேட்டட் அங்கத்தில் பாடல்களை விரும்பி கேட்ட அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதற்கு முன்பாக இன்றைய நிகழ்ச்சி ஒன்றும் நிறைவு பெறலங்க. 11:00 மேல் ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்கள், கடிதம் வழி நமக்கு கிடைக்கப்பெற்ற பாடல்கள் மலரும் நினைவுகளில் சந்திக்கலாம். நிறைவு பாடலை கார்த்திக் கொண்டு வராரு, மொழி அப்படின்ற திரைக்காக. இதோ

0: முடிச்சிருவீங்கல்ல
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம நான் இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு என்னலப்பா?
0: அதே

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். சீனாவுக்கான அலுவல் பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான அரசதந்திர உறவின் அடிப்படையில் புதிய வியூக ஒத்துழைப்புகளை ஆராயவும் விரிவுபடுத்தவும் மலேசியாவுக்கு வாய்ப்பளித்துள்ளதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மலேசியா சீனா நட்புறவு பல்வேறு துறைகளில் இரு நாடுகளின் மக்களுக்கும் நேரடி பலன்களை வழங்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் டத்தோ ஸ்ரீ அன்வார் செப்டம்பர் 29 மலேசிய தொழில்முறைசார் வல்லுநர்கள் நாளாக அறிவித்துள்ளார். இது நாட்டின் வளர்ச்சியில் தொழில்முறை நிபுணர்களின் பங்கை அங்கீகரிக்கும் வகையில் அமைந்துள்ளது. அந்த தரப்பினர் சீராக்கங்கள், குறிப்பாக உற்பத்தி திறன், செயல்திறன், நிர்வாகம் ஆகியவற்றை வலுப்படுத்துவதில் ஊக்கியாக செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். மேற்காசிய மோதலால் பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளர்களுக்காக மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளத்தில் 400,000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். மோதலின் தாக்கம் நாட்டின் வேலைவாய்ப்பு துறையில் குறைவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் பணி நீக்கங்களை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். இதனிடையே கிழக்கு கரை ரயில் திட்டம், ECRL உள்ளிட்ட பல்வேறு ரயில் திட்டங்கள், தொழில்துறை வளர்ச்சி ஆகியவற்றுக்கு ஏற்ப 2030 வரை நாட்டின் ரயில் துறைக்கு ஏறக்குறைய 25,000 பணியாளர்கள் தேவைப்படுவார்கள் என்று துணை அமைச்சர் டத்தோ கைரோல் ஃபிரடாவோஸ் அக்பார்கான் குறிப்பிட்டார். இது திறன்மிக்க பணியாளர்களை உருவாக்குவதில் நுட்ப தொழிற்கல்வி தீவேட்டின் தேவையை அதிகரிக்கிறது என்றார் அவர். போருக்கு முந்தைய விகிதத்துடன் ஒப்பிடுகையில் ஹொர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் ஏற்றுமதி தற்போது 65 முதல் 70 விழுக்காடு வரை அதிகரித்துள்ளதாக ஆற்றல் தரவு நிறுவனம் வொர்டெக்ஸா தெரிவிக்கின்றது. பெட்ரோல் உள்ளிட்ட சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பொருட்களும் திரவ பெட்ரோலிய எரிவாயு LPG ஆகியவையும் இதில் அடங்கும். நிறைவாக 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி தேசிய நீச்சல் தாரகை டத்தோ பண்டலில் அரினோங் பதக்கத்தை நழுவவிட்டார். மகளிர் 10 மீட்டர் உயரத்திலிருந்து நேரில் குதிக்கும் பிரிவில் அவர் 289.15 புள்ளிகளுடன் 6ம் இடத்தை பிடித்தார். நாட்டின் மற்றொரு விளையாட்டாளர் நோர் எலிஷா ரனியா 11ம் இடத்தில் போட்டியை நிறைவு செய்தார். தங்கம் சீனாவின் சாங்சு வசமானது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

செவ்வாய்க்கிழமை இன்று மலரும் நினைவுகளில் ஒரு நேயர் தெரிவு செய்த பாடல்கள், நமக்கு கடிதம் வழி கிடைக்க பெற்ற பாடல்கள். இன்று நமக்கு கடிதம் எழுதி அனுப்பியது நம்முடைய ஒரு நேயர் தான், நம்முடைய ஒரு நண்பர் தான். யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்பி கேட்ட ஓரிரு பாடல்களை கேட்டுட்டு அவர் கூடயே பேசலாம், அவரே அறிமுகப்படுத்திக்குவார். தொடக்க பாடல் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா கொண்டு வராங்க. இதோ

0: மீண்டும் இணைகின்றோம் மலரும் நினைவுகள் தொகுப்பில். இன்று செவ்வாய்க்கிழமை ஒரு நேயர் தெரிவு செய்த பாடல்களில் இன்று நம்ம கூட பேச போறவங்க, இவ்வளவு நாள் என் கூட பேசினவங்க எல்லாம் நேயர்கள். இன்று பேச போகிறவர் என்னுடைய நண்பர் அப்படிதான் சொல்லணும். ஏன்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாளா நம்ம இந்த டிக்டாக் நேரலையில் இணைவோம் இல்லையா, அந்த டிக்டாக் நேரலையில் எல்லாமே நம்ம கூட இணையும் ஒரு நேயர். அவரும் என்ன நண்பானு கூப்பிட, நானும் அவரை நண்பானு கூப்பிட, எல்லா டிக்டாக் நேரலையிலும் நிறைய பேசியிருக்கோம். அவர் தான் இன்று கடிதம் எழுதி அனுப்பியிருக்காரு. நீலாயை சேர்ந்த நண்பர் ஜெயக்குமரன் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் நண்பா.
1: வணக்கம் நண்பரே. வணக்கம் NLFM.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா நல்லா இருக்கு நண்பரே.
0: அதான் ரொம்ப நாளா டிக்டாக் நேரலையில நம்ம பேசிட்டே இருப்போம்.
1: அது நீங்க வந்த பொறுத்தான் பிறகு எனக்கு அந்த ஒரு ஆர்மையே வந்துச்சு.
0: அப்படியா? நண்பரே ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர் ஜெயக்குமரனை பத்தி அவர் சொல்றவனுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டிக்டாக் நேரலையில எப்போதும் இந்த சில கடுமையான இந்த கருத்துக்கள் எல்லாம் வரும். சில பேர் வந்து தவறாலாம் பேசுவாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா அது எல்லாம் நிறைய டிக்டாக் நேரலையில் இருக்கும். அவங்க எல்லாம் யாருன்னு தெரியாது, போலி கணக்குகளா இருக்கும். எப்போதும் வந்து நம்ம டிக்டாக் நேரலையில இருக்கும் போது யாராச்சும் அப்படி சொல்லிட்டா அறிவிப்பாளர்கள் தான் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நண்பர் ஜெயக்குமரன் இருந்தாருன்னு வைத்துக்கோமே, அவரே சொல்லிடுவாரு, அவரு கோபம் ஆயிடுவாரு, நான் கோபம் ஆகிற முன்னுக்கு. அந்த மாதிரி ஒரு உற்ற நேயர் நண்பா நிறைய பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து உங்களை பத்தி பேச போறோம். சொல்லுங்க, நீங்க யாருன்னு அறிமுகப்படுத்திக்கீங்க?
1: நான் என் பேரு ஜெயக்குமரன். நான் தம்மா டேசா ஜஸ்மின் பட்டபொருள் இருக்க நண்பரே. நான் வந்து எனக்கு வந்து திருமணம் ஆகி மூன்று பிள்ளைகள். முதலாவது வந்து பெண், அவங்க பேரு மாலினி. அவங்களுக்கு அவங்க கணவர் பேரு சிவராஜ். அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு. மகன் வந்து ஒருத்தர் வந்து மோகன், இன்னொருத்தர் வந்து பவித்ரன், மனைவி வந்து விஜயா. முன் நாங்க வசித்த இடம்லாம் வந்து சுங்கை மகன் தோட்டம், நீலா இன்னைக்கு செம்பில அங்க இருந்தோம். அப்புறம் வந்து எஸ்டேட் தோட்டம் வந்து மேம்பாடு காணும்போது காணும்போது நாங்க வந்து
0: உங்க கூடயே பயணிப்பது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நண்பா.
1: நன்றி நண்பரே.
0: நிறைய பேச போறோம் உங்களை பத்தி, உங்களுடைய அனுபவங்கள், வேலை, வாழ்வியலை பத்தி எல்லாம். அதற்கு முன்பாக நண்பா, தொடக்க பாடலா என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: தொடக்க பாட தாய் இல்லாம நாள் இல்லை நண்பர். அந்த பாடல்
0: அம்மாவுக்காகவா?
1: அம்மா சனத்துல, அம்மா அப்பா சனத்துல எனக்கு இருக்காங்க. அவங்களுக்காக அவங்க வந்து போட்டிஷன் தம்மன் ரியால வச்சுக்கிறாங்க. திரு ராமன், ஜெயலட்சுமி அவர்களுக்கு, அவர்களுக்காக அவர்களுக்கு பாதம் தொட்டு இந்த பாடலை விரும்பி கேட்கிறேன். தாய் இல்லாம நாள் இல்லை.
0: உங்களுக்கு அவங்க என்ன வேணும், உறவினரா?
1: உறவினர், அம்மா அப்பான்னு கூட அவங்களும் என்ன பிள்ளை கூட்டு ரொம்ப அந்த மாதிரி உறவு நண்பரே.
0: உறவுகளை அதிகம் நேசிப்பவர் போல நீங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: பாருங்க, அவங்க கூட ஒரு உறவு, என் கூட நண்பர் அப்படின்ற ஒரு உறவு இங்க மின்னல்ல. இந்த மாதிரி நிறைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு நேயர் ஜெயக்குமரன். அவருக்காக அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: ஆரம்பத்துல அன்பா நான் ஒரு தனியார் நிறுவனத்துல லேண்ட்ஸ்கேப் வேலையா செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு 10-15 வருஷமா. அங்க வந்து கொண்டை பிரச்சனைனாலதான் ஒரு ஒரு வருஷம் வேலை இல்லாம இருந்த வீட்டுல. அப்புறம் போர் அடிச்சிச்சு அப்படியே சரி பாதுகாப்பு வேலைக்கு வந்துட்டேன் நண்பரே.
1: அது நண்பா ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு வருடம் வந்து வேலை இல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப உள்ள சூழல்ல நிறைய பேருக்கு வந்து இந்த வேலை வாய்ப்புகள் பறிபோகும் போது அந்த சூழ்நிலை வந்து சிலருக்கு வேறு மாதிரி இருக்கலாம், சிலருக்கு வந்து கொஞ்சம் கடினமா தானே இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஒரு காலகட்டம் எப்படி இருந்தது?
0: அம்மா அந்த காலகட்டத்துல எப்படி ஈடு செய்ய முடியும்னு தெரியல நண்பரே. என் மகளோட ஒத்துழைப்பு, மனைவியோட ஒத்துழைப்பு, பிள்ளைங்க ஒத்துழைப்பு தான் நம்ம இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
1: அவங்க எல்லாம் வளர்ந்த பிறகு அந்த சூழ்நிலை வந்தது.
0: படிப்பு முடிஞ்சு நம்ம அப்ப எஸ்டேட் வாழ்க்கை தான் நண்பரே, எஸ்டேட்ல தான் அப்படியே பொழுது போக்குறது, அப்படியே வாழ்க்கை திருமணம், அப்படியே மனைவி அவங்கள பார்த்து.
1: மனைவி எங்க பாத்தீங்க?
0: மனைவி நாங்க வந்து ஒரு வேலை செய்ய இடத்துல பார்த்தோம். அவங்க பொக்கி கார்டன்ல வேலை செய்யும் போது அப்படியே அவங்க ரெண்டு எங்க எடுத்து அப்படி காதல் பண்ணி திருமணம் செய்து இப்ப எனக்கு ஒரு 3 பிள்ளைங்க இருக்காங்க நண்பரே.
1: வீட்டுல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே?
0: எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க.
1: அதான் பாருங்க, ரொம்ப நல்ல மனம் படைத்தவர் நீங்க, அதனாலதான் எல்லாமே நல்லதா நடந்திருக்கு உங்களுக்கு. சரி, அவங்கள பத்தி சொல்லுங்க, உங்க மனைவியை பத்தி.
0: அவங்க பேரு விஜயா. அவங்க வந்து இப்ப ஒரு அவங்க தனியா நிறுவனத்துல வேலை செய்யிட்டு இருக்காங்க.
1: உங்க வாழ்க்கைக்கு எந்த வகையான ஒரு உறுதுணை அவங்க?
0: அவங்க எல்லாம் உறுதுணைன்னு சொன்னா அவங்கதான் உறுதுணி, ரொம்ப உறுதுணியா இருக்காங்க.
1: சொல்லிட்டீங்களா அவங்க கிட்ட இந்த மாதிரி இன்னைக்கு மலரும் நினைவுகள்ல பேச போறேன்னு?
0: சொல்லி நண்பரு, அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
1: இல்ல, நேற்று நான் உங்கள்ட்ட அழைத்து சொன்னதுல இருந்து எனக்கு வந்து நிறைய செய்திகள் அனுப்புனீங்க நீங்க. நான் இப்படி பேசட்டா, அப்படி பேசட்டா, இது சொல்லட்டா, அது சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு.
0: முதல் தடவை முதல்ல நான் பேசுறது, நானு உங்ககிட்ட பேசிருக்கேன் நம்பரே.
1: ஒரு தடவை என்கிட்ட பேசிருக்கீங்க, ஆனா ஒளிபரப்புல பேசுனது இல்ல. இதுதான் முதல் முறை
0: பேசுனது இல்ல.
1: சரி, உங்க மனைவிக்காக ஒரு பாடல் விரும்பி கேட்கணும்னா என்ன பாடல் கேட்பீங்க?
0: மனைவிக்காக விரும்பி கேட்கிற பாடல் சொன்னா நம்புறா உங்களுக்கு எல்லா பழைய பாடல் எல்லா பாடலும் பிடிக்கும் நண்பரே. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.
1: என்னங்க மனைவிக்கு பாடல் கேட்க சொன்னா தத்துவ பாடலா கேக்குறீங்க நீங்க?
0: அவங்க அந்த அளவுக்கு ஒரு உறுதுணையா இருக்காங்க, கடவுள் மாதிரி.
1: ஓ ஆஹா, உங்க மனைவி தான் தெய்வம் சொல்றீங்க. அப்ப மனைவிகள்னாலே நிறைய பேருக்கு தெய்வமா தான் இருக்காங்க.
0: சந்தோஷம் நண்பர், சந்தோஷம்.
1: அந்த பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம் நண்பா.

0: நான் அது வந்து ஒரு 45 வருட கால உறவு பத்திரிகை துறைக்கும் எனக்கும் வந்து பொழுதுபோக்கு. அப்ப கையெழுத்தெல்லாம் பாராட்டி எனக்கு பரிசு எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்பர் எனக்கு.
1: ஆமா, அதை சொல்லியே ஆகணும், அவங்க கடிதத்துல உங்களோட கையெழுத்து. ஆஹா, உண்மையாலுமே நண்பா, இதுவரை நான் மலரும் நினைவுகளுக்கு வந்த கடிதங்கள்லயே பார்த்த மிக அழகான நேர்த்தியான ஒரு கையெழுத்து உங்க கையெழுத்து.
0: மிக்க நன்றி நண்பரு.
1: உங்க கடிதம் பார்த்தப்ப எனக்கே கொஞ்சம் புரிப்பா இருந்தது. ஆஹா, நம்ம நண்பரோட கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன வயசுல இருந்து அழகா எழுதுவீங்களோ?
0: அந்த ஸ்கூல் பள்ளி பருவத்துல இருந்து அந்த மாதிரி எழுதி பழங்க. இப்ப நமக்கு பொதுவாக அந்த கேள்வி பதில் கருத்துக்கள் பத்திரிகையை படிச்சுட்டு அந்த வாரத்தில் உள்ள கருத்துக்கள்லாம் பரிமாறிக்குவோம்.
1: பாதுகாவலரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா?
0: ஆமா.
1: இது எத்தனை ஆண்டு காலமா போயிட்டு இருக்கு இந்த ஒரு வேலை?
0: இந்த ஒரு வருட காலமாக.
1: இதற்கு முன்பு வேறு ஒரு வேலை செய்து இப்ப பாதுகாவலரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு வாழ்க்கை எப்படி நண்பா இருக்கு? அதுவும் இரவு நேரத்துலதான் பெரும்பாலான உங்களுடைய நேரம் வந்து கழியும். காலையில வந்து தூங்குவீங்க, குடும்பத்தோட நேரம் செலவழிப்பது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு?
0: இந்த வாழ்க்கை காலையில வந்தாக்க நம்ம வந்து இவங்க பிள்ளைங்களோட எல்லாருக்கெல்லாம் பேர பிள்ளைங்களோட பாத்துட்டு பழகிட்டு இருக்கலாம். இரவு நேரத்துல அவங்க படுத்துருவாங்க. அப்ப நம்ம வந்து இப்படி வேலைக்கு போயிட்டோமா, நமக்கு கொஞ்சம் பொழுதுபோக்கு இப்படி போயிருது. மாணவர்கள் கேட்பது, ஓய்வு நேரத்தை எழுதி ஏதாவது எழுதுவது, இப்படி பொழுதுபோக்கு போயிருது நண்பரா.
1: பெரும்பாலும் வந்து இரவுல வானொலி தான் கேப்பீங்களா வேலை பார்க்கும்போது?
0: கண்டிப்பா வானொலி விடிய விடிய காலை மட்டும்தான், 24 மணி நேரமும்.
1: ஆனா உங்க கூடயும் வந்து ஆட்கள் பணிபுரிவாங்களா?
0: இல்ல, நம்ம ஒருத்தர் மட்டும்தான்.
1: அந்த தனிமை எப்படி இருக்கும் அந்த இரவுல?
0: தனிமை ஒரு இனிமை. பொழுதுபோக்கு நம்ம தான் வானொலி இருக்கு, நம்ம கடிதம் அப்படி எழுதி எழுதிக்கிட்டு அப்படியே பொழுது போய் ரொம்ப சீக்கிரம் பொழுது போயிடும் நண்பரு.
1: வாரத்துல விடுமுறை அப்படின்றது?
0: விடுமுறை இல்ல நம்ம, நம்ம வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம், விடுமுறை எடுத்துக்கலாம்.
1: ஓ, ஆக 7 நாளும் வேலை செய்றீங்க நீங்க?
0: கண்டிப்பா, ஏன்னா பாதுகாப்பு வேலை அப்படித்தான் நண்பரு, எல்லாத்துக்குமே அப்படித்தான்.
1: நண்பா, எத்தனை வயது நண்பா உங்களுக்கு?
0: எனக்கு 62 வயது நண்பரு.
1: 62 நண்பா, உங்க வயதுல பாதி கூட எனக்கு ஆகல. ஆனா இருவரும் நம்ம நண்பர்களா இருக்கும் பாருங்க. என்ன கேக்கணும்னா, 62 வயதிலும் வந்து 7 நாட்களும் வேலை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது?
0: காலகட்டத்துல அது அப்படியே பழகி போய்விடுது நண்பா. காலையில வேலை செஞ்சா கூட ராத்திரி படுக்கிறதுக்கு மணி 2-3 ஆயிரும், அப்படியே அது பழகி போய்விட்டது.
1: ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, அந்த மாதிரி கடினமா உழைக்கிறீங்க, உங்களுக்கான நேரம் வந்து என்னவா இருக்கும்? இப்ப ஏதாவது விடுமுறை எடுத்துட்டு எங்கேயாவது போறது அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவீங்க? வெளியூருக்கு போயிட்டு வர்றதோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
0: இருக்க சூழ்நிலையை நம்ம பார்த்து அமைத்துக்கொள்ளும் நண்பரு. ஏன்னா எல்லாம் வேலை டைம், வேலை நேரம் வர எல்லாத்துக்கும் நமக்கு அவங்களுக்கு நம்ம வேலை ஒத்து வர்றது. அப்ப ஏதாவது முக்கியமான நிகழ்வுனாக்கா நம்ம போயிட்டு வர்றது, வெளியே போயிட்டு வர்றது. திட்டங்கள் நமக்கு, நம்ம 62 வயது ஆச்சு நண்பரே, இன்னும் நமக்கு என்ன, நம்ம பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு சந்தோஷமா குடும்பத்தோட இருக்கணும். அந்த ஒரு காலகட்டத்துல வந்துட்டோம் நண்பன்.
1: எத்தனை பேர பிள்ளைகள் உங்களுக்கு?
0: 2 பேர பிள்ளைகள்.
1: அதாவது இந்த ஒரு காலகட்டம் குடும்பத்துடன் நேரம் செலவழிக்கும் காலகட்டம். பாத்தீங்கன்னா பெரும்பாலான உங்க வாழ்க்கை வந்து இந்த மாதிரி வேலை செய்தே போயிருக்கு நேரம். இந்த ஒரு காலகட்டம் வந்து நீங்க ரொம்ப நல்ல வகையில் உங்க குடும்பத்தினரோடு செலவழிக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய ஆசையும் கூட. சொல்லுங்க நண்பா, அடுத்து என்ன பாடலா கேட்கலாம் நிறைவா பேசுவதற்கு முன்பா?
0: கடைசியாக எங்க அம்மான்னு சொல்லி சொல்லுங்க, சாஸ்திரம் இருக்காங்களா நண்பரே?
1: ஆமா,
0: அவங்களுக்கு கால் பண்ணி, அவங்களுக்கு போன் பண்ணி பேசுறேன். இந்த மாதிரிமா நானும் பாட்டு கேட்க போறேன். அப்ப அவங்க விருப்ப பாடலும் மண்ணுக்கு மரம் பாரம்மா அம்மா அவங்களுக்காக, அவங்க பேரு திருமதி ஜெயலட்சுமி.

0: மடானி உங்களுக்காக.
1: உயர்கல்வி மாணவருக்கான சிஸ்வா சிறப்பு நிதியுதவி. இந்த சிறப்பு நிதியுதவிக்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. B40 குடும்பங்களைச் சேர்ந்த தகுதியான இந்திய மாணவருக்கு கல்வி செலவை சமாளிக்க ஒருமுறை நிதியுதவியாக 1000 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. டிப்ளமா இளங்கலை பட்டப்படிப்பு மாணவரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்துக்கான இறுதி நாள் அக்டோபர் 31. மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
0: உங்களுக்காக

0: 62 வயது காலகட்டத்துல ஒரு மின்னல போமோடு தொடர்பு கொண்டு பேசுறது ஒரு மிக்க மகிழ்ச்சி நண்பரே. அது உங்களோட பேசுறது இன்னும் சந்தோஷம் நண்பரே.
1: எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நண்பரே. ஏன்னு பார்த்தோம்னா சில நிறைய நேயர்கள் நம்ம கூட தினமும் பேசுறவங்களாம் இருப்பாங்க. ஆனா கண்டிப்பா அந்த சிலரோட பெயரும் அந்த முகமும் மட்டும் நமக்கு எந்த நேரம் பார்த்தாலும் பளிச்சுன்னு அப்படி ஞாபகம் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நேயர் தான் நம்ம நண்பர் ஜெயக்குமரன். ஏன்னா டிக்டாக் நேரலையில் எப்போதும் நம்ம கூட இணைஞ்சிருப்பாரு. எந்த அங்கம் வந்தாலும் வந்து பாடல் கேட்டுருவாரு நண்பர். அது மலரும் நினைவுகளா இருக்கட்டும், இல்ல இந்த அண்டர் ரேட்டட் புகழின் உச்சியை தொடாத பாடல்களா இருக்கட்டும், புது பாடல்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு பாடல் வைத்திருப்பீங்க நீங்க. அது எப்படி 60ஆம் ஆண்டு பாடல் கேட்கறீங்க, 80ஆம் ஆண்டு பாடல் கேட்கறீங்க, கூடிய புது பாடல்களும் கேட்கறீங்க? ஒரு தமிழ் திரை இசை விரும்பியா நீங்க?
0: உண்மைதான், எல்லா பாடலையும் ரசிக்கிறேன் நம்ம. எல்லாம் எல்லா பாடலுமே நமக்கு மின்னலப்பம் பாடல் ஒளிபரப்புறாங்க. அவங்க எல்லா பாடலையும் ஒளிபரப்புறாங்க, அவங்களுக்கு பாகுபாடு இல்லையே.
1: ஆமா,
0: எல்லா பாடலும் மக்களா.
1: கண்டிப்பா, எப்போதும் வந்து இந்த மாதிரி புது புது இசையும் சரி, புது புது மனிதர்களையும் சரி, இதையெல்லாம் நம்ம கூட வச்சுக்கிட்டாதான் நம்ம எப்போதுமே மனதளவில் ரொம்ப இளமையா உணர முடியும் இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப இளமையானவர் மனதளவில்.
0: அனைவருக்கும் இந்த மின்னலப்ப மொழி அனைவருக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பா. சந்தோஷமா, குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், எந்த போட்டி போறாம, எந்த பாகுபாடு இல்லாம, எல்லாம் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று மனமார வாழ்த்துக்கிறேன்.
1: சரி, தீபாவளிக்கு விடுமுறை இருக்குதானே உங்களுக்கு?
0: தீபாவளிக்கு விடுமுறை இருக்கிறேன் நண்பரா.
1: விடுப்பு எடுத்துட்டு குடும்பத்தோட 2-3 நாட்கள் மகிழ்ச்சியா கொண்டாடுங்க, சரியா?
0: மிக்க நன்றி நண்பரே.
1: சரி நண்பா, ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட பேசினது. ரொம்ப நன்றி பாடல்களுக்கு.
0: மிக்க நன்றி நண்பரே.
1: மீண்டும் சந்திப்போம் டிக்டாக் நீரலையில்.
0: கண்டிப்பாக.

0: தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: இடம்பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய நேயர்களே, ஒரு நாள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படுத்திருந்த போது அவர்களின் உடம்பில் எறும்பு ஒன்று ஊர்ந்து திரிந்ததை கண்ட அவர்கள் அதனை பிடித்து வீசி எறிந்தார்கள். அப்போது அந்த எறும்பு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, நெறி நீதி மன்னனாகிய அல்லாஹ்வுக்கு நீரும் நானும் அடிமைகள் தான் என்பதை உணராது என்னை நீ அகங்காரத்துடன் பிடித்து வீசி எறிந்தீர். உமக்கு வல்லமை உள்ளது என்று எண்ணி பெருமையுற்று வரும் துன்பம் பற்றி உணராது எனக்கு துன்பம் இழைத்தீர். இது பற்றி நான் மறுமையிலே அல்லாஹ் சுபஹானஹு வதஆலாவின் முன் வழக்காடுவேன் என்றது. அது கேட்ட நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடுக்குற்றவர்களாய் அவ்வெறும்பினை நோக்கி, எறும்பே, நான் என்ன அவ்வளவு பெரிய தீங்கு செய்துவிட்டேன் என பரிவோடு கேட்டார்கள். அதற்கு அந்த எறும்பு அவர்களை நோக்கி, என்னுடைய உடலோ மென்மையானது, அதனினும் மென்மையானது அதன் மேல் போர்த்தப்பட்டுள்ள தோல். அப்படி இருக்க நீர் என்னை வெளியே தூக்கி எறிந்தீர். இதைவிட பெரும் தீங்கு வேறொன்று இருக்கிறதா? வலியவர்கள் எளியவர்களை மதித்திடாது அவர்களுக்கு தீங்கு இழைப்பது பண்பு என்றால், கடலானது அலையெறிந்து அவனி முழுவதையும் அழித்திடாமல் இருக்க காரணம்தான் என்ன? அதனுடைய இயலா தன்மைதானா? நீங்களோ இந்த உலகத்தை ஆள வந்த அரசர் மட்டுமல்ல, மக்களை நேர்வழி நடத்த வந்த நபியும் ஆவீர். நீங்களே இவ்வாறு செய்தால் மற்றவர்களை பற்றி என்ன சொல்வது என்று இடித்துரைத்தது. எறும்பின் இந்த இடிமொழி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு குலுக்கு குலுக்கியது. அவர்கள் எறும்பை நோக்கி, எறும்பே, நான் வேண்டுமென்றே உனக்கு துன்பம் இழைக்கவில்லை. நீ என் மீது ஊர்ந்து செல்வதை உணர்ந்து நான் அறியாமலேயே உன்னை பிடித்து வீசி எறிந்து விட்டேன். எனினும் பிழை பிழைதான், அதிலிருந்து தப்ப முடியாது. எனினும் என் பிழையை பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று கூறினார்கள். அப்போது அந்த எறும்பு, நீர் எனக்கு மூன்று வாக்குறுதிகளை அளித்தால் நான் உன் பிழையை பொறுப்பேன், இல்லையென்றால் பிழை பொறுக்க மாட்டேன் என்று கூறியது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்விதமே அவற்றை அளிக்கின்றேன் என்று கூறினார்கள். அப்போது அந்த எறும்பு, தாவூதின் மகனாரே, நீர் உலக ஆபாசங்களில் உழலாதீர், அதிகமாக சிரிக்காதீர். உம்மிடம் ஒருவர் உதவி தேடி வந்தால் அவரை வெறுமனே திருப்பி அனுப்பாதீர் என்று கூறியது. வாக்குறுதி காக்கிறேன் என்றார்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அது கேட்டு அகமகிழ்ந்து அந்த எறும்பு, நான் உம் பிழையை பொறுத்தேன் என்று கூறி அந்த இடத்தை விட்டு அகன்றது. அன்பிற்குரிய நேயர்களே, பிறருக்கு நலம் நாடுவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதைத்தான் அந்த எறும்பு தனக்கு ஏற்பட்ட நோவினையை சுட்டி காட்டியது. நாமும் மற்றவர்களின் நலனில் அக்கறை உள்ளவர்களாக மாற வேண்டும். அந்த எறும்பின் வேண்டுகோள், நீர் உலக ஆபாசங்களில் உழலாதீர். உள்ளத்திலிருந்து உலக பற்றை நீக்குவது என்பது இலேசான காரியமல்ல. சில நேரம் உள்ளம் ஒத்துக்கொள்ளும், மீண்டும் உள்ளம் உலக பற்றை நாடும். என்றாலும் ஒரு கட்டுக்கோப்போடு வாழ வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிகவும் கவனம் செலுத்துகிறது. அடுத்து, அதிகமாக சிரிக்காதீர் என்று கேட்டது. அதிகமாக சிரிப்பது என்பது அல்லாஹ்வின் சிந்தனையை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒரு செயலாகும், உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்து, உம்மிடம் ஒருவர் உதவி தேடி வந்தால் அவரை வெறுமனே திருப்பி அனுப்பாதீர் என்று கேட்டது. பிறரின் தேவைகள் எதுவாக இருப்பினும் அது நன்மையான காரியமாக இருந்தால் அவரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அவருக்கு ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து அவரை விடுவிக்க வேண்டும். அவர்களிடம் குறைகள் ஏதேனும் தென்பட்டால் அதை பெரிதுபடுத்தாமல் அவற்றை மறந்துவிட வேண்டும். இவ்வாறு பிறருக்கு பயன் தரும் மனிதரே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கு மிகவும் பிரியமானவராக இருக்கிறார் என இஸ்லாம் கூறுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாம் எந்த நல்ல விஷயங்களை கேட்டோமோ அவைகளை நம் வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி வாழ நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேயர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
4: இளமை புதுமை இனிமை.
5: இன்றைய காற்றின் மொழியும் ஒரு நிறைவை நாடுகின்றது. இன்றைய பாடல்கள், தகவல்கள், நம்ம பேசினது எல்லாமே உங்களை ரொம்ப கவர்ந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சரிங்க, மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி, சலாம் மலேசியா மடானி. தொடர்ந்து இது நம்ம நேரம் தொடங்கி மின்னலின் இடைவிடா இசையிலும் இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்.

எப்படா மணி ஓகேதானே? ஓகே ஓகே ஓகே. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பாட்டு முடிஞ்சிச்சு, இப்போ நம்ம அடுத்து

0: ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு முகேந்திரா பேசுறேன். சத்தியமா நான் சொல்லி பார்வை டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இது நம்ம நேரம், முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க. கேட்ட என்ஜாய் பண்ணுங்க.
1: இருமீன்கள் ஒரு உரையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான்
0: மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டிமானிலிருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன்னினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். அசியூஸ்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: நீங்கள் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

0: ஸ்டேஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. ஆ வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மியான்மர் அகதிகள் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கான முயற்சிகள் மலேசியர்களின் பாதுகாப்புக்கும் நலனுக்கும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் மோதலால் பாதிப்பை எதிர்நோக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோவின் கீழ் செயல்படும் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் அகப்பக்கத்தின் மூலம் 400,000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு கல்வியமைச்சு கூடுதலாக 5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டின் மூலம் 333 உறைவிட பள்ளிகளில் மறைக்காணிகளை பொருத்தும் பணியை விரிவுபடுத்தி வருகிறது. பகடிவதையை கையாளும் முயற்சியாக மாணவர்களின் பாதுகாப்புக்காகவும் கண்காணிப்புக்காகவும் அப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபட்லினா சீடேக் தெரிவித்துள்ளார். 2027 வரவு செலவு திட்டம் வயல்களில் கால்வாய் நீர்ப்பாசன முறை நவீனமயமாக்கல் மேம்பாட்டுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கும் என்று வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு எதிர்பார்க்கிறது. அடுத்த 15 முதல் 30 ஆண்டுகளுக்கு நாட்டின் உணவு உத்தரவாதம் வலுவாக இருப்பதை உறுதி செய்வதற்கு அந்த நடவடிக்கை மிகவும் முக்கியம் என்று அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோஸ்ரீ இஷாம் ஈஷா கூறியுள்ளார். ஐநாவின் அடுத்த தலைமைச் செயலாளர் பதவிக்கான போட்டி தீவிரமடைந்துள்ளது. ஐநா பாதுகாப்பு மன்றம் புதியவரை தேர்வு செய்வதற்கான போட்டியில் 4வது முறையாக மறைமுக கருத்து கணிப்பை நடத்தியது. தற்போதைய தலைமைச் செயலாளர் அந்தனியோ குதரஸை அடுத்து பதவியேற்க 7 போட்டியிடுகின்றனர். முதல் 3 சுற்று கருத்து கணிப்புகளுக்கு பின்னர் கோஸ்டாரிக்காவின் ரெபெக்கா கிரீன்ஸ்பேன் முன்னிலையில் உள்ளார். பிரான்சில் உயர்நிலை பள்ளி மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் 400 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் 13 மாணவர் என அந்நாட்டு உள்துறை அமைச்சர் லாரன் நுனஸ் தெரிவித்துள்ளார். விளையாட்டு ஐஇச்சி நகோயா ஆசிய போட்டி அக்டோபர் 4 அப்போட்டி நிறைவடைய உள்ள நிலையில் நாட்டின் தற்போதைய இலக்கு தங்கப்பதக்க எண்ணிக்கையை மேலும் அதிகரிப்பதாகும். இதில் இன்று ஈசு வெலட்ரோமில் நடைபெறும் உள்ளரங்கு சைக்கிள் ஓட்ட போட்டியில் டத்து முகமது அசிசுல் ஹஸ்னி ஆவாங் தனிநபர் ஸ்பிரிண்ட் பிரிவில் களமிறங்குகிறார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் இஸ்ரா வசனம் 9 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்து எறியப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன்.
3: இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தீ லில்லதீ ஹிய அக்வம் வ

நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான நீதமான பாதைக்கு வழிகாட்டுகிறது. மேலும் உங்களில் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நற்கூலி உண்டு என்று நன்மாராயம் கூறுகிறது.

அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மனிதன் உயர்ந்தவனாக, சிறந்தவனாக, மனித மனங்களில் நிறைந்தவனாக வாழ வேண்டுமானால் அவனிடம் நான் என்ற அகந்தை அகல வேண்டும். அப்போதுதான் அவன் கண்ணியமானவனாக கருதப்படுவான். அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை, அதாவது கல்வி, தொழில் போன்றவைகளை அதிகப்படியாக பெற்றவர்கள் அதனால் நெஞ்சு நிமிர்த்தி கொண்டு தன்னையே உயர்ந்தவனாக கருதி கொண்டு மற்றவர்கள் தன் முன் சமமாக மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டு நடப்பது விபரீதமாகும். காரணம், இந்த அருட்கொடைகள் அடுத்தவர்களை விட இவர்களுக்கு அருளப்பட்டது. அதனால் அவர்களும் பயன்பெற்று அதை கொண்டு அடுத்தவர்களின் வாழ்வு உயரவும் பாடுபட வேண்டும் என்பதால்தான். அடுத்தவர்களை இழிவாக எண்ணாது, எண்ணில் அவனும் இருக்கிறான் என்று எண்ணிச் செயல்பட வேண்டும். எந்த துறையை எடுத்தாலும் இதுதான் நியதி. கர்வமும் பிடிவாதமும் கீழ்மகனின் குணம் என்றார்கள் மாமேதை அபு முஸ்லிம் கௌலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இன்று உலகில் இந்த இரண்டு குணங்களால் தான் பிரச்சனைகள் எழுகின்றன. ஒன்று கர்வம். மற்றவர்களை மட்டம் தட்டியே இன்பம் அடைபவர்கள் அதனால் அடுத்தவர்களின் மனம் காயப்படுவதை புரிந்து கொள்வதில்லை என்பதால் சொந்தக்காரர்களிலிருந்து நண்பர்கள் வரை எவரும் அம்மனிதனிடம் நெருங்க பயப்படுவர், பழகுவதற்கு விருப்பம் கொள்ள மாட்டார்கள். இரண்டு பிடிவாத குணம். நேரம், இடம், பேசும் மனிதர் என்ற வேறுபாடின்றி எல்லாரிடமும் தான் சொன்னதுதான் சரி என்று வாதிடும் பிடிவாத குணமும், அப்படி வாதிடுவது தவறு என்று தெரிந்தும் நான் ஒரு தடவை சொன்னால் சொன்னதுதான், மாறவே மாட்டேன் என்று தனக்குத்தானே சரியாகத்தான் சொன்னேன் என்பது போல் பேசுவது. இந்த குணத்தாலும் சொந்தங்களை, நட்பு வட்டங்களை மிகச்சிறிய காலத்தில் இழக்கும் அவலம் ஏற்படும். கர்வமும் பிடிவாதமும் உள்ளவன் சீக்கிரத்தில் முகவரியற்று போவான். நாளாக நாளாக அவன் நிலை தாழ்ந்து போவானே தவிர ஒரு காலும் உயர்வடைய மாட்டான். பணத்தால், பட்டத்தால், பதவியால் உண்மையிலேயே உயர்ந்து நின்றவர்கள் இன்றைக்கும் நினைக்கப்படுகிறார்கள். மாற்றமாக அதனால் மற்றவர்களை இழிவுபடுத்தியவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் வரலாற்றின் கருப்பு பக்கங்களில் அவர்கள் பதியப்பட்டிருக்கிறார்கள். பெருமை கூறி பிதற்றித் திரியும் கர்வர்கள் பெருமையுடையார் சிறுமையடைவார், அடக்க முடியோர் உயர்வடைவார் என்ற அபு ஹையூப் ஷக்தியாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் வாக்கை சிந்திப்பது நல்லது. தன்னையே எல்லாரும் புகழ்ந்து பேச வேண்டும் என எண்ணுவது, ஏழைகளை கண்டால் கண்டும் காணாததுமாய் இருப்பது, இவைகளை விட்டு விலகி நம்மால் என்ன முடியுமோ அந்த உதவிகளை செய்து வறுமையில் சிக்கி இருப்பவர்களை மீட்கும் உதவிகள் செய்வதன் மூலம் எல்லாருமே உயர்ந்தவர்கள்தான் என்ற எண்ணத்தை இதயத்தில் கொண்டு வருவதை இஸ்லாம் விரும்புகிறது. கர்வம் கொண்டு விதண்டாவாதம் செய்வோர் ஒரு காலம் கல்வி ஞானத்தில் உயர முடியாது.

நேர்களே, மனிதன் தான் எதிலிருந்து தோன்றினான் என்பதையும் இறுதியில் எங்கு முடிய போகிறான் என்பதையும் உணர்ந்தாலே போதும், அவன் உள்ளத்தில் கர்வத்துக்கு இடம் இருக்காது. கர்வம், பிடிவாதம், கடுகடு முகம் இவைகளால் மனிதனுக்கு இழிவுதானே தவிர உயர்வில்லை. இந்த மூன்று செயல்களும் நல்ல மனிதருக்குரிய செயல்கள் அல்ல. இவை நன்மைகளை தின்று தீர்ப்பதோடு இதயத்தையும் கருகச் செய்துவிடும். தீயை காற்று அணைத்து விடுவது போன்று நற்செயல்களை கர்வம் அழித்துவிடும் என்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாக்கை உணர்ந்து செயல்படுவோம். கர்வம் கொண்டு ஏழைகளை புறக்கணித்து செல்வம் சேர்த்து அதனால் நன்மைகளின் பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியாத முத்திரையிடப்பட்ட இதயத்தை பெற்ற எத்தனையோ கொடுமையாளர்கள் நமக்கு முன்னால் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவனையும் அவனுடைய மாளிகையையும் பூமி விழுங்குமாறு செய்துவிட்டோம். அப்போது அல்லாஹுவை தவிர அவனுக்கு உதவி செய்யக்கூடியவர் யாரும் இல்லை. அல்லது என்னால் பணத்தை வைத்து எதையும் சாதிக்க முடியும் என்று திமிர் பேசியவன் தன்னைத்தானே அல்லாஹுவின் பிடியிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளவும் முடியவில்லை என்று அல் குர்ஆனின் அத்தியாயம் 28:81 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இது ஒரு கொடியவனின் வரலாற்று சுருக்கத்தை சித்தரிக்கிறது. மூசா அலிஸ்லாம் காலத்தில் ஹாரூன் என்ற ஒரு கொடியவன் இருந்தான். அவன் மூசா அலிஸ்லாம் அவர்களின் சிறிய தந்தை மகன் என்றும் சரித்திரத்தில் காணப்படுகிறது. அவன் பல துறைகளில் திறமை பெற்றிருந்தான். கல்வி மற்றும் செல்வ வளத்தில் மிகைந்தவனாக இருந்தான். அவனின் செல்வமும் அறிவும் அதனால் அவன் கொண்ட அகம்பாவமும் அவனை மூசா அலிஸ்லாம் அவர்களின் தூதுத்துவத்தை எதிர்க்க செய்தது. மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு முன் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் அவன் அவர்கள் இல்லாத இடங்களில் அவர்கள் பற்றி அவதூறு சொல்லவும் அவர்களை புறக்கணிக்க மற்றவர்களை தூண்டுபவனுமாக நயவஞ்சக வேலைகளில் ஈடுபட்டான். இதற்கு காரணம் அவனின் செல்வ வளத்தின் அளவு இன்றைக்கும் குர்ஆன் சொல்வது போன்று ஆச்சரியமானது. காரூன் என்பவன் மூசாவுடைய ஜனங்களில் உள்ளவன். எனினும் அம்மக்கள் மீது அக்கிரமம் செய்ய தலைப்பட்டான். ஏராளமான பொக்கிஷங்களை நாம் அவனுக்கு கொடுத்திருந்தோம். அவைகளின் சாவிகளை மாத்திரம் பலவான்களான ஒரு குழுவினர் கஷ்டத்தோடு சுமக்க வேண்டியிருந்தது. இத்தகைய நிலையில் உள்ள அவனை நோக்கி அவனுடைய ஜனங்கள், நீ மகிழ்வடைந்து விடாதே, பெருமை கொண்டு அதில் மகிழ்ச்சி அடைவோரை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புவதில்லை என்று கூறினர் என்ற திருமறையின் 28:76 சிந்திக்கத்தக்கது. இறைவனால் ஏராளமான சொத்து கொடுக்கப்பட்ட அவன் அதனாலேயே திமிர் கொண்டு மக்களை பலவீனர்களாக எண்ணி இறைவனுக்கே மோசம் செய்ய துணிந்தான். அவனை மேலோட்டமாக புகழ்ந்தாலும் உள்ளுக்குள் அவனை மிகவும் வெறுத்தனர். இந்நிலையில்தான் இஸ்லாத்தின் பொருளாதாரத்துக்கான வரியான ஜக்காத் கடமை பற்றி அவனுக்கு அல்லாஹ் எடுத்துரைக்க ஏவினான்.

நேயர்களே, உன்னிடம் உள்ள பொருட்களை எல்லாம் அல்லாஹுவே உனக்கு கொடுத்தான். எனவே அல்லாஹ் உனக்களித்திருப்பதில் இருந்து தானம் செய்து மறுமை வீட்டை தேடிக்கொள். இம்மையில் தானம் செய்து நீ தேடிக்கொண்டதுதான் உன்னுடைய பாகம் என்பதை நீ மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு பொருளை கொடுத்து நன்மை செய்த பிரகாரம் அதனை கொண்டு நீயும் பிறருக்கு கொடுத்து நன்மை செய். பூமியில் நீ விஷமும் செய்ய விரும்பாதே, ஏனெனில் நிச்சயமாக விஷமிகளை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல் குர்ஆன் அத்தியாயம் 67 வசனம் 77 அல்லாஹ் இவ்வாறு கூறினான். இந்த இறை கட்டளையுடன் ஹாரூனை சந்தித்த மூசா அலிசலாம் ஜக்காத் சம்பந்தமான இறை கட்டளையை அவனிடம் எடுத்துரைக்க அவன் தன் சொத்தில் 1000 வீதம் தருவதாக வாக்களித்தான். தன் இருப்பிடத்திற்கு வந்து கணக்கு பார்த்தபோது 1000 பெருந்தொகை தர வேண்டியுள்ளதை பார்த்து அதிர்ச்சியடைந்து அதையும் கொடுக்காமல் இருக்க வழி தேடினான். பனி இஸ்ராயில்களிடம் சென்று, என் மக்களே, மூசாவை நம்பினால் நம் சொத்துக்கள் எல்லாம் நம் கைவிட்டு போகும் அபாயம் உள்ளது. எனவே அவரின் மீது நாம் ஒரு பழி சுமத்துவோம். அதனால் அவர் தலை குனிந்து நம்மிடம் எந்த கட்டளையும் சொல்ல மாட்டார் என்று பிரசங்கம் செய்தான். 1000 ஒரு விலைமகளுக்கு கொடுத்து மக்கள் மன்றத்தின் முன் மூசா மீது அவதூறு சொல்ல ஏற்பாடு செய்தான். மக்கள் மன்றத்தில் மூசா அலிசலாம் இறை கட்டளையை சொல்லிக் கொண்டிருந்த இடத்துக்கு அப்பெண்ணை அழைத்து வந்தான். மூசா அலிசலாம் அவர்களை பார்த்து, மூசாவே, நல்லவர் போன்று நடிக்க வேண்டாம். இப்பெண் தன்னிடம் நீர் தகாத முறையில் நடந்து கொண்டதாக புகார் கூறினாள் என்றான். மூசா அலிசலாம் அவர்கள் இவன் சொல்வது சரியா என்று கேட்கும் தோரணியில் சிவந்துவிட்ட தன் கண்களால் அப்பெண்ணை ஏறிட்டார்கள். நடுநடுங்கிய அவள் தன்னை காசு கொடுத்து அப்படி சொல்லச் சொன்னதாக கூறிவிட்டாள். உடனே மூசா அலிசலாம் அவர்கள், சொத்துக்களின் காரணமாக கர்வம் பிடித்தலைந்த அந்த கயவனை பூமியை விழுங்க அல்லாஹ்வின் பெயரால் உத்தரவிட்டார்கள். பூமி விழுங்க ஆரம்பித்தது. அப்போது மூசா, என் சொத்துக்களை அபகரிக்கவே இப்படி பூமியை விட்டு என்னை விழுங்க செய்கிறார் என்று ஹாரூன் ஓலமிட்டான். உடனே அவனுடைய மாளிகைகள் சொத்துக்கள் அனைத்தும் பூமி விழுங்க செய்ய இறைவனிடம் வேண்டினார்கள் மூசா அலிசலாம் அவர்கள். அதுபோன்றே அவனையும் அவனின் சொத்துக்களையும் மாளிகையையும் பூமி விழுங்க செய்தோம் என்ற இறைவனின் வசனம் அல் குர்ஆனில் 29 அத்தியாயம் 81 வசனத்தில் இடம்பெற்றுள்ளது. ஆகவே நேர்களே, கர்வம் கொள்வோரின் நிலை இறுதியில் இப்படித்தான் இருக்கும் என்பதை கியாம நாள் வரை சொல்லிக் கொண்டிருக்கும் குர்ஆனை ஆழ்ந்து சிந்திப்போம். கர்வமின்றி வாழ்வோம்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
3: நேரம் காலை மணி 6:30.

0: நேர்களுக்கு காலை வணக்கம். மற்றும் ஒரு புதன்கிழமை காலை பொழுதுல வணக்கம். உங்களை சந்திக்க ரவியின் திரைசா இன்றைக்கு வந்திருக்கோம்.
1: ஆமா, செப்டம்பர் மாதத்தை நிறைவு செய்யும் புதன்கிழமை தான். இப்போதான் செப்டம்பர் 1 வந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் தீபாவளியும் வந்துரும். ரவி,
0: தீபாவளி இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்பாடுகள்.
1: என்ன
0: தீபாவளி வந்து வரப்போகுதுன்றீங்க? வந்துருச்சு,
1: தீபாவளி வந்தாச்சு. மின்னல்ல கூட உங்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய காத்திருக்கின்றன. அது என்ன அப்படின்றது ஒன்றன் பின் ஒன்றாக தான் நாங்க சொல்லுவோம்.
0: கண்டிப்பாக நல்ல ஒரு புதன்கிழமை பொழுது இன்றைக்கு வந்து வந்திருக்கு. இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபாபவ ஆண்டு, புரட்டாசி திங்கள், 13 2026. இந்த செப்டம்பர் மாதத்திற்கான நிறைவான நாள் இன்று 30 வந்திருக்கு.
1: ஆமா, நிறைவா இருக்கட்டும். இது வரைக்கும் எடுத்த முயற்சிகளாக இருக்கட்டும், அல்லது நீங்க நினைத்த எண்ணங்கள் எல்லாம் அங்கங்க ஒரு இடத்துல குறைவாக இருந்தா பரவாயில்லைங்க, இன்றைக்கு நிறைவு பெறட்டும் என்ற எண்ணத்தோடு இன்ற நாள நாம பயணிக்கலாம்.
0: அப்படியா? சரி, தொடக்க பாடல் விநாயகர் போற்றி பாடலோடு வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம்.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
1: வணக்கம் மின்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
2: வணக்கம், நான் கோச் வின்குமார் பேசுறேன். சோ இன்னைக்கு வந்து அடிவயிறு எப்படி குறைக்கலாம் அப்படின்ற இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா நான் வரேன்னு நேற்று சொல்லியிருந்தேன்ல. சோ அதோட ஒர்க் அவுட் பேர் தான் ரிவர்ஸ் கிரன்ச். இந்த ரிவர்ஸ் கிரன்ச் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சோ முத நீங்க தரையில யோகா மேட்டை முத போட்டுருங்க. அதுக்கப்புறம் யோகா மேட்ல மேல பாக்குற மாதிரி கீழே தரையில படுத்துட்டு உங்களோட கால்கள் ரெண்டையும் மடக்கி நெஞ்சு பகுதி வரைக்கும் கொண்டு வந்து, அதாவது 90 டிகிரி வரைக்கும் கொண்டு வந்து கால்களை மேல உயர்த்தும் போது இடுப்பையும் சேர்த்து மேல நம்ம உயர்த்தணும். நம்மளோட கைகள் பக்கவாட்டுல இருக்கணும், அதாவது சைட்ல இருக்கணும். ஓகே, அப்ப நம்மளோட கால்களை மடக்கி மேல உயர்த்தி கீழே இறக்கும் போது அதுதான் ஒண்ணுன்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். இது ஏறக்குறைய நம்ம 10-15 வரைக்கும் நம்ம செய்யலாம் ரெப்பிடேஷன். ஓகே, 10 reps-ல் இருந்து 15 reps வரைக்கும் செய்யலாம். 4 sets இது நம்ம செய்யணும். இது செய்ய செய்ய நம்மளோட தசைகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். நம்மளோட அடிவயிறும் கொஞ்சம் கொஞ்சமா அது கரையறத அதோட மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. சரியா, நாளைக்கு இன்னொரு வொர்க் அவுட் மூலமா நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: சரி வாங்க, இன்றைக்கு வந்து நாளிதழ்கள் வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகள் என்னென்ன செய்திகள் அப்படின்றத பாக்கலாம்.
1: சரி, இந்த பக்கமா பிரதமர் சொல்லிருக்கார் ரவீன், 2030 ஆண்டுக்குள் 10 பேரில் 6 பேருக்கு அடிப்படை ஓய்வூதிய சேமிப்பு. இதை பற்றிய செய்தி தான் வருகின்ற 2030 ஆண்டுக்குள் ஊழியர் சேமநிதி உறுப்பினர்களில் 10 பேர்ல குறைந்தது 6 பேருக்காவது 60 வயதை அடையும் போது 3,90,000 என்ற அடிப்படை சேமிப்பு அளவை எட்ட செய்வது மலேசிய அரசாங்கத்தின் இலக்காக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு.
0: அப்புறம் அது வந்து மலேசிய நண்பன்ல வந்து ஒரு செய்தி, மக்கள் ஊசிக்கு நம்ம போகலாம், மியான்மர் நாட்டு அகதிகளை வந்து திருப்பி அனுப்பும் நடவடிக்கை வந்து நேற்று மலேசியா வந்து தொடங்கியிருக்கு. அதோட முதல் கட்ட நடவடிக்கையா பார்த்தோம்னா நேற்று 1,500 அகதிகள் வந்து மியான்மருக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க. முதல் கட்டமா அனுப்பப்படும் 5,000 அகதிகள்ல அவர்கள் ஒரு பகுதியினர் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த தொடர் நடவடிக்கையாக அரசாங்கம் வந்துட்டு இந்த அகதிகள் அனுப்பும் திட்டத்தை வந்துட்டு மேற்கொண்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தான் இது வந்து நடந்திருக்கு.
1: சரி, இந்த பக்கமா இணைய பத்திரிகைகள் வந்து 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பரிசீலனை செய்வதற்காக தொடர்பு அமைச்சு 20க்கும் மேற்பட்ட முன்முயற்சி திட்டங்களை நிதி அமைச்சிடம் வந்து தற்போது சமர்ப்பித்திருக்கின்றது என்று நம்முடைய அமைச்சர் ஃபமி ஃபாசில் வந்து தெரிவிச்சிருக்கிறார்.
0: அப்புறம் இணையதளங்களில் வந்து ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம். இந்த தமன் ஸ்ரீமூடால பார்த்தோம்னா 2021 எதிர்பார்க்காத அளவுக்கு வெள்ளம் வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி அலையை மலேசியர்களுக்கு கொடுத்தது. 12 பேர் வந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அதற்கான வழக்கு, அதற்கான விசாரணை நடந்து முடிந்து 50 குடியிருப்பாளர்களுக்கு சாதகமாக ஷா அலாம் உயர் நீதிமன்றம் நேற்று வந்து தீர்ப்பளித்திருக்கின்றது. ஆக இதுல வந்து சில செய்திகள்லாம் வந்துட்டு நேற்று தொடர்ந்து நமக்கு வந்து வெளிவந்திருந்தன. அதை பற்றிய ஒரு செய்தி தான் இது.
1: இப்போ நம்ம ஒரு கேள்வியை கேட்க போறோம். இந்த கேள்வி வண்ணமயமான கேள்வி. வாழ்க்கை எப்போதும் வந்து வண்ண வண்ணமா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல,
0: சரி,
1: அதனால வண்ணமயமான ஒரு கேள்வி தான் புதன்கிழமை இன்று நாம முன் வைக்க போகின்றோம்.
0: இன்றைக்கு வந்து ஆரஞ்சு சட்டை நாள்னு சொல்லி ஒரு நாள் அனுசரிக்கிறாங்க. வழக்கமா வந்துட்டு நம்ம சாதாரணமா நம்மளுக்கு பிடிச்சமான நிறங்கள்ல சட்டைகள் அணிகிறோம். ஆனா சில நாடுகள்ல பார்த்தோம்னா திரேசா, இந்த ஒரு நிறம் அப்படின்னு பார்க்கும் போது அதற்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த கதையை நினைவு கூறும் வகையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சில நாடுகள்ல வந்துட்டு கொண்டாடுறாங்க. அதனால இன்றைக்கு வந்து இந்த ஆரஞ்சு சட்டை நாள் பார்த்தோம்னா கனடால அனுசரிக்கப்படுகின்றது.
1: அதனால உங்ககிட்ட ஆரஞ்சு சம்பந்தமான கேள்வி கேட்போம் நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் அனைவரும் ஒரு நேரத்துக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நினைவு அல்லது உணர்வு இருக்கிறதா? வழக்கமா ஒரு சிலர் ரவீன் இந்த ஒரு வண்ணத்தை வந்து இந்த ஒரு நாள்ல அணிவாங்க, அல்லது எப்போ பார்த்தாலும் இந்த நேரத்துலதான் அந்த வண்ணத்துல அவங்க உடைய அணிவாங்க. நம்ம யோசிப்போம், என்ன இது, வேற ஏதோ வர்ணம் இல்லையா அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கு பின்னணியில கதை இருக்கு.
0: அதுதான் இது வந்து என்னன்னாக்கா, இது கனடால நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. இது வந்து ஒரு சிறுமி அவங்க பள்ளிக்கு போகும்போது அவங்க வந்து ஒரு ஆரஞ்சு நிற சட்டையை வந்து அணிந்திருக்காங்க. அந்த சட்டை வந்து அவரிடம் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. அந்த அனுபவத்திற்கு அப்புறமா தான் இது வந்து ஒரு இயக்கமா தொடங்கப்பட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நாள் வந்துட்டு கொண்டாடப்படுது, அனுசரிக்கப்படுது. அங்கு அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிட்டோம். ஆனா இன்றைக்கு முதல்ல நீங்க சொல்லியிருந்தது போலதான் திரேசா, ஒரு சட்டை நம்ம அணியிறோமா அதுக்கு பின்னால் ஒரு கண்டிப்பா ஒரு கதை இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச நேரம் இருக்கும். அதை பற்றி இன்றைக்கு நீங்க அழைத்து பேசுங்க கொஞ்சம்.
1: 0-2-2-8-2-5-7-3-3-4-4-8 என்று எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க. நீங்க அணியும் ஆடைகளாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய எந்த ஒரு ஆபரணங்கள் எதுவாக இருக்கட்டும், இது இந்த ஒரு வண்ணம் தாங்க, இதை அணிஞ்சிட்டு போனா அதுக்கு பின்னணியில இந்த கதை இருக்குன்னு அழைத்து சொல்லுங்க.
0: அதற்கு அது மட்டும் இல்ல, ஒரு நிறம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு வேற மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு சிவப்பு நிறம் நீங்க அணிந்துட்டு போனீங்கன்னா அன்றைய நாள் நீங்க அவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பீங்க. அந்த நிறம் ஒரு உணர்வின் பிரதிபலிப்பா உங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்தா கூட நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க அழைத்து இன்றைக்கு பேசுங்க.

0: ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: வணக்கம், காலையிலே கதை பேசலாம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கக்குட்டி தன் தாயிடம் இருந்து பிரிந்து போனது. அதை சில ஆடுகள் காப்பாற்றி வளர்த்தன. நாட்கள் கடந்தன. சிங்கக்குட்டியும் தான் ஒரு ஆடு என்று நம்பிக்கொண்டு வாழ்ந்தது. ஆடுகளை போல பயந்து ஓடும் தன்னிடம் இருந்த வளத்தை அது அறியாமல் வாழ்ந்தது. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் அங்கு வந்தது. அதை பார்த்த ஆடுகள் அனைத்தும் பயந்து ஓடின. சிங்கக்குட்டியும் அவர்களுடன் சேர்ந்து பயத்தில் நடுங்கியது. அதை பார்த்த அந்த சிங்கம் அதன் அருகில் வந்து பலமாக கர்ஜித்தது. பிறகு கேட்டது, நீ ஏன் பயந்து ஓடுகிறாய்? நீ ஆடு அல்ல, நீ ஒரு சிங்கம். குழப்பமடைந்த சிங்கக்குட்டி சொன்னது, இல்ல, நான் எப்போதோ இவர்களுடன் தான் இருப்பேன். நானும் ஒரு ஆடுதான். பெரிய சிங்கம் அதை ஒரு ஆற்றின் கரையில் அழைத்து சென்று தண்ணீரில் தெரிந்த அதன் முகத்தை காட்டியது. அப்போதுதான் சிங்கக்குட்டி தன் உண்மையான உருவத்தை கண்டது. அந்த நிமிடத்தில் அதன் பயம் மறைந்தது. முதல் முறையாக அது ஒரு சிங்கத்தை போல பலமாக கர்ஜித்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? பல நேரங்களில் மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளால் நாம் நம்மை குறைவாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மையில் நமக்குள் இருக்கும் பலம் நமக்கே தெரியாமல் இருக்கலாம். உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்கள் உண்மையான திறமையை கண்டறிந்தால் எந்த சவாலையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். நீங்கள் நினைப்பதை விட மிகவும் பலமானவர். உங்களை நம்புங்கள். உங்கள் வெற்றி அங்கே ஆரம்பிக்கிறது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நான் குணஸ்ரீ பாலோ.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

0: வணக்கம். இன்னும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இந்த நிறம் அப்படின்னு வரும்போது திரேசா, ஒரு நிறத்தை நம்ம அணியும் போது அது வந்து நமக்கு அது ஒரு அதீத மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒரு உணர்வின் வெளிப்பாடா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு இன்றைக்கு நம்ம கேட்டிருந்தோம்ல.
1: ஆமா, அழைப்பில் மனோன்மணி இருக்கிறாங்க, அவங்கள சந்திக்கலாம்.
2: எனக்கு பிடித்த நிறம்னா கருநீலம். ஏன்னு தெரியல, அது சின்ன வயசுல இருந்து பல நிறங்கள் இருக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு, ஒரு துணி கடைக்கு போறோமா, பல நிறங்கள்ல சேலைகள்லாம் இருந்தாலும் இந்த நிறத்துல பாத்துட்டா
1: ஒரு சில இடங்களுக்கு போனா குடும்பமாகவே வந்து ஒரு வண்ணத்துல ஆடை அணிஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரியா?
2: அந்த மாதிரி வந்து டீம் கலர் சொல்லும் போது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஒரு கலர் வச்சுக்குவோம். ஆனா நிறைய இங்க எங்கிட்ட மக எல்லாருக்கிட்டயும் வந்து கருநீலம் நிறைய இருக்கும்.
0: அதே நேரத்துல நான் பாடு வாங்கும் போது வீட்டுல ஏசுவாங்க, ஏன் வேற நிறத்துல வாங்க வேண்டியதானே, இதே நிறம் வந்து எவ்வளவு சட்டதான் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வராது வீட்டுல?
2: இல்ல, எல்லாருக்குமே பிடிக்குமே.
1: அதுதான் குடும்ப நிறமாச்சு. அப்போ உங்களுடைய அலமாரியில எல்லாமே கருநீலம் தானே?
2: பெரும்பாலும் சாரி நிறைய கடத்துலதான் இருக்கும். பெரும்பாலும் கருநீலத்துல இருக்கும், பஞ்சாபி ஷர்ட்டும் பெரும்பாலும் இருக்கும், அந்த கலர்லதான் இருக்கும்.
0: இனிமேல் கருநீலம் பார்த்தா உங்க ஞாபகம் தான் வரும்,
1: மனோன்மணி நினைவு தான் வரும் எங்களுக்கு.
2: வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்களுக்கும் நன்றி.
0: இந்த மாதிரி ஒரு நிறம் பார்த்தோம்னா நம்மளுடைய உணர்வை எப்படி மாற்றுது பாருங்க.
1: ஆமா, ஒரு சின்ன அறிவியல் உண்மை என்னன்னா, நம்ம கண்கள் பார்க்கிற நிறங்கள் ரவீ நம்ம மூளையில உணர்வுகளை தூண்டக்கூடும். அதனாலதான் சில நிறங்களை பார்த்தாலே அப்படியே மகிழ்ச்சி ஆயிரும்.
0: நியூயார்க்ல ஒரு ஆய்வு எடுக்கப்பட்டிருக்கு, மக்கள் வந்து எந்த மாதிரியான நிறம் ரொம்ப அதிகமா அணியறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல முதல் இரண்டு நிறங்கள் பார்த்தோம்னா கருப்பு வெள்ளை. மக்கள் ரொம்ப அதிகமா கருப்பு நிறங்கள் வெள்ளை நிறங்கள் இருக்கக்கூடிய ஆடைகள் தான் அணியறதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நீங்க வேலைக்கு செல்லும் போது சென்றுட்டு இருப்பீங்க, என்ன நிறம் அணிந்திருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சமான நிறமா இருக்கா
1: அப்படின்னு கொஞ்சம் நீங்க சரி பார்த்துங்க. உங்களுக்கு
0: எனக்கா பிடிச்ச நேரம் தான், ஆனா என்ன சிலருக்கு வந்து கிடைச்ச நேரத்தை அணிஞ்சிட்டு போயிருவாங்க, அந்த மாதிரி கூட்டிருக்குல்ல.
1: பிடிச்ச நேரம் கிடைக்கலன்னா கிடைச்ச நேரத்தை அணிய வேண்டியதான்.
0: அதுதான், வாங்க அடுத்த பாடலை.

0: மியான்மர் அகதிகள் விவகாரம், பாதுகாப்பு மக்கள் நலனுக்கு முன்னுரிமை. பிரதமரின் சீன பயணம் வியூக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மியான்மர் அகதிகள் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கான முயற்சிகள் மலேசியர்களின் பாதுகாப்புக்கும் நலனுக்கும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அகதிகள் தன்னார்வ அடிப்படையில் கட்டம் கட்டமாக சொந்த நாட்டுக்கு திரும்ப செல்வதற்காக மியான்மருடன் ஒத்துழைப்பது உட்பட இச்சிக்கல்களுக்கு முழுமையான தீர்வு காண்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு இணங்க அந்த கடப்பாடு அடிப்படையாக அமைவதாக அவர் கூறினார். சட்ட செயலாக்கம், பல்வேறு அமைப்புகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு மூலம் இந்த சிக்கல்களை எதிர்கொள்ள அரசாங்கம் மேலும் ஒருங்கிணைக்கப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரதமர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். இவ்வேளை பிரதமர் டாக்டர் அன்வாரின் சீனாவுக்கான பயணம் அணுக்கமான அரசதந்திர உறவுகளின் அடிப்படையில் வியூக ஒத்துழைப்பை ஆராய்வதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் மலேசியாவிற்கு வாய்ப்புகளை உருவாக்குகிறது. மலேசியா சீனா இடையிலான நட்பு பல்வேறு துறைகளிலும் புதிய வாய்ப்புகளை தொடர்ந்து உருவாக்கும். இதன் மூலம் இரு நாட்டு மக்களும் நன்மையடைவர் என்று பிரதமர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். சீன பிரதமர் லீ ஜியாங்கின் அழைப்பை ஏற்று செப்டம்பர் 22 தொடங்கி 3 நாள்களுக்கு நிதியமைச்சருமான டாக்டர் அன்வார் ஷாங்காய்க்கும் ஹங்ஜோவுக்கும் அலுவல் பயணம் மேற்கொண்டிருந்தார். மேற்காசியாவில் நிலவும் மோதலால் பாதிப்பை எதிர்நோக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோவின் கீழ் செயல்படும் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் அகப்பக்கத்தின் மூலம் 400,000 மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. நாட்டின் வேலைவாய்ப்பு துறையில் அந்த மோதலின் தாக்கம் குறைவாகவே இருந்தாலும் ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ள அரசாங்கம் எப்போதும் தயாராக உள்ளதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் தெரிவித்தார். இவ்வாண்டு கல்வி அமைச்சு கூடுதலாக 5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டின் மூலம் 333 உறைவிட பள்ளிகளில் மறைக்காணிகளை பொருத்தும் பணியை விரிவுபடுத்தி வருகிறது. பகடிவதையை கையாளும் முயற்சியாக மாணவர்களின் பாதுகாப்புக்காகவும் கண்காணிப்புக்காகவும் அப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் டாக்டர் ஃபாட்லினா சீடேக் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இரவு நேரங்களில் உறைவிட பள்ளிகளில் மாணவர்களை கண்காணிப்பதற்கு உதவ கடந்த ஏப்ரல் தொடங்கி மலேசிய குறுகிய கால பணித்திட்டம் மைஸ்டப்பின் கீழ் விடுதி உதவி காப்பாளர்கள் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளனர். இவ்வேளை விடுதியில் உள்ள மாணவர் பாதுகாப்பு, நலன், நல்வாழ்வு தொடர்ந்து வலுப்படுத்தப்படுவதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி மூலம் கிடைக்கப்படும் பலன்களை விரிவாக பெற சிறு வியாபாரிகளும் உள்ளூர் சமூகங்களும் இலக்கவியல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI ஆகியவற்றை ஆக்ககரமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ஷஹாருடின் அபு சோஹோட் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த தொழில்நுட்பம் மலேசியாவின் தனித்துவத்தை அதிகமான சுற்றுப்பயணிகள் பெறவும் பயண திட்டமிடலை எளிதாக்கவும் சுற்றுலா தலங்களை மிகவும் திறம்பட நிர்வகிக்கவும் உதவும் என்று அவர் கூறினார். மேலும் பன்முகத்தன்மை மலேசியாவின் பலம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2027 வரவு செலவு திட்டம் வயல்களில் கால்வாய் நீர்ப்பாசன முறை நவீனமயமாக்கல் மேம்பாட்டுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கும் என்று வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு எதிர்பார்க்கிறது. அடுத்த 15 முதல் 30 ஆண்டுகளுக்கு நாட்டின் உணவு உத்தரவாதம் வலுவாக இருப்பதை உறுதி செய்வதற்கு அந்த நடவடிக்கை மிகவும் முக்கியம் என்று அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ஈஷாம் ஈஷா கூறியுள்ளார். மேலும் இளம் தலைமுறையினரை வேளாண் துறைக்கு ஈர்ப்பதற்கான முக்கிய உத்திகளாக இயந்திரமயமாக்கல் மற்றும் தொழில்நுட்பத்தை வலுப்படுத்துவதிலும் 2027 வரவு செலவு திட்டம் கவனம் செலுத்தும் என்றார் அவர். கிளாந்தான் அரசாங்கம் அதிக அளவிலான பன்னாட்டு சுற்றுப்பயணிகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கிளாந்தான் ஆட்சியாளர் 5 சுல்தான் முகமது தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த விளம்பரம், வியூக ஒத்துழைப்பு மற்றும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சுற்றுலா தயாரிப்புகளின் மேம்பாடு ஆகியவற்றின் மூலம் அந்த முனைப்பு மேற்கொள்ளப்படலாம் என்று அவர் கூறினார். கிளாந்தானின் தனித்துவமான பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா அம்சங்களை பயன்படுத்திக் கொள்வதோடு உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக அம்மாநிலத்தின் நிலையை வலுப்படுத்துவதற்கும் இந்த முயற்சி மிக முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஐநாவின் அடுத்த தலைமைச் செயலாளர் பதவிக்கான போட்டி தீவிரமடைந்துள்ளது. ஐநா பாதுகாப்பு மன்றம் புதியவரை தேர்வு செய்வதற்கான போட்டியில் 4வது முறையாக மறைமுக கருத்து கணிப்பை நடத்தியது. தற்போதைய தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குத்தரஸை அடுத்து பதவியேற்க 7 போட்டியிடுகின்றனர். முதல் 3 சுற்று கருத்து கணிப்புகளுக்கு பின்னர் கோஸ்டாரிக்காவின் ரெபெக்கா கிரீன்ஸ்பேன் முன்னிலையில் உள்ளார். போட்டியில் அர்ஜென்டினா நாட்டின் ரஃபேல் க்ரோசி, செனகலின் மேக்கிசல், எக்வடோர் நாட்டின் இவான் அபாக்கி, மரியா பெர்னாண்டா எஸ்பினோசா மற்றும் உகாண்டாவின் ஒலாரா ஒத்துனு ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். அந்தோனியோ குத்தரஸின் 2வது 5 பதவிக்காலம் இவ்வாண்டு டிசம்பர் 31 நாள் நிறைவடைகிறது. பிரான்சில் இடைநிலை பள்ளி மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் 400 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் 13 வயது மாணவர் என அந்நாட்டு உள்துறை அமைச்சர் லாரன் நுனஸ் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் முதல் 100 பள்ளிகளுக்கு வெளியே மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் வகுப்பு நேர அட்டவணை, வகுப்பறைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை, ஆசிரியர் பற்றாக்குறை, அதிக வெப்பம் உள்ளிட்ட சிக்கல்களை அவர்கள் முன்வைத்துள்ளனர். பாரிஸ் நகரை சுற்றியுள்ள எல்டே பிரான்ஸ் பகுதியில் தொடங்கிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் தற்போது நாடு முழுவதும் உள்ள பல நகரங்களுக்கும் பரவியுள்ளன. கனடாவில் திரவமய எரிவாயு எல்என்ஜி ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் ஷெல்லும் அதன் பங்குதாரர்களும் எல்என்ஜி கனடா திட்டத்தை விரிவுபடுத்த முடிவு செய்துள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கிட்டிமேட் பகுதியில் அமைந்துள்ள இந்த எல்என்ஜி ஆலையின் உற்பத்தி திறன் ஆண்டுக்கு 28 டன்னாக இரட்டிப்பாக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் கனடாவின் பசிபிக் கடற்கரையிலிருந்து ஆசிய நாடுகளுக்கு எல்என்ஜியை ஏற்றுமதி செய்ய முடியும். எல்என்ஜி கனடா திட்டத்தில் ஷெல் 40% பங்கை கொண்டுள்ளது. பெட்ரோநாஸ், பெட்ரோசைனா, மிட்சுபிஷி, கொரியா கேஸ் கார்ப் ஆகிய நிறுவனங்களும் பங்குதாரர்களாக உள்ளன. விளையாட்டு ஐஜி நகோயா ஆசிய போட்டி அக்டோபர் 4 நாள் அப்போட்டி நிறைவடைய உள்ள நிலையில் நாட்டின் தற்போதைய இலக்கு தங்கப்பதக்க எண்ணிக்கையை மேலும் அதிகரிப்பதாகும். இதில் இன்று இசு வெலட்ரோமில் நடைபெறும் உள்ளரங்கு சைக்கிளோட்ட போட்டியில் டத்தோ முகமத் அசிசுல் ஹாஸ்னி ஆவாங் தனிநபர் ஸ்பிரிண்ட் பிரிவில் களமிறங்குகிறார். 2022 ஹங்ஜோ ஆசிய போட்டியில் பங்கேற்காத அவர் இம்முறை முகமத் ஷாஃபர்டாவோஸ் சஹ்ரோமுடன் இணைந்து நாட்டின் பதக்க வேட்டைக்கு வலு சேர்க்க உள்ளார். நிறைவாக ஐச்சி நகோயா ஆசிய போட்டி பதக்க நிலவரம். 6 தங்கம், 5 வெள்ளி, 9 வெண்கலத்துடன் மலேசியா 11 இடத்தில் உள்ளது. 143 தங்கம், 62 வெள்ளி, 49 வெண்கல பதக்கங்களுடன் சீனா தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது. 45 தங்கங்களுடன் ஜப்பான் 2 நிலையிலும், 24 தங்கத்துடன் தென்கொரியா 3 இடத்தையும் வகிக்கின்றன. மியான்மர் அகதிகள் விவகாரம், பாதுகாப்பு மக்கள் நலனுக்கு முன்னுரிமை. பிரதமரின் சீன பயணம் வியூக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
5: இன்று
4: 1972 இன்றைய நாளில் மலேசிய விமான நிறுவனம் MASI சுபாங்கில் உள்ள கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தில் துணை பிரதமர் துன் டாக்டர் இஸ்மாயில் அதிகாரப்படியாக அறிமுகம் செய்து வைத்தார். மலேசியாவும் சிங்கப்பூரும் மலேசிய சிங்கப்பூர் விமான நிறுவனம் MSAக்கு பதிலாக தனித்தனி விமான நிறுவனங்களை உருவாக்க ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து 1971 April 3 100 மில்லியன் வெள்ளி மூலதனத்துடன் MAS நிறுவப்பட்டது. தொடக்கத்தில் இந்நிறுவனம் மலேசிய ஏர்லைன்ஸ் பர்ஹாட் MAL என்று அழைக்கப்பட்டது. பின்னர் 1971 November 30 நடைபெற்ற சிறப்பு பொதுக்கூட்டத்தில் அதற்கு மலேசிய ஏர்லைன் சிஸ்டம் MAS என பெயரிடப்பட்டது. ஆற்றல் மிக்க லாபம் தரக்கூடிய விமான போக்குவரத்தை வழங்குவதோடு நாட்டின் ஒட்டுமொத்த போக்குவரத்து வளர்ச்சிக்கு பங்களிக்கும் நோக்கில் MAS உருவாக்கப்பட்டது. MAS நிறுவனத்தின் சின்னம் கிளாந்தன் பாரம்பரிய வாவ் வடிவத்தை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது. MAS சேவையை தொடங்கிய போது B737-200 ரகத்தைச் சேர்ந்த 7 விமானங்கள், F27 ரகத்தைச் சேர்ந்த 9 விமானங்கள், BN2 ரகத்தைச் சேர்ந்த 3 விமானங்கள் என 19 விமானங்களை கொண்டிருந்தது.
5: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ரவீன் திரேசாவின் காலை வணக்கம். இந்த செப்டம்பர் மாதத்திற்கு இன்றோடு ஒரு முழுக்கு போட போறோம். நம்ம புதன்கிழமை பொழுது வந்திருக்கு.
1: ஆமா, முழுக்கு போடும் போது மனநிலையோடு முழுகுனப்பா, நல்ல மாதிரி கழிச்சிருக்கப்பா நாட்களை அப்படின்னு.
0: அதேதாங்க. சரி, இன்றைக்கு வந்துங்க ஒரு முக்கியமான நாள். அனைத்துலக பாட்காஸ்ட் நாளாக அனுசரிக்கப்படுகின்றது. முன்பெல்லாம் பார்த்தோம்னா வானொலியில குரலை கேட்போம், தொலைக்காட்சிகள் வந்து ஒரு முகத்தோட ஒரு நபரை நம்ம சந்தித்த ஒரு காலம்ல மருவி, இப்ப வந்து எல்லாமே வந்துட்டு பாட்காஸ்ட்ல வந்துருச்சு திரேசா. ஒரு நபரோட கதையா இருக்கும், வாழ்க்கை வரலாறா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்ல விருப்பப்படுறாங்க அப்படின்றத அவங்க நேரம் எடுத்து நிறையவே பேசலாம் பாட்காஸ்ட்ல. அந்த அளவுக்கு ஒரு ஒரு வரவேற்பு உலகம் முழுக்க இதுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு.
1: ஆமா, நீங்க சொல்ற மாதிரி ரவீன், ஒரு காலகட்டத்துல வந்துட்டு ஒரு முறை அவங்க பேசுறதையோ அல்லது தொலைக்காட்சி வானொலியில கேட்டா அவ்வளவுதான், நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இந்த பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லும் இது இன்னொரு வாய்ப்பை அந்த கேட்கின்றவர்களுக்கு வந்து கொடுக்கின்றது. அது என்ன நேரத்துக்கு அவங்களுக்கு வசதி இருக்கின்றதோ, காலம் இருக்கிறதோ, நாள் இருக்குதோ, அதற்கு ஏற்றார் போல கேட்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த பாட்காஸ்ட்.
0: ஒரு பெரிய ஸ்டுடியோலாம் உங்களுக்கு வேண்டாங்க, ஒரு கைபேசி, ஒரு நல்ல கதை இருந்தாலே போதும். நீங்க அமர்ந்து ஒரு உணவகத்தில் அமர்ந்து ஒரு பாட்காஸ்ட் செய்யலாம், வெளியில நடந்துகிட்டு பேசிக்கிட்டே ஒரு பாட்காஸ்ட் செய்யலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியை இந்த துறை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப இன்றைக்கு வந்து நேயர்கள்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை தான் நான் கேட்க போறோம். இன்றைக்கு அனைத்துலக பாட்காஸ்ட் நாள் அப்படின்றதுனால,
1: ஏன்னா உங்க கேள்வியிலேயே முதல்ல விளக்கத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. அதாவது பெரிய ஸ்டுடியோ எல்லாம் உங்களுக்கு தேவையில்லைங்க, கையில கைபேசி இருந்தா நீங்களும் வந்து ஒரு பாட்காஸ்ட் செய்யலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி இன்றைக்கு நீங்க வந்து ஒரு பாட்காஸ்ட் செய்ய போறீங்க. கண்டிப்பா பாட்காஸ்ட் அப்படின்னா யாரையாவது ஒருவரை வந்து நம்ம நேர்காணல்
0: பண்ணுவோம்.
1: அந்த மாதிரி நீங்க ஒருவர் வந்து உங்களுடைய சொந்த பாட்காஸ்ட்ல நேர்காணல் செய்யணும்னா அந்த நபர், அந்த பிரபலம் யாரா இருக்கும்,
0: அது யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்றைக்கு வந்து நீங்க ஒரு ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி தொகுத்து வழங்க போறீங்க. புதானத்துக்கு நம்ம ஒரு எடுத்துக்கோமே, உணவகத்துல இருந்து அந்த ஒரு பாட்காஸ்ட் நீங்க நேரலையா செய்ய போறீங்க வைத்துக்கோமே. உங்களோட நிகழ்ச்சிக்கு யார் நீங்க அழைக்கலான் இருக்கீங்க, அது யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம், யாரு அவரு அப்படின்றத இன்றைக்கு நீங்க அழைத்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அது என்ன நிகழ்ச்சியா வேணா இருக்கலாங்க. உணவகத்துக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்தா யோடு இருக்கா, அந்த மாதிரி தான் அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு நீங்க செய்யற பாட்காஸ்ட்க்கு இந்த ஒரு ப்ராப்ளம், அவர் வந்து உண்மையிலேயே ப்ராப்ளமா இருக்கணும். இப்ப இவர் வந்தாரு அப்படின்னா, ஷாருக் கான் வர, கிங் ஆஃப் பாப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாலிவுட் வராரு அப்படின்னா, உணவகத்துக்கு அவரு வராரா, அவரை தான் நாங்க எடுக்க போறோம் அப்படின்னா அழைத்து சொல்லுங்க.
0: இந்த நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் நம்ம நிகழ்ச்சியில் அழைத்து சொல்லுங்க. நீங்க

0: நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: வணக்க மின்னலில் நிதி நிர்வாக ஆலோசனைகளுடன் திரு குணசீலன் கண்ணன்.
2: முதலீடு இல்ல இந்த சேமிப்பு பழக்கத்தை நம்ம கொண்டு வரதுக்கு முதல் வந்து கோல் இருக்கணும். இந்த பணத்தை வந்து நான் எதுக்கு சேமிக்கிறேன், என்ன காரணம் அப்படின்னு. காரணம் இல்லைனாக்கா அப்ப வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அப்ப அந்த பணத்தை என்ன செய்வாங்க, எதுக்கு வேணாலும் பாய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஒன்றாவதாக குறிக்கோள் என்னன்னு முதல் நீங்க வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பணத்தை நான் சேமிக்கிறேன், இது எதுக்காக அப்படின்ட்டு. அப்ப வந்து அந்த மோட்டிவேஷன் இருக்கும், ஓ இதை நான் கண்டிப்பா சேமிக்கணும். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நான் வந்து ஒரு வீடு வாங்கணும், டிபாசிட் கட்டணும், அப்ப அதுக்கு தான் அந்த காசு நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இந்த குறிக்கோள் இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த சேமிப்பு இந்த ஒரு ஹேபிட்ட வந்து நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு ஆங்கிலத்துல வந்து பட்ஜெட்னு சொல்லுவோம். எவ்வளவு என்னோட இன்கம், எவ்வளவு என்னோட எக்ஸ்பென்சஸ், அந்த வரவு செலவு கண்டிப்பா இருக்கணும். அப்ப வரவு செலவுல பாத்தீங்கன்னா ஒரு மூணு கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். இது வந்து வெரி நெசசரி, அவசியமான ஒரு விஷயம். அப்ப நம்ம வந்து டெய்லி சாப்பிடணும், நம்ம மார்க்கெட் போகணும், பெட்ரோல் ஊத்தணும், லோன் கட்டணும், இந்த மாதிரி அதை நம்ம ஒண்ணு செய்ய முடியாது. சில விஷயங்கள் இருக்கும், ஆப்ஷனல்னு சொல்லுவோம், வேற எதையாவது பயன்படுத்தலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நான் எப்பயுமே சொல்லுவேன் இதை. இந்த காஃபி நீங்க குடிக்கிறதுனாக்கா இப்ப வந்து வீட்டுல கடை குடிச்சீங்கனாக்கா இதோட காஸ்ட் வந்து ஒரு 50 காசு 60 காசு தான் வரும். இதே போய் கடையில குடிச்சீங்கன்னாக்கா அதோட காஸ்ட் போய் 2 வழி வந்துருச்சு. எக்ஸ்க்ளூசிவான காஃபி கடையில போய் நீங்க குடிச்சீங்கன்னா அது 10 வழி கூட வரும். இந்த ஒரு காஃபி கன்சம்ஷன் ஆஸ் எ கன்சூமர் நான் வந்து 60 காசு செலவு பண்ணலாம், 2 வழி செலவு பண்ணலாம், 10 வழி செலவு பண்ணலாம். இந்த வரவு செலவு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட செலவு வந்து எங்க கூட போகுது அப்படின்ட்டு. அப்ப அதை வந்து நீங்க சேமிக்க பாக்கலாம். வரவு செலவு இல்லைனாக்கா உங்களுக்கு கஷ்டமா இருக்கணும். மூன்றாவதா பாத்தீங்கன்னாக்கா கடன் எடுத்துதான் நான் சாதிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா அதை குறைக்க பாருங்க. மைவி காடி வச்சுக்கிட்டு இருக்கேன், அப்ப ஒரு கோல் வச்சிருப்பாங்க, ஒரு குறிக்கோள் வச்சிருப்பாங்க, வேற காடி அதை வாங்க போறேன். அப்ப அந்த காடி வாங்குறது வந்து ஆக்சுவலி நம்ம கடன் எடுத்து வாங்குறோம்னாக்கா தள்ளி போடலாம். இந்த காசு கூட சேர்த்து வச்சுட்டு இப்ப இருக்கிற மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்லயே மெயின்டைன் பண்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம செய்யலாம். கடன் எடுத்து ஏதாவது நம்ம கன்சியூம் பண்ண போறோம், அது முடிஞ்சா தவிர்க்க முடிஞ்சா தவறுங்க. சேமிப்பு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம கடன் எடுக்கிறத கொஞ்சம் முடிஞ்சா குறைச்சிக்கலாம்.
0: யார் கூடவாவது பிரச்சனையா, ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

0: கலாரசிகா பாடலை கேட்டுட்டு வந்தோம். வணக்கம் இன்னும் நம்ம கேட்டுருக்கோம். இன்றைக்கு வந்து அனைத்துலக பாட்காஸ்ட் நாள் அப்படின்றதுனால நேர்களுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நீங்க வந்து ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளரா வரப்போறீங்க. அந்த நிகழ்ச்சியில அந்த நேரலையா இருக்கட்டும், ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சியில எந்த பிரமுகரை நீங்க அழைக்க விரும்புறீங்க அப்படின்றத அழைத்து பேசுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
1: சரி, சஞ்சய் அழைப்புல இருக்கிறாரு.
0: ஆமா, சஞ்சயை சந்திப்பதற்கு முன்பாக எண்கள் எடுத்துக்கங்க. 2 2 8 2 5 7 3 3 4 7 6 8
1: சஞ்சய் அழைப்புல இருக்கிறாரு. ரவீன், சஞ்சய் கிட்ட கேக்கலாம், அவர் பாட்காஸ்ட் செய்தால் என்ன பாட்காஸ்டா இருக்க, யார்தான் வர போறாங்கன்னு சொல்லுங்க. சஞ்சய், என்ன பாட்காஸ்ட் செய்ய முதல்ல உங்களுக்கு ஆசை?
2: வணக்கம் ட்ரெஸ்ஸா. வணக்கம் ரவீன்.
0: வணக்கம்.
2: அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு மைக்கேல் ஜாக்சன் சொன்னது அவருக்கு இல்ல, ஆனா அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் தான் விஷயம் என்ஜாய் பண்ணிருப்பேன்.
0: ஓ சரி. ஆனா அவர் இப்ப உதாரணத்துக்கு அவரை நீங்க சந்திக்கிறீங்க, முதல் கேள்வி என்னவா இருக்கும் கேக்குறதா இருந்தா?
2: என்ன
0: கேள்வி கேக்குறதுன்னு
1: தெரியாம எனக்கு கொஞ்சம் சொல்லிக்
2: கொடுக்கறீங்களா?
0: ஒரு எண்ணம் இருக்கு அந்த மாதிரி பாட்காஸ்ட்ல பேசணும், தொடங்கணும் அந்த மாதிரி ஏதாவது?
2: இல்ல இல்ல, அப்படி ஒன்னு.
0: நீங்க பாட்காஸ்ட் பாக்குற பழக்கம் எல்லாம் இல்ல?
1: இப்போ சஞ்சய் சொல்லுங்க. இப்ப வானொலி தொலைக்காட்சி, இப்ப மூன்றாவதா பாட்காஸ்ட் அப்படின்ற ஒரு இடம் வந்து அது பிடித்திருக்கு ரசிகர்கள் மத்தியில இல்லையா? இந்த பாட்காஸ்ட்னால உங்களுக்கு என்ன சுலபமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: ஆக்சுவலி பாட்காஸ்ட் வந்து ஆக்சுவலி லைஃபும் கிடையாது, பட் எனி டைம் நம்ம எப்போ ஃப்ரீயா இருக்கோமோ சரி, இல்ல அந்த ஷோ நம்ம விட்டுட்டோமோ சரி, நம்ம திருப்பி ரிவைண்ட் பண்ணி கேட்கலாம். இதே நம்ம டிவி ரேடியோ சொன்னா அந்தந்த டைம்ல முடிச்சோம்.
0: ஆமா,
2: மிஸ் பண்ணிருவோம்.
0: அப்ப பாட்காஸ்ட் இருக்கும் போது நமக்கு கிடைக்கிற நேரத்துல அது கேட்டுக்கலாம் அந்த மாதிரி.
2: ஆமா ஆமா,
0: எப்ப
2: கேட்கலாம் கேட்கலாம்.
0: சரி சரி, நன்றி சஞ்சய்.
2: ஏ சரி, நன்றி.

0: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM மடானி உங்களுக்காக.
1: ஹாமோனி மடானி திட்டம் சீக்கிய கிறிஸ்தவ வழிபாட்டு தள நிர்வாகத்தினரின் கவனத்துக்கு. மித்ராவின் ஹாமோனி மடானி திட்டத்துக்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. குருத்வாராவையும் தேவாலயங்களையும் மேம்படுத்தும் நோக்கில் நிர்வாகம், கலை, சமூக நலன் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் உதவி வழங்கப்படுகிறது. அக்டோபர் 13 விண்ணப்பத்துக்கான இறுதி நாள். www.mitra.gov.my
0: மடானி உங்களுக்காக
2: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
3: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, COPD இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
4: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? RTM கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
5: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: ஜி வந்து அரசியல் தலைவர்களை வைத்து பாட்காஸ்ட் செய்யணும் ஆசையா?
1: என்ன
0: வேலை செய்யறீங்க ஜி நீங்க?
1: சொந்த தொழில் தான்.
0: பரவாயில்லையே, சொந்த தொழில் செய்து கொண்டு அரசியல் நிலவரங்கள், உலக நடப்புகள் இதெல்லாம் தெரிந்து கொள்ள இவ்வளவு நாட்டம் இருக்கு. அப்ப கூடிய விரைவில் ஜியோட தயாரிப்புல ஒரு பாட்காஸ்ட் எதிர்பார்க்கலாம்.
1: நன்றி.

0: ரஜினா வந்திருக்காங்க. சொல்லுங்க ரஜினா, நீங்க வந்து ஒரு பாட்காஸ்ட் தொடங்குறதா இருந்தா யார நேர்காணல் செய்ய விருப்பப்படுவீங்க?
1: மது த்ரேசா.
0: மது த்ரேசா,
1: சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவங்க மேல ஒரு இன்ஸ்பயர். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய விஷயத்துல. அதனால வந்து அவங்கள தான் ரொம்ப
2: முதல் கேள்வி உங்க பாட்காஸ்ட்ல என்னவா இருக்கும்?
1: இத வந்துட்டு நீங்க அனுபவி, இத வந்துட்டு ஒரு விஷயம் செய்யும் போது நிறைய ஸ்ட்ரகிள் அவங்க பாத்திருப்பாங்க, அதெல்லாம் எப்படி அவங்க வந்து அத
0: எதிர்கொண்டாங்க
1: எதிர்கொண்டு வந்தாங்க அப்படின்றத. ஏன்னா அந்த மாதிரி மனநிலை வந்துட்டு நம்மளுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல வருமானது எனக்கு தெரியாது. பட் அவங்களோட அனுபவத்துல நம்ம கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அத வந்து
2: மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. சரி,
0: அது இந்த பாட்காஸ்ட் அப்படின்றது இப்ப உலகம் முழுக்க நிறைய பேர் கேட்கும் ஒரு தளமா வந்துகிட்டு இருக்கு. த்ரேசா, ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க இந்த பாட்காஸ்ட் பற்றி. குறிப்பா இணையதளங்கள்ல 22.1 விழுக்காட்டினர் வாரத்திற்கு குறைந்தது ஒரு பாட்காஸ்ட் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சராசரியா ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா ஒரு 52 நிமிடமாவது இவங்க வந்து பாட்காஸ்ட் கேட்கறதுக்கு நேரத்தை செலவு பண்றாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டா 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சராசரியா ஒரு நாளைக்கு 37 நிமிடங்கள் செலவு பண்றோமா பாட்காஸ்ட் கேக்குறதுக்கு நம்ம நாட்டுல.
2: சமீபத்துல கூட ரவீன் இந்த எடிசன் ரிசர்ச் தரவுப்படி 2026 அவங்க வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அதுல வந்து 80 விழுக்காட்டினர் வந்து 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாழ்நாள்ல குறைந்தது ஒரு முறையாவது இந்த பாட்காஸ்ட பாக்குறது மட்டும் இல்ல கேக்குறாங்களாம்.
0: அதுதான், அதனாலதான் இன்றைக்கு வந்து அனைத்துலக பாட்காஸ்ட் நாள் அப்படின்றதுனால நீங்க வந்து ஒரு தொகுப்பாளரா இருந்தா யாரை கூப்பிடுவீங்க, யார் அழைத்து நேர்காணல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். தொடர்ந்து நேர்கள் அழைத்து பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள்.
2: இது வணக்கம் மீண்டும்.

0: போக்குவரத்து தகவல்.
1: நமக்கு வந்திருக்கும் சில போக்குவரத்து நிலவரங்கள். இப்போ உத்தாரிலிருந்து முனோரா சுரங்க பாதை நோக்கி செல்லும் வழியில மேம்பாட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்காங்க. கிலோமீட்டர் 265 264 வரைக்கும் அந்த இடத்துல நெரிசல் இல்லை அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. சிட்டனாலிருந்து கூலாய் நோக்கி செல்லும் வழியில கிலோமீட்டர் 22.8 கனரக வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கின்றது. அந்த இடத்துல நெரிசல் இல்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில புத்ரா மக்குத்தாலிருந்து பண்டார் பரு நீலாய் நோக்கி செல்லும் வழியில கூட பார்த்தோம்னா கனரக வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கின்றதான். கிலோமீட்டர் 285.2 எலிட் நெடுஞ்சாலையில பாக்கலாமா, யூஎஸ்ஜியிலிருந்து சிபில் நோக்கி வழியில வந்து விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. கடுமையான நெரிசலா இருக்கு அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு 7 கிலோமீட்டருக்கு பார்த்தோம்னா வாகனங்கள் அந்த வழியில் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.
0: போக்குவரத்து தகவல்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 2026 ஐஜி நகோயா ஆசிய போட்டியில் வெண்கல பதக்கத்தை வென்ற தேசிய மகளிர் இரட்டையர் பலிதான் ஆம்தீனாவுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது வாழ்த்தினையும் பாராட்டினையும் தெரிவித்துள்ளார். இவ்வெற்றி இப்போட்டியில் பதக்கம் வெல்வதற்கான 12 ஆண்டு காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி.